அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ நரசிம்ம அஷ்டகம்

0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் பாடிய குருவாயூர் உந்தன் குறை எனத் தொடங்கும் பாடல்.
1: குருவாயூர் உந்தன் குறை தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை வடிவமதோ.

நேயர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர்

எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்கள் இதுவரை கேட்டது அருள்மணி மாலை. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரும் ஆறு மணி ஒரு நிமிடம்.

0: இந்த நாள் இனிய நாளாக அமைய நம் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல இறைவனை வணங்குவோம். பக்தி பாடல்கள் வாயிலாக நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஓம் என்ற வடிவில் நிலைத்து என்றும் பெருகும் நன்மைகள் கொடுக்கும் விநாயகனை போற்றி டி எம் சவுந்தரராஜன் இசையமைத்து பாடிய பாடல். பாடலை இயற்றியவர் தமிழ்நம்பி.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒவ்வொரு அழகுக்கும் அலங்காரம் செய்து குருவாயூருக்கு அந்த மந்திர குழந்தையை காண வருமாறு அழைக்கிறார் பி. சுசீலா. எம். எஸ். விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல் இது.

புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில். நிலையத்தில் நேரம் 6:16. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கடலலை சீராட்டும் திருச்செந்தூரின் நாயகன் சிங்காரவேலன் அந்த சண்முகனை போற்றி பாடுகிறார் டாக்டர் சீர்காழிஜி சிவசிதம்பரம். வெம்பத்தூர் கிருஷ்ணன் இயற்றிய பாடலுக்கு இசை எம். ரங்காராவ்.

0: ஐம்புலனை காத்தருளும் ஐந்தொழிலின் நாயகியாம் கருமாரியின் புகழினை பாடியுள்ளார் எம் எஸ் விஸ்வநாதன்.
1: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: .3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கயிலையின் நாதன் மறைக்கூறும் முதல்வன், அந்த ஈசனை சரணடைவோம் என பாடுகிறார் கே ஜே யேசுதாஸ்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து, உன் தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன்னிமேனன் பாடிய பாடல் இது.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக கோவை ஜலீல் பாடிய பாடல் இது. என் அருமை மகளே, தொழுகையை நிலைநாட்ட, நன்மையை ஏவ, தீமையை தட, உனக்கு ஏற்படுவதை சகித்துக்கொள், அது உறுதிமிக்க காரியமாகும் என்கிறது குர்ஆன்.

நம்முடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய நேயர்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம். தேனி ஹரிராம் அவங்க வந்து இனிய காலை வணக்கம், இறையருள் போற்றும் அருள்மணி மாலை வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அண்ட் வாரியங்காவல் கதிரவன் கொளிஞ்சிநாதன் அவங்களும் அண்ட் பர்வத வர்தினி சாந்தி ரமேஷ் மாரி பாண்டியன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிபுத்தூர்லேருந்து மீனா தர்ஷினி சீர்காழி அபி சுபி எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் முரளிதரர் விழுப்புரம் அவரும் எப்பவும் போல ஒரு அழகான போஸ்டரோட வாழ்த்து சொல்லியிருக்காரு. சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் கொடுத்த குருவாயிருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் அருமையான பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரபாகரன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கனஹள்ளியிலிருந்து கனகராஜ் ஜெயக்குடி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேலும் பாலாஜி எத்திராஜ் நெல்லை பாரதி மேலப்பீடு தயாளன் ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா பன்னீர் செல்வம் அவங்களும் வந்து நிகழ்ச்சிகள்லாம் நல்லபடியாமைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செங்கல்பட்டு பன்னீர்செல்வம் அவங்க அப்புறம் தமிழர் முத்து மெக்கானிக் சரவணன் அவங்க ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அண்ட் வைத்தியநாதன் அவங்களும் வந்து அருள்மணி மாலையில் பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு அன்பு ராணி அழகான அன்பான அற்புதமான காலை வணக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் புண்ணியம்மன் மேடு

0: அன்னை கணேசன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன், மயிலை பட்டாபி, கமலா வரதன், மணலி பெரிசை, கட் ஜெயக்குமார், இன்பா இலக்கியா, மந்திரமூர்த்தி, அப்புறம் வந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அண்ட் வேணும் பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 6:45 மாநில செய்திகள்.
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவையை பாராட்டி நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெறவுள்ள யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பிரதமர் நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவை மற்றும் தேசப்பணியை கொண்டாடுவதுடன் 2047 இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை இன்று நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முதல் காஃபியோஸ் ஜங்ஷன் வரை சேவை ஜோதி பேரணி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். முன்னதாக காலை 10 அளவில் பாரத பிரதமர் உரை உதகை தேவாங்கர் மண்டபத்தில் எல்இடி ஸ்கிரீன் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
2: குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை முடிவு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய வர்த்தகத்துறையில் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் உற்பத்தி திறனை அதிகரித்து உலக அளவிலான சந்தையில் போட்டியிடவும் அமைச்சரவையின் முடிவு வாய்ப்புகளை அளிப்பதாக பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் தளவாட ஆணையம் அமைப்பதற்கான அமைச்சரவையின் முடிவு நாட்டின் போக்குவரத்து மற்றும் தரவு சார்ந்த திட்டமிடல் ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர், நாட்டின் வளர்ச்சிப்பாதையில் மிகப்பெரிய ஊக்கத்தை இது ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். இதேபோல் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி நிதியத்திற்கு 10,000 கோடி ரூபாய் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது இந்த துறையின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க முயற்சியாக இது அமைந்துள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுவதை ஒட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு குறித்த அட்டவணையை TNPSC வெளியிட்டுள்ளது. குரூப் 4 கீழ் மாநிலம் முழுவதும் 6574 காலி பணியிடங்கள் உள்ளது.

0: ஆகவும் இந்த தேர்வுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை தேர்வர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் TNPSC வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தாராபுரம், மதுராந்தகம் மற்றும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும் மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்த இரு தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து 320 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் முறையாக மூடி முத்திரையிடப்பட்டு மத்திய துணை இராணுவ படையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. அனைத்து இயந்திரங்களும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு அறை மூடி முத்திரையிடப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படையினர், ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு அறை மற்றும் மைய வளாகம் தொடர்ந்து CCTV கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறை மூடப்பட்டுள்ளதால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அக்டோபர் 9ஆம் தேதி வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு கட்சி முகவர்களின் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் வாகனங்களில் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் 86.26% வாக்கு பதிவாக உள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 9ஆம் தேதி எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிக்கும் வகையில் அதற்கான கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் முகவர்களுக்கான தனி வழியும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: இந்த இரு தொகுதிகளிலும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இருவரி செய்திகள். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. கஜகஸ்தானின் ஒஸ்க்மனில் இந்தியா கஜகஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று நடைபெற்றது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் காலாகோட், ரஜௌரி பகுதிகளில் பாதுகாப்பு படையினரின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வடக்கு பிராந்திய ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீக் சர்மா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் வருவாய் 1,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பிரியாங்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேற்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னுக்கும்

அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும், இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 4 நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

7/10/2026 புதன்கிழமை நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-ல் என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இன்றைய நிகழ்ச்சியில தீண்டாமை எதிர்ப்பு வாரம், வனவிலங்கு வார விழா, உலக விண்வெளி வாரம், உலக பருத்தி தினம் இதை பற்றின தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டுமல்ல, எப்பவும் போல ஒரு ஃபேஸ்புக் போஸ்டினும் இருக்கு, அதற்கான பதிலையும் நீங்க பதிவு செய்யலாம். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சி. 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல், நேயர்களுடைய இந்த வார தலைப்பு உழவே தலை, தொகுப்பு நரின் குமார். 11:00 என்றும் இனியவை 1950-60 ஆண்டுகள் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 12:00 ரெட்ரோ நேரம், இதில் 1970 மற்றும் 1980களில் இடம்பெற்ற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வரிசையில் இன்று அடல் பென்ஷன் யோஜனா பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலையில் திருமாலின் திருவிழா, புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சி, இதில் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் கோவில், திருவள்ளக்குளம், திருநாங்கூர், சீர்காழி சித்திரம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:15 6:30 வரை திரையிசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். மாலை 6:40 என் விருப்பம், 7:00 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 8:00 நீ கூறினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவில், 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு, வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்த நேயர்களின் பாடல்கள் இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும். நள்ளிரவு 12:00 காற்றின் மொழி, 1:00 நீங்காத ரீங்காரம், 2:00 தூங்காத விழிகள், 3:00 இன்னிசை இரவு, அதிகாலை 4:00 திரை இசைகள் பக்தி பாடல்கள், 4:10 பொங்கும் மங்களம், நாதஸ்வர இசை கேட்கலாம். நாளை காலை 5:00 தெய்வீக ராகம், 6:00 அருள்மணி மாலை இறை போற்றும் பக்தி பாடல்கள். நேர்கள் இதுவரை இன்றும் நாளையும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க, இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும்

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 7:00. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: வணக்கம் தமிழ்நாடு.
1: உள்ளம் இனிதானால் உலகமே இனிமையாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும்ன்ற அருமையான சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பல சுப விசேஷங்களை கொண்டாடும் நம்ம நேயர்கள் அனைவருக்கும் நம் நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள வலம் வரும் பாடல்.

கலாப காதலன் இந்த திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிச்சோம். கிருஷ்ணராஜ், நித்யஸ்ரீ பாடியிருந்தாங்க. நான் முத்துக்குமார் இயற்றிய பாடல், இசை நிரு. ஸோ ஒரு அட்டகாசமான பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. சரி, அடுத்து இன்றைய நாளுக்குரிய சிறப்புகள் ஒவ்வொன்றையாக பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு, வேர்ல்டு காட்டன் டே, உலக பருத்தி தினம், இதை பற்றின தகவல்களை இப்போ தெரிஞ்சுக்கலாம்.

மனிதர்களோட அத்தியாவசிய அடிப்படை தேவைகள்னு பார்த்தோம்னா அது உண்ண உணவு, உடுத்த உடை மற்றும் வசிக்க இடம்னு சொல்லுவாங்க. இதுல சொல்ற உடை அப்படின்னே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரெஸ். அது பலருக்கும் நிச்சயமா காட்டன் ட்ரெஸ் தான் இருக்கும். பருத்தி உடை, பருத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமா விளங்குது. அப்படிப்பட்ட பருத்தியை கொண்டாடுற வகையில ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 7ஆம் தேதி உலக பருத்தி தினம் அனுசரிக்கப்படுது. முதல் உலக பருத்தி தின நிகழ்வு ஜெனிவால இருக்கிற உலக வர்த்தக அமைப்பினால தொடங்கப்பட்டு 2019 அக்டோபர் 7 அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டது. இந்த தினத்தை 4 நாடுகள் அடங்கிய பருத்தி குழுவான பெனின், புர்கினோ பாசோ, சாட் மற்றும் மாலி ஆகியோர் இணைஞ்சு முன்னெடுத்தாங்க. இதோடைய நோக்கம் பருத்தி மற்றும் பருத்தி சார்ந்த பொருட்களுடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும், குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்புல பருத்தி ஆற்ற முக்கிய பங்கை எடுத்துரைக்கவும், பருத்தியோட சர்வதேச வர்த்தகத்தை ஊக்குவிக்கவும் இந்த உலக பருத்தி தினம் அனுசரிக்கப்படுது. இந்தியால வேளாண் மற்றும் தொழில்துறை பொருளாதாரத்துல பருத்தி ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்கு. பருத்திங்கிறது வெறும் ஒரு பயிர் இல்ல, அது விவசாயம், தொழில், ஜவுளி வர்த்தகம், ஏற்றுமதினு எல்லாவற்றையும் பிணைக்கிற நூல். இது இந்தியாவுக்கு கணிசமான அந்நிய செலாவணிய பெற்று தரும் ஒரு முக்கியமான ஏற்றுமதி பொருள். இதனுடைய அதிக பொருளாதார மதிப்பின் காரணமா நாம பருத்திய வெள்ளை தங்கம்னு அழைக்கிறோம். இந்தியால பயிரிடப்படுற ரொம்ப முக்கியமான வணிக பயிர்கள்ல பருத்தியும் ஒண்ணு. அங்கீகரிக்கப்பட்ட 4 பருத்தி ரகங்களையும் பயிரிடும் ஒரே நாடு இந்தியா தான். பருத்தி சாகுபடி பரப்புல இந்தியா உலக அளவுல முதலிடம் வகிக்குது. பஞ்சாப், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா இதெல்லாம் முக்கியமா பருத்தி உற்பத்தி செய்யற மாநிலங்கள். இது தவிர ஒடிசா மற்றும் தமிழ்நாடு

நாட்டிலையும் பருத்தி பயிரிடப்படுது. பருத்தி ஜவுளி தொழில ஒரு முக்கியமான பொருளா இருக்கிறதோட பருத்தி விதையிலிருந்து சமையல் எண்ணெய், மருத்துவ பொருட்கள் மற்றும் கால்நடை தீவனம் போன்ற பொருட்களும் பெறப்படுது. விவசாயிகளுக்கு வருமானம், மக்களுக்கு ஆடை, உலக அளவுல வர்த்தகம்னு பல வழிகளிலும் முக்கிய பங்கு வகிக்கும் பருத்தியை கொண்டாடும் உலக பருத்தி தினம் 2026 கருப்பொருள் காட்டன் ஃபார் குட், பில்டிங் ப்ராஸ்பரிட்டி த்ரூ ட்ரேட் டிரான்ஸ்பர்மேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப், அதாவது நன்மைக்கான பருத்தி. வர்த்தகம், மாற்றம் மற்றும் கூட்டாண்மை மூலம் வளமையை உருவாக்குதல்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
2: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
3: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நாம ஒரு பாடல் கேட்க போகிறோம். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, பறந்து போ அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சந்தோஷ் தயாநிதி பாடின பாடல் இது.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் அந்த மாநாட்டுடன் தொடர்புடைய பிரதிநிதிகளுடன் பிரதமர் நேற்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக வளரும் நாடுகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் எளிதில் அணுகக்கூடியதாகவும் குறைந்த கட்டணத்திலும் கிடைப்பதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். டிஜிட்டல் உட்கட்டமைப்பை பொறுத்தவரை வளரும் நாடுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி அவரை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், குஜராத் மாநில முதலமைச்சராக 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் திரு நரேந்திர மோடி பதவியேற்றதாகவும் அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் மக்களுக்கு முன்னுரிமை என்ற சேவை குறிப்பிடத்தக்கது என்று கூறினார். கடந்த 2014 முதல் நடைபெற்ற 3 மக்களவைத் தேர்தல்களிலும் பிஜேபி வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவி வகித்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை கொண்டாடும் வகையில் பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை சேவை ஜோதி யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. 25 ஆண்டுகால சேவை குறித்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரை நாடு முழுவதும் காணொலி மூலம் ஒலிபரப்பப்படுகிறது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் இன்று நடைபெறவுள்ள சேவை ஜோதி யாத்திரை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த யாத்திரையில் பங்கேற்பது தமக்கு பெருமை அளிப்பதாகவும் பிரதமரின் 25 ஆண்டுகால அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை உறுதிப்பாடு மற்றும் தேச கட்டமைப்பிற்கான கொண்டாட்டமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று சுவிட்சர்லாந்து அதிபர் கை பார்மலினுடன் திருமதி நிர்மலா சீதாராமனின் சந்திப்பு குறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை அதிகரித்து ஊக்குவிப்பது மற்றும் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று பிலாஸ்பூர் சென்றடைந்த குடியரசுத் தலைவர் எய்ம்ஸ் மருத்துவமனையின் 1வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். தமது பயணத்தின் 2ஆம் நாளான இன்று குடியரசுத் தலைவர் ரோத்தங் பகுதியில் உள்ள

சுரங்க பாலத்தை பார்வையிடுகிறார். எல்லை சாலைகள் நிறுவனத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பணியாக விளங்கும் இந்த சுரங்கப்பாதையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை அவர் பார்வையிட உள்ளார். இன்று பிற்பகல் மணாலியில் உள்ள புகழ்பெற்ற ஹிடிம்பா கோவிலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழிபாடு செய்கிறார். இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட இஎஃப்டிஏ நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பங்களிப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதன் முதலாம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் இன்று உரையாற்ற உள்ளனர். இஎஃப்டிஏ நாடுகளுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள், தொழில் நிறுவனங்கள், தலைவர்கள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31 தேதியுடன் ஓய்வு பெறுவதையொட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலம் நகாவுன் மக்களவைத் தொகுதிக்கும் மேற்குவங்கம் தமிழகத்தில் தலா 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கும் நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. தமிழகத்தில் தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளில் மேற்குவங்க மாநிலத்தின் நந்திகிராம், ரஜிநகர் தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. நகாவுன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 76.2% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும், மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. நந்திகிராம் தொகுதியில் 79.39%, ரஜிநகரில் 78.42% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 80.81% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. எந்தவொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திப்பது குறித்து நேற்று மாலை 4 வரை கோரிக்கை வைக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மாலை 4 பின்னர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும், நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்புக்கு அனுமதி கோரியிருப்பதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்ததாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சந்திப்பானாலும் தேர்தல் ஆணைய வளாகத்திலேயே நடைபெற வேண்டும் என்பதால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூ ஜெர்சியை சேர்ந்த ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் கோத்திமர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஸ்மித் மச்சாருடன் விமான ஊழியர்கள் மற்றும் பயணிகளும் இணைந்து அந்த விமானத்தை பாதுகாப்பான முறையில் தரையிறக்கியதை பாராட்டுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் அரசுகள் விரைவான விசாரணை நடத்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அதுகுறித்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றி கழித்துச் சென்றனர். சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவக் டி ஜோகோவிச் 7 முறையாக வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினவுர் காயம் காரணமாக விலகியதால் நோவாக் டி ஜோகோவிச் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுவாழ்வில் 25 நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து

0: எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய க்வெஸ்டினை அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம விவித் பாரதி 102.3 அப்படிங்கிற தமிழ் எஃப்எம் நம் பேஜில் என்ன க்வெஸ்டின் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, 48வது உலக திறன் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக இளைஞர் யார், இதுதான் கேள்வி. ஸோ இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நம்மளுடைய எஃப்பி பேஜில் போயிட்டு கமெண்ட் பண்ணலாம். இன்னொரு முறை க்வெஸ்டின், 48வது உலக திறன் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக இளைஞர் யார். சரி, இன்று நாளுக்கு வந்து நிறைய சிறப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் உலக பருத்தி தினம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக், உலக விண்வெளி வாரம், அக்டோபர் 4 அக்டோபர் 10 வரைக்கும் இந்த வாரம் வந்து கடைபிடிக்கிறாங்க. அதை பற்றின ஜிங்கள ஆர்ஜே எழில்மணியும் ஆர்ஜே ராதாவும் கொடுத்துருக்காங்க, கேட்கலாமா?

0: வணக்கம் எழுமணி. உலக விண்வெளி வாரத்தை நம்ம விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு சேர்ந்து கொண்டாடி வருகிறோம். 1969 இஸ்ரோ தொடங்கப்பட்டது. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய் இஸ்ரோவின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்.
1: ஆமாம் ராதா, இந்தியாவின் விண்வெளி பயணம் எப்போது தொடங்கியது தெரியுமா?
0: 2014 மங்கள்யான் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையை அடைந்த நாடு என்ற பெருமையை பெற்றுத்தந்தது.
1: ஆமாம், 1975 முதல் இந்திய செயற்கைக்கோள் ஆரியபட்டா விண்ணில் ஏவப்பட்டது. 2008 சந்திராயன்-1 நிலவில் தண்ணீர் மூலக்கூறுகள் இருப்பதை உலகம் அறிய உதவியது. 2023 சந்திராயன்-3 நிலவின் தென்துருவ பகுதிக்கு அருகே வெற்றிகரமாக தரையிறங்கியது. அந்த சாதனையை நிகழ்த்திய முதல் நாடு நம் இந்தியா.
0: விண்ணை தொடுவோம், கனவை வெல்வோம். நமது தேசம் நமது பெருமை. அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 உலக விண்வெளி வாரத்தை மகிழ்வோடு கொண்டாடி வருகிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நேயர்களே, உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு சவால்.
1: வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
0: ஆண் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.

0: பேச்சாற்றல், புது புது தலைப்புகள், புது புது சிந்தனைகள், புது புது குரல்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்துங்கள், பங்கு பெறுங்கள், கேட்டு நிகழுங்கள்.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுடலாம். இது தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் இந்த படத்திற்காக கார்த்திக், மேகா மற்றும் ஸ்ரீசரண் கஸ்தூரிரங்கன் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. கார்த்திக் இசையமைத்த பாடல் இது.

0: நேரம் 7:35. நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் ஒரு க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, 48வது உலக திறன் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக இளைஞர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான பதிலை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். சார், இன்றைய நாளுக்கான அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் தேசிய வனவிலங்கு வாரம் ஆண்டுதோறும் அக்டோபர் 2 இருந்து 8 வரைக்கும் கடைபிடிக்கப்படுது. இதை பற்றி ஆர்ஜே ஷாலினி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா?
1: காட்டின் அமைதியில் குயிலின் குரல் கேட்கிறது, மரங்களின் நிழலில் மான் ஓடுகிறது, வானில் பறவைகள் சிறகடிக்கின்றன. இவை வெறும் காட்சிகள் அல்ல, நம் இயற்கையின் உயிரோட்டம், நம் பூமியின் செல்வம் இது.
2: மூங்கில் காடுகளே, வண்டு முனகும் பாடுகளே.
1: காடுகள் அழிந்தால் விலங்குகள் மட்டுமல்ல, நம் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும். இயற்கையின் சமநிலை குலைந்தால் அதன் தாக்கம் நம் வாழ்க்கையிலும் தெரியும். வனவிலங்கு வார விழா வனவிலங்குகளின் வாழ்வையும் அவற்றின் வாழிடங்களையும் பாதுகாக்க வேண்டிய நம் பொறுப்பை நினைவூட்டும் ஒரு வாரம் இது. வன விலங்குகளை வேட்டையாடாதீர், அவற்றின் வாழிடங்களை அழிக்காதீர். காட்டுத்தீயை தவிர்ப்போம், பிளாஸ்டிக் மாசை குறைப்போம். காடு இருந்தால் உயிர் இருக்கும், விலங்குகள் இருந்தால் இயற்கையும் இருக்கும், இயற்கை இருந்தால் நாமும் இருப்போம். நாமும் இருப்போம், நலமுடன் வாழ்வோம்.

இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நாம் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது கங்கஸ். இந்த திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ அஸ்வத் அஜித் பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை சி சத்யா.

0: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிகளில் நிறைவா என்ன சிறப்பு தொகுப்பு இருக்கையே, அதில் நிறைவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஆன்டி அன்டச்சபிலிட்டி வீக், அதாவது தீண்டாமை எதிர்ப்பு வாரம், இதை பற்றின தகவல்களை தந்திருக்கார் ஆர்ஜி ராமச்சந்திரன்.
2: அக்டோபர் 2 முதல் 8 வரை தீண்டாமை எதிர்ப்பு வாரம். மனிதர்களுக்கு இடையேயான சாதிய பாகுபாடுகள், தீண்டாமை போன்ற பிற்போக்குத்தனமான கொடுமைகளுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அக்டோபர் 2 முதல் 8 வரை தீண்டாமை எதிர்ப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. சமுதாயத்தில் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான உரிமைகளும் மரியாதையும் உண்டு என்பதையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீண்டாமையை கடைபிடிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்பதையும் பொதுமக்களிடையே பரப்புவதும் எடுத்துரைப்பதும் தான் இந்த வாரத்தின் முக்கிய நோக்கங்களாகும். நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நடத்தப்படுகின்றன. விவித் பாரதி தமிழ் FM-ம் இந்த முற்போக்கு சிந்தனையை விதைக்கும் வாரத்தில் தன்னையும் இணைத்துக் கொள்கிறது.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர்

0: அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.
0: நேரம் 7:45.
3: सुपर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
4: है। तो ऐसा बोलो ना,
3: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान।
5: ये हुई ना बात?
6: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
0: நம்மளுடைய க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, 48th உலக திறன் போட்டியில பதக்கம் வென்ற தமிழக இளைஞர் யார்? இதற்கான பதிலை நீங்க பதிவு செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப நாம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். அந்த பாடலை தொடர்ந்து அதற்கான பதில் என்ன, யார் யார் சரியான பதிலை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஎன்ஏ இந்த திரைப்படத்துல இருந்து தான் ஒரு பாடல் கேட்க போறோம். ஸ்ரீகாந்த், ஹரிஹரன் அண்ட் ஸ்ரீஷா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. கார்த்திக் நீதா எழுதின பாடல், இசை ஸ்ரீகாந்த், ஹரிஹரன்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் யார் யார் என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. ஹரிஹரன் அவங்க வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மேலப்பேடு தயாலன் அவங்க வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அருமையான தகவல்கள்னு கொடுத்துருக்காங்க. இழுக்கணர் அபுதாகிர் அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அண்டு பாபு அவங்க வந்து யார் மனதையும் நோகடிக்காமல் பேசும் ஆர்ஜேக்களுக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, கோலா தங்க வகை வயலிருந்து பாபு அவங்க. அண்டு பிரபாகரன் அவங்களும் வந்து வெண்பருத்தி மேன்மையை போற்றி உலக பருத்தி தினத்தை சிறப்பித்து காட்டின் குரலாக வன உயிர் காக்கும் கடமை உணர்த்தி வனவிலங்கு வாரத்தை போற்றி விண்ணை தாண்டும் விஞ்ஞான விந்தையை விளக்கி விண்வெளி வாரத்தை வியக்க வைத்து மனிதம் ஒன்றே பேதமில்லை எனும் நீதி நிலைநாட்டினை தீண்டாமை எதிர்ப்பு வாரத்தில் சமத்துவம் ஏற்றி செய்திகளாகவும் சிந்தனைகளாகவும் தகவல்களாகவும் இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கி ஆர்ஜிகள் அனைவருக்கும் நன்றிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் ராஜலட்சுமி அவங்களும் வந்து காலை வணக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ராஜமாணிக்கம் கோபி அவங்களும் வந்து அண்ட் காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் கமலா வரதன் மேட்டுப்பட்டி கண்ணன் எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டாரில் இருந்து திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் நாகராஜன் அவங்களும் வந்து நிகழ்ச்சி நல்லா இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அண்ட் புரசைவாக்கம் சவுந்தரராஜன் திருநின்றவூர் ஹிந்து தமிழன் ஜெயராம் அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கம்ல இருந்து எல்லாருமே நம்மளுடைய குவஸ்டனுக்கு சரியான பதில் வந்திருக்கு. அண்டு பாக்கியராஜ் அண்ட் மயிலை பட்டாபி மந்திரமூர்த்தி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சேவைகள் அருமை தகவல்கள் கானங்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரும் பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் பன்னீர்செல்வம் அண்ட் ரமா அவங்க ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா குணாலன் அண்ணாமலை ரங்கராஜன் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் பிரபு வீரா மற்றும் வீரதுரை இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அண்ட் பிரபாகரன் பிரியதர்ஷன் அன்புராணி ஆண்டிமடம் கார்த்திகேயன் மணில பெரியசைக்காடு ஜெயக்குமார் அள்ளிநகரம் மகாதேவன் பிரமிளா தமிழ் செல்வன் அண்ட் மாலினி தேவி அருணாச்சலம் பொன்னியம்மன் மேடுவண்ணை கணேசன் சிவன் அருண் குப்பனன் ரங்கசாமி அவங்க அண்ட் வாழை சுந்தர் அண்ட் ரவிச்சந்திரன் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே நாம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ என்ன க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாமா? 48th உலக திறன் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக இளைஞர் யார்னு கேட்டிருந்தோம், ஆன்சர் முகமது சலாம். இவங்க தான் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அதாவது செயற்கையான பல் தயாரிப்பு அந்த போட்டியில் தான் இவர் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. சீனாவில் ஷாங்காயில் தான் இந்த போட்டி வந்து நடந்திருக்கு. இந்த போட்டி வந்து திறன்களின் ஒலிம்பிக்ஸ், அதாவது ஒலிம்பிக்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. உலக திறன் போட்டிகள் தொழில் மற்றும் தொழில்நுட்ப திறன் பிரிவுகளில் உலகத்தோட உயரிய சர்வதேச போட்டியா இது கருதப்படுது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுற இந்த போட்டிகள் உலகத்திலேயே திறன்மிக்க இளைஞர்கள் தங்களோட திறமைகளை சர்வதேச அளவில் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை வழங்குது. சோ இதுல நம்மளுடைய தமிழக இளைஞர் வந்து வெற்றி பெற்றிருப்பது நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? சரி, நிகழ்ச்சியின் நிறைவா நாம ஒரு பாடல் கேட்க போறோம். இது ஓஹோ எந்தன் பேபி இந்த திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை ஜென் மார்டின்.

0: இந்த பாடலோட நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் நாளை 10 மணிக்கு உங்களை சந்திக்கலாம். நேர்களே, நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: நேயர்களே, உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு சவால்.
1: வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
0: ஆம் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்,
1: புது தலைப்புகள், புது புது சிந்தனைகள், புது புது குரல்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்துங்கள், பங்கு பெறுங்கள், கேட்டு நிகழுங்கள்.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்மோடு இணைந்திருக்கும் நேர்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த நேர்களோடு இணைந்து கேட்டு ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம்நேர்களே, தினம் தினம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் வானலைகளில் வலம் வரும் நேரம் இது. மனதிற்கினிய பாடல்களை மனதின் வாயிலாக அனுப்பிவிட்டு அந்த பாடல்கள் ஒலிக்கும் நேரத்திற்காக காத்திருக்கும் அன்பு நேயர்களே, இதோ உங்களின் எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்த்து வானலை தாளாட்ட வலம் வர காத்திருக்கிறது இன்றைய உங்கள் விருப்ப பாடல்கள். செவிக்கு விருந்தளிக்கும் பாடல்களை கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னால் சிந்தனைக்கு விருந்தாக இதோ சில வரிகள். செதுக்க செதுக்க சிறக்கும் சிற்பமாய், தீட்ட தீட்ட ஒளிரும் வைரமாய், வெட்ட வெட்ட துளிரும் மரங்களாய் வாழ்வோம். வாழ்க்கை வரமாகும். வாழ்க்கை வரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு சிற்பத்தை பார்க்குறோம், ரசிக்கிறோம், வைரத்தை பார்க்குறோம், அப்படியே நம்மளுடைய மனசு வந்து அவ்வளோ சந்தோஷப்படுது, ஆ வைரமா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு பல வகைகளில் பயன் தரக்கூடிய மரங்களை பார்க்குறோம். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் என்ன, அதையும் நம்ம ஒரு ஒரு கல் அதை செதுக்கி செதுக்கி செதுக்கி நிறைய அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போனதுக்கு அப்புறம்தான், நிறைய உளியோடைய அடியெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ரசிக்கக்கூடிய சிற்பமாக அது இருக்கும். வைரமும் அப்படித்தான், பட்டை தீட்ட தீட்ட தான் வைரம் ஜொலிக்கும், ஒரு மரம் வெட்ட வெட்ட தான் துளிர்க்கும். அதனால் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் எல்லாம், ஐயோ இது நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காம ரொம்ப அழகாக அந்த தடைகளை தகர்த்து நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை வரமாக அமையும். சரி, இந்த சிந்தனையோடு வாங்க இப்போது நாம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். கபாலி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வருது. மதுரவாயல் வேல்நகர் கதிர்வேல், சென்னை பாடியிலிருந்து ரவி, கலவை மேல்நிலை விஜயன், சிறுங்காட்டூர் சின்னம்மாள், மதுரவாயல் ரோஸ், மணலி பெரியச்சேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக், புரசைவாக்கம் அக்ஷயா, விக்னேஷ், ஏவிஎம் அவன்யூ, கோபிகிருஷ்ணா, திவாகரன், நன்மங்கலம் சித்ராபாஸ், ரங்கநாயகி, கதிர்வேல், வீரம்பாக்கம் புதூர், சிவகாமி ராஜன், நவீன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், இந்த நேர்களின் விருப்ப பாடல் இது.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல நம்ம நேயர்கள் தரக்கூடிய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்டு மகிழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இந்த வாரம் நம்ம நேயர்களுக்கு கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழவே தலை. உழவே தலை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது விவசாயத்தினுடைய பெருமையையும் அந்த உழைப்பின் உயர்வையும் நமக்கு உணர்த்தது அப்படின்னு தான் சொல்லலாம். நாம் தினமும் உண்ணக்கூடிய ஒவ்வொரு அரிசி மணி இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு அரிசி மணிக்கு பின்னாடி ஒரு விவசாயியினுடைய கடின உழைப்பு இருக்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. வெயில் மழைன்னு எதையுமே பொருட்படுத்தாம நிலத்துல உழுது நமக்கான உணவு வகைகளை கொடுக்கறதுல விவசாயிகளுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட விவசாயத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்லும் விதமா இன்னைக்கு உழவே தலை அப்படின்ற தலைப்புக்கு ஏத்தபடி நம்மளுடைய விவத் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சு திறனை வெளிப்படுத்த காத்துக்கிட்டு இருக்காங்க. உழவே தலை அப்படின்ற அந்த தலைப்புக்கு என்னென்ன ஒரு நிமிட பேச்சு பதிவுகள் வந்திருக்கு, ஒவ்வொரு பதிவிலும் என்னென்ன மாதிரியான கருத்துகள் பொதிந்திருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு நானும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது உங்கள் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்ப பாடல்கள் கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் காற்றோடு கலந்து ஒலிக்கும் நேரம் இது. நேரம் 8:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேர்களை உங்கள் விருப்பத்தில் எடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித், யுகதீரன், நாற்றம்பள்ளி வேப்பம்பட்டிலிருந்து சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்

பூமிழா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கத்தைச் சேர்ந்த அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரப்பேட்டை சுரேந்தர், இந்திரா. இந்த நேர்களின் விருப்ப பாடல் லியோன் ஜேம்ஸ் இசையமைத்து கோ ஷேஷா இயற்றிய பாடல். அர்மான் மாலிக் ஷாஷா திருப்பதி பாடிய பாடல் இது. கவலை வேண்டாம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை உங்கள் விருப்பம் தரம் அடுத்த பாடல் அண்ணாதுரை திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி இசையமைத்து பாடிய பாடலை விரும்பி கேட்ட நேர்கள் சிதம்பரம் வானக்கார தெரு, தங்கராஜ், சரோஜா, பாலாஜி, பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியர் நகர், தமிழினி, இமை, தருண், நக்ஷத்ரா, அன்வர்திகான் பேட்டையிலிருந்து அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகரைச் சேர்ந்த சங்கர நாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன், பாளையம் ஆனந்தன், மேலாவதம் பார்த்திபன், ஜெயவேலு ஆகியோர்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. நேரம் 8:23. நேர்களை வலம் வந்து கொண்டிருக்கும் உங்கள் விருப்பத்தில் அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் கட்ட குஸ்தி திரைப்படத்திலிருந்து. ஆற்காடு சாத்தோர் ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோஹித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணி, துளசி, ஆரணி, சங்கீதவாடி, தசரதன், பிரபாவதி, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கோழியூர் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன், அம்மா பொண்ணு, முத்தமிழ் செல்வி, ராஜேஸ்வரி, வேலுமணி, கிஷோர் காந்த், இந்த நேர்களின் விருப்பத்தில் ஒலிக்கும் இந்த பாடல் ஜஸ்டின் பிரபாகரன் இசையில், விவேக் வரிகளில், ராகுல் திவாகர் குழுவினர் பாடியது.
1: ஆண்டியாபுரம் உங்களை எதிர்த்து ஆட வேண்டிய இளம் கதிர் கலவடி செய்து வந்துட்டாங்க. 2 நிமிடம் கலவடி செய்து ஆண்டியாபுரம் போட்டியை தொடர்ந்து அதற்கு

நிகழ்ச்சியில் அடுத்து மேட்டுப்பாளையம் நாகராஜன், சந்திரா, திவ்யதர்ஷினி, நவீன்குமார், கட்டிமேடு ஆதிரங்கம் சுரேஷ், தொட்டிக்குளம் திருஞானம் மஞ்சுளா, அபினா தருண், நிரஞ்சனா, திவ்யலட்சுமி, பழனிவேல் அமுதா, தஞ்சை மாவட்டம் அணைக்கரையிலிருந்து பாலு, செல்வி, பிரியா, விஜய், பிருந்தா, விஸ்வந்த், முரளி, சுரேஷ், வில்லிவாக்கம் சண்முகவேல், இந்த நேர்களின் விருப்ப பாடல் ஹிப்ஹாப் தமிழா இசையில் மீனாட்சி இளையராஜா பாடிய பாடலை கேட்கலாம். அரண்மனை 4 திரைப்படத்திற்காக.

0: நேரம் 8:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்,
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

ஆம்நேர்களை, எழுத்தின் வடிவாக உங்கள் எண்ணங்கள் எங்களுக்கு வந்து சேர, அது காற்றின் வடிவத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. செவியோர் சுகராகமாய் உங்கள் விருப்பத்தில் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து வருகிறது. ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் குரல்களில், கார்த்திக் நேதா வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்த பாடல் இது. ஆவடி, திருவிளஞ்சியம்பாக்கம், சுப்புலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன். ஆவடி காமராஜர் நகரைச் சேர்ந்த இசையின்பன் இசையரசி லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக் நாராயணன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர் காமாட்சி, அஸ்வதி, அசோக், வேலூர் வைனிஷா, சுபஸ்ரீ, சபரீஸ்வரன், கொணவட்டத்திலிருந்து ராதிகா, ரம்யா, எத்திராஜ், மேற்கு நடுவக்கரை மாரிமுத்து, லக்ஷ்மி. இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் அமரன் திரைப்படத்திற்காக.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஹே நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
2: உங்கள் விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871. இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.

சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளிலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் கானாபாலா குழுவினர் பாடியது, வரிகள் தாமரை, இசை ஹாரிஸ் ஜெயராஜ். அயப்பாக்கம் அபர்ணா நகர் மூர்த்தி கமலா பாலாஜி பூபதி கொடிமலர் கவிப்பிரியா குண்டுமல்லி செண்டமல்லி பெருமாள் வேடியம்மாள் ஜிதின் தர்ஷன் மலையம்பாக்கம் வெங்கடேசன் குன்றத்தூர் பெரியார் நகரிலிருந்து முருகேசன் தேவி ஆறுமுகம் சுதா போளூர் கலசப்பாக்கம் மூர்த்தி புஷ்பா சிவகுமார் பாலகுமார் கங்களாச்சேரி ஜிஆர் நகரிலிருந்து முருகேசன் மைத்திலி இனியா பொள்ளாச்சி தேவநல்லூரைச் சேர்ந்த சகுந்தலா சுந்தரராஜன் செந்தில்குமார் ஆகியோரின் விருப்ப பாடல் இது.

நிகழ்ச்சியில் அடுத்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திற்காக பெனிதயால் மாதுரி பாடிய பாடல் தேசிங் பெரியசாமி வரிகளில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்கள் ஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி ராஃபி காதர் ஹமீத் காஜா ஷல்மா ஷம்மு அலி தபசுன் காதர் பாஷா ரேஷ்மா நஸ்ரின் ஷமீம் ஃபர்தோஸ் ஷாயின் ஷா ஷேக் ஷயாத் ரிஸ்வான் ஷமியா பானு வெண்கரும்பூர் நேரு சிந்தாமணி சஞ்சய் சரவணன் சுமதி லால்குடி ராஜேந்திரன் கஜலட்சுமி பெனாடம் சரவணராஜ் கொள்ளிடம் காமராஜ் இந்திராணி ஆடுதுறை காம்னா தீரன் மகாலட்சுமி சிதம்பரம் சிவஜோதி நகரிலிருந்து தனகோடி அமுதா உமே பார்வதி ராஜமாணிக்கம் பரமேஸ்வரி ஆகியோர்.

இந்து பாடிய பாடல் இது. பாடல் இடம்பெற்ற படம் மாஸ்டர். இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, காஞ்சிபுரம் தாயார் குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, குரோம்பேட்டை அப்துல் கனி, தாம்பரம் இளையராஜா, வாலாஜாபாத் முனியாண்டி கௌரி, மானாம்பதி மனோகரன் ராஜசேகரன், சிறுகழத்தூர் சரஸ்வதி நகரிலிருந்து இருதயகுமாரி, கருகம்புத்தூர் எத்திராஜ் சரஸ்வதி. இந்த நேர்களின் விருப்ப பாடலாக வருகிறது காற்றலைகளில்.

நேர்களை நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து கானா பாலாவோடு

சந்தன்கோ. நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எனிமி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்கள் தியாகராய நகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக் ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி ஆதித்யா, திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனீஷா,

தர்ஷன், படப்பை கரசங்கால் தியாகராஜன், ஆழ்வார் திருநகர் ராமையா. இவர்களது விருப்ப பாடலாகவும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாகவும் வரும் இந்த பாடல் தீபக் ப்ளூ பாடியது. அறிவு இயற்றிய பாடலுக்கு இசை எஸ் தமன்.

பாஷு. அம்மர்களே, இது நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் கலகல கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி. தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. இந்த கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 2952-0853 மற்றும் முறையன் 2838-9871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. நாம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய கலக்கல் அரங்கத்தில் எப்பவும் போல் திரைப்புதிர் அதில் தான் நம்ம சந்திக்க போகிறோம். திரைப்படங்கள் தொடர்பான பெயர்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கும். ஏன்னா திரைத்துறை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு முயற்சி இல்லையா? பல கலைஞர்களுடைய, பல திறமையாளர்களுடைய, படைப்பாளர்களுடைய இணைப்பில் உருவாகிறது தான் நாம் ஒரு 3 மணி நேரங்கள் இல்லை 4 மணி நேரம் பார்த்துட்டு வெளியில் வரக்கூடிய அந்த திரைப்படம் அப்படின்றது. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், கதையாசிரியர்கள், வசனம் அப்படி நிறைய இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து அவங்களுடைய பெயர்களை நம்ம நினைவுபடுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு சின்னதாக ஒரு சொல் விளையாட்டு நிகழ்ச்சி தான் இது. இதில் நீங்கள் பங்கெடுத்து சிறப்பிக்கலாம். சரியா? சரி, நம்ம வந்து பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தொடங்குவோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறமா நாம் கேள்வியும் பதிலுமாக சந்திக்கலாம் நீர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.

0: நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் கேப்டன் மகள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தது. வைரமுத்து வரிகளில் கேட்டோம் அந்த பாடலை, இசையமைத்திருந்தார் ஹம்சலேகா. சரி, இப்போது நாம் வந்து திரைப்புதிர் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? மீண்டும் உங்கள் நினைவிற்கு 2952 08 53 மற்றும் ஒரு 2838 9871. இணைப்பு கிடைக்காத நேர்கள் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் விவத் பாரதி தமிழ் FM 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் உங்களுடைய பதிலை பதிவிடலாம். சரி, இப்போ நம்ம சொன்னோம் திரைப்பட துறை தொடர்பான அந்த நபர்களுடைய பெயர்கள் தான் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சரி, அது என்னவா இருக்கும்? நாம் இப்போது முதல் கேள்விக்குள்ளே போகலாம். முதல்ல வரக்கூடிய நண்பர் வணக்கம்.
1: ஹலோ, காலை வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்கய்யா?
1: திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
0: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன், வாங்க. உங்களுக்கான சொல்க்கு குறிப்பு கொடுக்கட்டுமா? ஒரு தயாரிப்பாளருடைய பெயர். சரியா, இந்த இவருடைய பெயருக்குள்ள பாத்தீங்கன்னா குழந்தை, சிறுவர், இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கும். சின்ன பசங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கும். அடுத்து உலகம், இதை குறிக்கும் ஒரு சொல் இருக்கும். இதுல கடைசி எழுத்தை நீங்க மட்டும், கடைசி எழுத்தை மட்டும் மாத்துறீங்க அப்படின்னு சொன்னா இசையோடு தொடர்புடைய ஒரு சொல் கிடைக்கும். ஒரு நல்ல இசை, நல்ல ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொன்னா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றையும் சேர்த்தா அந்த தயாரிப்பாளருடைய பெயரை கண்டுபிடிக்க முடியுமா? இளங்கையா, இயக்குனர் கேட்கல, தயாரிப்பாளர் கேட்டிருக்கேன். வணக்கம். நம்ம மூன்று குறிப்புகள் கொடுத்துருக்குறோம். குழந்தை, சிறுவர், பொதுவாக வந்து இந்த ஆண் குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல், ஆனால் பொதுப்பாலையும் இது குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உலகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், கடைசி எழுத்தை மட்டும் மாற்றினீங்கன்னா இசையோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
2: நான் கும்பகோணம் வட்டம் இணைப்பிரியாத வட்டத்திலேருந்து பேசுகிறேன், ராஜேந்திரன்.
0: உங்கள் ஊர் பேர் மட்டும் சொல்லுங்கள்.
2: இணைப்பிரியாத வட்டம்.
0: இணை
2: பிரியாள் வட்டம்.
0: இணை பிரியாள் வட்டம். ஆஹா, என்ன ஒரு அருமையான பேர். எங்க இருக்கு இந்த ஊரு?
2: கும்பகோணத்துக்கும் பக்கத்துல 6 கிலோமீட்டர் ஜெயங்கொண்டம் போற வழியில இருக்கு.
0: ஓ, கும்பகோணம் டு ஜெயங்கொண்டம் ரூட்லயா?
2: ஆமா ஆமா.
0: சார், நல்ல ஊர் பேரை கேட்கும் போதே கண்டிப்பா அந்த பகுதிக்கு எல்லாம் வரணும். இணை பிரியாள் வட்டம். இசையமைப்பாளர் கேக்கல, தயாரிப்பாளருடைய பெயர் இது. ஓகேவா? வணக்கம். இவர் வந்து ஒரு ஆகச்சிறந்த இயக்குனரும் கூட, இயக்குனர் தயாரிப்பாளர் ரெண்டுமே இவர சொல்லலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வாங்க,
3: நான் முகத்தேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: வாங்க சொல்லுங்க.
3: உலகம் வந்து பால்,

0: குழந்தை வந்து பாலர்.
1: பாலர், ஆ சூப்பர்.
0: இசை வந்து சந்தம், கைலாசம் பாலச்சந்தர் அவர்கள்.
1: எப்படிங்க இப்படி எல்லாம் எப்படி இவ்ளோ ஒரு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா
0: என்ன
1: பண்றது? சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. பாலர் அப்படின்றது வந்து நான் அதனாலதான் இப்ப முதல்ல சிறுவர்னு சொல்லிட்டு பொதுப்பாலம், ஏன்னா பாலர் பள்ளி அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் அந்த சின்ன வயசுல இப்ப கேஜி கிண்டர் கார்டன்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. கிராமங்கள்ல இன்னமும் பால்வாடின்னு சொல்றாங்க, அதை வந்து பாலர் பள்ளி அப்படின்னு தான் அதுக்கு பேர். நம்ம குழந்தைங்களா இருக்கும் போதெல்லாம்
0: ஊர் பக்கம் பால்வாடிக்கு அனுப்புங்க
1: அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்றோம் பால்வாடி அப்படின்னு. ஆனா பாலர் பள்ளி தான் அதுக்கான ரெஜிஸ்டர்டு நேம், ஏன்னா குழந்தைகளுக்கான ஒரு கல்விக்கூடம் அப்படின்றது. அது ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பாலர் பார் சந்தம் இல்லையா, கவிதாலயா ப்ரொடக்ஷன் அப்படின்றது அவருடைய அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கான பேர். நிறைய திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலை எப்படி திரும்புற மாதிரி இப்படி காட்டுவாங்க இல்லையா,
0: அவங்க அவங்க பேனர்ல டிவி சீரியலும் பண்ணிருக்காங்க.
1: நிறைய பண்ணிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா நமக்கு இயக்குனர் பாலச்சந்தர் தெரியும், ஆனா தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு முகமும் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள்மா, நன்றி.
0: தேங்க்யூ மேடம், நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. முகநூல் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீரா வெங்கட்ராமன் பதிவிட்டிருக்கிறாங்க இந்த பாலச்சந்தர் அப்படின்றத. பார் உலகத்திற்கு இனிமை இசைக்கு கொடுத்துருக்காங்களோ பையன் அப்படின்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இதில் ஒரு நேயர் வந்து உங்கள் நிகழ்ச்சியிலையும் தொடர்ந்து பதில் சொல்லக்கூடிய நேயர்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதிலையும் கே பாலச்சந்தர் அப்படின்றதையும் போட்டு போட்டிருக்காங்க. சிவன் அருண் அப்படி கிடையாதுங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா அதனால தான் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்படின்ற ஒரு டேக்லைனோடு தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போவுமே ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாங்க, பதில் தெரிந்த நேயர்கள் வந்து முயற்சி பண்ணி அவங்க பதில் சொல்கிறாங்க இல்லையா. தெரிஞ்சவங்க எல்லாருமே நம்ம முயற்சிக்கலாம். தொடர்ந்து நிறைய புதிய நேயர்களும் நமக்கு வர்றாங்க. இப்போது ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு புதிய நேயர் வந்தாங்க இல்லையா, அவங்களாம் நம்ம இதுக்கு முன்னாடி அதிகமாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வராத நேயர்கள் தான். சரி, அனைத்து நேயர்களும் முயற்சிப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அவத் பாரதியிலேருந்து வந்துட்டுருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம பாடல் கேட்கலாம். நம்ம அவங்க கவிதாலயா ப்ரொடக்ஷன், கே பாலச்சந்தர் அவங்களுடைய தயாரிப்பில் வெளியான திரைப்படம் சிகரம். இது 1990 வந்த படம். எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைத்த பாடலும் கூட, இது இசையமைத்த பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகளில் இது காத்தலைகளில்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:20. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.

வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது கலக்கல்லற கலக்கலரங்கத்தில் திரைப்புதிரில் இருக்கும் திரைத்துறை சார்ந்த பெயர்களோட நாம வந்து கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ யார் வந்திருக்காங்க? வணக்கம்
1: மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சரி, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கறேன். இது ஒரு நடிகருடைய பெயர். நதியா, என்ன நீங்க நிகழ்ச்சி கேட்கலையா நண்பா? திரைத்துறை சார்ந்த நபர்களுடைய பெயர் தான் வந்துட்டு இருக்குது. இது ஒரு நடிகருடைய பெயர், சரியா? இதுல வந்து கொடு என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. கொடு. அடுத்து ஒரு உறவு முறையின் பெயர். தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இதையெல்லாம் அதே மாதிரி அதிகமான பற்று, அதிகமா ஒரு பாசமா இருக்காங்க, அதிகமான பற்று கொண்டவர்களே குறிப்பிடக்கூடிய ஒரு பெயர். இது எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இது சிவபெருமானுடைய ஒரு பெயரும் கூட, இந்த அதிகமான பற்று கொண்டவர்னு சொல்லும் போது. இணைப்புல இருக்கீங்க, ஏன் பேசுறல, அமைதியா இருக்கிறீங்களே. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா. வாழ்க வாழ்த்தோடு. கேவி ஜெயசீலன் கொடமாட்ட பட்டிமா.
0: சொல்லுங்க ஐயா.
2: நானே
0: குடுத்திருக்கேன். தந்தை, அப்பா, வேற என்ன சொல்லுவோம்?
2: குடும்ப தலைவன் கூட சொல்லலாமா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, தந்தைங்கிற உறவு முறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். வணக்கம். நாம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நால்வரில் ஒருவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம வாழ்க்கையில நாலு பேர் முக்கியம், அதுல ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவோம் தந்தையை. வணக்கம். வாங்க.
3: திருநன்றியூர் கணபதிங்க.
0: வாங்க சொல்லுங்க கணபதி.
3: சிவகுமார் வருமா?
0: வருமா, நீங்க தான் சொல்லணும். குறிப்புகளோட ஒத்து வருதா? அதிகமாக பற்று கொண்டவனை சொல்லக்கூடிய ஒரு சொல், அது சிவபெருமானையும் குறிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பாடலே பாடியிருப்பாரு. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்மா.
4: வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்துல இருந்து அருள்மணி கார்மேகம்.
0: அருள்மணி கார்மேகம், இணைப்பு கிடைச்சவன பேசலாமே, சொல்லுங்க.
4: நாங்க இப்ப கொஞ்ச நாளாதான் உங்க வானொலி
0: கேக்குறீங்க, அதனால சொல்லுங்க.
4: ஆசிரியருங்களா?
0: ஆசிரியரா? இல்ல, தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
4: ஐயாவா?
0: ஐயா, ஓ, அது ஒரு நல்ல ஒரு தமிழ் சொல் இல்லையா? ஆனால் ஐயா கிடையாது. இது அதான் சொன்னேன்ல, நம்ம வாழ்க்கையில் முக்கியமான நாலு பேர் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம்.
4: மாதா, பிதா, குரு, தெய்வம்.
0: ஆ, இதில் இதில் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய சொல் என்னங்க?
4: மாதா, பிதா. பிதா.
0: ஆ, எவ்வளோ எவ்வளோ அப்படியே தயங்கி தயங்கி சொல்கிறீங்க. பிதா அப்படின்றது தான் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
4: ஓகே மேம், நாள் கொஞ்ச நாளாக அவங்க வானொலி கேட்டுட்ருக்கேன் மேம். நான் வந்து காரைக்கால் வானொலி நேர், நிறைய பேர் காரைக்கால் வானொலி நேர் தான் உங்களை வானொலியில் பேசி
0: நிறைய வராங்க இல்லையா, சந்தோஷமாக இருக்குது. நன்றிம்மா. நன்றி.
4: நன்றி நன்றி. ஓகே மேம்,
0: சூப்பர்மா. ஒரு குறிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. வணக்கம்.
5: ஹலோ. பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து ஹரி.
0: ஆ, சொல்லுங்கள் ஹரி.
5: இன்னொன்னு
0: ஒரு உறவு முறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இதுல

0: கண்டுபிடிச்சிருக்கலாமே. பித்தா சொல்லிட்டீங்க, பிதா சொல்லிட்டீங்க, தா சொல்லிட்டீங்க, அப்ப யார் அந்த நடிகர்? நடிகர் அப்படின்னு சொல்லிட்டேன், வேற என்ன, வேற என்ன க்ளூ? 80களில் வெளியான படங்கள்ல அதிகமா நடிச்சவர் அப்படி சொல்லலாமா? 70-80களில் அப்படி சொல்லலாமா? நன்றி நன்றி. ஆனா குறிப்பு சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நிறைய ஒரு மாதிரி ட்விஸ்டர்ட் ஃபிலிம்லாம் நடிச்சவர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். ஆயப்பக்கத்தின் வெங்கடேசன் பேசுறேன்.
0: யாருங்க?
1: ஆயப்பக்கத்தின் வெங்கடேசன்.
0: ஆயப்பாக்கம் வெங்கடேசன், சொல்லுங்க ஐயா.
1: பிரதாப் போத்தங்களா மேடம்?
0: பிரதாப் போத்தங்களாவா? உங்களுக்கு சரியா தெரியுதா இல்லையா?
1: தெரியுது தெரியுது. என்ன பிதா அந்த இதெல்லாம் வந்தது இல்ல.
0: அதெல்லாம் வந்ததுனால பிரதாப் போத்தன் தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா?
1: ஆமா ஆமா, அதுதான்.
0: சூப்பர், வாழ்த்துக்கள் பிரதாப் போத்தன். அவங்களே தான்.
1: ஓகே, தேங்க் யூ.
0: நன்றி நன்றி நன்றி. சூப்பர். நமக்கு நிறைய அவருடைய படங்கள் அந்த பீரியடில் வந்ததில் நிறைய படங்கள் நம்மளுடைய மனசில் டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? கொஞ்சம் இந்த பாடலை கேட்போமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் வைரமுத்து ஏற்றி சங்கர் கணேஷ் இவருங்க இசையமைத்த பாடல் இது. 1982 வெளியான திரைப்படம். பிரதாப் போத்தனும் சரிதாவும் நடிச்சிருப்பாங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷனோடைய படம் இது. அம்மா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் இவர் நடிச்சிருப்பார். அந்த பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். இப்போது நம்மளுடைய நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்துலேயும் நிறைய நேயர்கள் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. யார்? ராம் வரத் அப்படின்றவங்க. அடுத்து கார்த்தி கோவனூர்லேருந்து, மீரா வெங்கட்ராமன், வித்யா ரவிசங்கர், தஞ்சை பிரகாஷ்குமரன், அடுத்து ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ், ஹரிஹரன், மாலினி தேவி அருணாச்சலம், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, ரெடில்ஸ் ஹயத் பாஷா, அடுத்து அவ்வளோதான். இவங்கெல்லாம் மற்றபடி இந்த பாடல் நல்லா இருந்தது அந்த மாதிரியான பதிவுகள்லாம் இதில் இருக்குது. நம்ம அதை தாண்டி வாங்க இப்போது நாம் பிரதாப் போத்தனும் சரிதாவும் நடித்த படத்திலேருந்து இப்போ நம்ம பாடல் கேட்க போகிறோம். அம்மா அப்படின்ற திரைப்படத்துக்காக.

0: என்னுடைய ஃப்ரெண்டு குலிக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன், அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்த் சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

நேரம் 9:35, 40 வானொலிகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது கலக்கல் அரங்கம். வழங்கிக் கொண்டிருக்கிறது பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 2952208853 மற்றும் முறையும் 2838987 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. இணைப்பு எண்கள் வந்து 044. சரி, இப்போது நம்ம முகநூல் பக்கத்தில் வேறு யார், நிவேதா, ராஜு, சிவன், அருண், ஹரிஹரன் இவங்க எல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனஹள்ளி கோவில் கொட்டாயிலிருந்து கனகராஜ் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள். அவங்களும் வேறு யார், இவங்க வெங்கடேசன் டால்ஃபின் அப்படின்றவங்களும் போட்டிருக்காங்க. சரி, எல்லாருக்குமான வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு அடுத்த நேயர் யார் வந்திருக்காங்க? வணக்கம்.

0: வாங்க.
1: கோபிகிருஷ்ணன்,
0: தஞ்சாவூர்ல இருந்து கோபிகிருஷ்ணன். சரி, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கறேன். இது வந்து இயக்குனருடைய பெயர், சரியா? ஒரு இயக்குனருடைய பெயர், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, வயது மூத்த ஒரு பழம்பெரும் இயக்குனர். இவரோட பேருக்குள்ள மூச்சு காற்று, நம்மளுடைய மூச்சு காற்று இருக்கு இல்லையா, பிரணா, அதை வந்து குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்கு. நூறு என்பதை குறிக்கும் ஒரு சொல்லும் இருக்கு. நாற்றம் என்ற தமிழ் சொல்லுக்கு சரியான பொருள் அதுவும் இதில் இருக்கு. இது வசிப்பிடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். ராமநாராயணனா? இல்லையே. அடுத்த நேரத்தை நம்ம கேட்கலாம். மூன்று குறிப்புகள் கொடுத்துருக்குறோம். மூச்சு காற்று, நம்ம உடம்புல இருந்து வெளியாகக்கூடிய மூச்சு காற்றை குறிக்கக்கூடியது. நூறு இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். நாற்றம்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா தமிழில், மிக அழகான தமிழ் சொல். அதற்கு மிகச்சரியான பொருள் நம்ம தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு சொல்லும் இருக்கு. வசிப்பிடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதில் இருக்கு. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க?
2: கும்பகோணத்திலிருந்து கிருத்திகா பேசுறேன்.
0: நீங்க ரேடியோ பக்கத்துல இருந்து பேசுறீங்களாப்பா? கொஞ்சம் தள்ளி வந்துருங்களேன், இல்லைனா ஆஃப்
2: பண்ணிருங்களேன்.
0: ஆ, இப்ப சொல்லுங்க உங்க பேரை.
2: கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணத்திலிருந்து கிருத்திகா பேசுறேன்.
0: கிருத்திகா பேசுறீங்க?
2: ஆமா மேடம்.
0: கிருத்திகா, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கமா நாம? சூப்பரா பேசலாம். பதில் தெரியுமாமா? இப்போ ஒரு இயக்குனருடைய பேரை நம்ம குறிப்பு சொல்லி கொடுத்துருக்கோம், அந்த பதில் தெரியுமான்னு கேட்டேன். சரி, அவங்க வந்து புது நேயர், ரொம்ப அப்படியே யோசிச்சு யோசிச்சு பேசுறாங்க. அடுத்த முறை தெளிவாக அவங்க பேசிடுவாங்க, ஏன்னா முதல் முறையா வரும்போது ஒரு சின்ன தயக்கம் உங்களுக்கு. வணக்கம். வணக்கம்.
2: ராயப்பேட்டையில லலிதா பேசுறேன்.
0: வாங்கம்மா சொல்லுங்க.
2: அதாவது சுவாசம்னு சொல்லணும் இல்லையா, மூச்சு காத்துக்கு சுவாசம்.
0: சுவாசம், அதுக்கு இன்னொரு சொல்லும் இருக்கு. படித்தலை கூட குறிக்கும் அந்த சொல், நம்ம படிக்கிறோம் இல்லையா,
2: படிக்கிறதையா,
0: அதையும் குறிக்கும். வாசி, சூப்பர். ஏன்னா வாசின்ற சொல் வந்து நம்மளோட மூச்சு பிராணாயாமம் இருக்குல்ல, அது குறிக்கும்.
2: சரி, அப்புறம் இன்னொரு குறிப்பு சொல்லுங்க.
0: நூறு இதை குறிக்கக்கூடிய சொல்.
2: சதம்.
0: சதம், சூப்பர். நாற்றம் என்ற தமிழ் சொல்லுக்கான பொருள்
2: வாசம். வாசம்,
0: வாசம், வெரி குட் மா. இப்ப
2: மூணு
0: முக்தா ஸ்ரீனிவாசனுக்குள்ள வாசி, அந்த சி இல்லையேமா? ஆனா ரொம்ப அருமையா முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். வாசி, சதம், வாசம். உங்களுக்குமே வந்து நீங்க இவ்ளோ கண்டுபிடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் மா. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சீங்கன்னா பதில் வந்துரும், நேயர்கள் சொல்லுவாங்க, நம்ம கேக்கலாம். சரியா? மகிழ்ச்சி மா, நன்றி. வணக்கம். அடுத்து வாசி அப்படின்றது வந்து நம்மளுடைய மூச்சு காற்றை குறிக்கக்கூடிய சொல். சதாசிவமா? இல்லையே. இல்ல, ஏன்னா வாழ்லாம் இருக்குல்ல இதுல. வணக்கம்
3: மேடம். சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: சொல்லுங்க.
3: சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் மேடம்.
0: யாருங்க?
3: சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ்.
0: சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ், சூப்பர். வாழ்த்துக்கள்மா. பரவாயில்ல, அவங்க குறிப்புகள் மூணுமே அவங்க தானே சொன்னாங்க.
3: அவங்க குறிப்பில் என்ன கண்டுபிடிச்சு?

0: உங்க குறிப்புல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர். அப்ப ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி. சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இந்த பேர் வந்து தமிழ் திரையுலகத்தில் மறக்க முடியாத ஒரு பெயர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரொம்ப முன்னாடியிலேருந்து இவருடைய அந்த திரைத்துறை அனுபவங்கள்லாம் இருக்குது. இப்போ எதற்காக நம்ம டக்குன்னு இதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், மாயாபஜார் 1957 வெளியான திரைப்படம், அதிலிருந்து அப்படியே அவருடைய அந்த திரைத்துறை அப்படின்றது கிட்டத்தட்ட 2005 வரைக்கும் கூட நம்மளுடைய தமிழ் திரையுலகத்தில் இருந்தது. சமீபத்தில், அதாவது கடந்த அக்டோபர் 3 தன்னுடைய 95 வயதில் இவர் வந்து காலமானார். நிறைய நீங்கள் முகநூல் பக்கங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். அதை கொஞ்சம் நம்ம நினைவுபடுத்தலாம். நம்ம ஏன்னா அண்மையில் நம்மக்கிட்டே இருந்து பிரிஞ்சிருக்கிறாரு, நம்ம அவருடைய பேரை நினைத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், இந்த மாதிரி நிறைய ஒரு சூப்பர் ஹிட் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் வந்து இவர் கொடுத்துருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம் இவருடைய இயக்கத்தில் வந்தது. 1989 நிறைய அதுக்கான புதிய முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாதனைகளை பாராட்டி அந்த திரைப்படத்திற்கு வந்து திரைப்பட விழாவில், அங்கே மும்பையில் நடந்த அந்த திரைப்பட விழாவில் வந்து அதற்கு மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்பும் கௌரவமும் கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அது போக நிறைய, மைக்கேல் மதன காமராஜன் அதுவுமே குறிப்பிடத்தக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மகளிர் மட்டும், சின்னவாத்தியார், லிட்டில் ஜான், மும்பை எக்ஸ்பிரஸ், அதுதான் அவருடைய கடைசி திரைப்படம். 2005 தன்னை படங்களையும் நமக்கு இயக்கி தந்த அந்த இயக்குனரை நாம் இப்போ வந்து நினைவு கூறலாம் அப்படின்றதுக்காக கேட்டோம். ரொம்ப அருமையாக பதில் சொல்ல அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாங்க இப்போ நாம் அந்த அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நேர்களே, இப்போ நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் சங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க, மீரா வெங்கட்ராமன் குறிப்புகள் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அடுத்து ஸ்ரீராமச்சந்திரன், அடுத்து வித்யா ரவிசங்கர், காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் வந்து இந்த பிரதாப் போத்தன் அந்த இதுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, ரெடில் சஹாயத் பாஷா, மாலினி தேவி அருணாச்சலம், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், ரெடில் சாயத் பாஷா, சிவன், அருண், இவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இதில் நடராஜன் சுப்பையா புத்தகம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இயக்குனர் மட்டும் இல்லை, இவங்க வந்து ஒரு இசையமைப்பாளர், அந்த பழம்பெரும் இயக்குனர், பாட்டு நாதம் இசையில் எல்லாம் சிறந்தவங்கன்னு சொல்லி நிறைய இசை திரை இசையும் வந்து நமக்கு நிறையா கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம இன்னொரு நாள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, அடுத்து கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் அவங்க வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் எங்களுக்கு புத்துணர்ச்சி தருகிறது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க இப்போ நாம் அடுத்த குறிப்புக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் தஞ்சாவூர்லேருந்து சிவராமன் பேசுகிறேன் மேடம்.
1: சிவராமன் தஞ்சாவூரில் இருந்து உங்களுக்கான குறிப்பு கொடுக்கட்டாயா?
2: ஆ, கொடுங்க மேடம்.
1: இது வந்து ஒரு திரைப்பட நடிகையுடைய பெயர், நடிகர் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இப்போ ஒரு நடிகை, திரைப்பட நடிகை, ஹீரோயின். ஓகேவா?
2: ஓகே மேடம்.
1: இவங்களுடைய பேருக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் அப்படின்னு சொல்றோம்ல, நான் என்னுடைய அப்படின்னு சொல்றோம்ல, இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. அடுத்து திருமணத்திற்கு இது பார்ப்பதுண்டு, திருமணத்திற்கு நாம என்ன பார்ப்போம் அந்த ஒரு சொல் இருக்கு. அடுத்து முருக கடவுளின் ஒரு பெயர், முருகப்பெருமானுக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெயர் இருக்கு, கண்டுபிடிக்கலாமா? சரி, அவங்க இணைப்புல இருக்கிறாங்க, ஆனாலும் ரொம்ப அமையா மௌனமாவே இருக்கிறாங்க, அமைதியா இருக்காங்க. பதில் தெரிந்த நேயர்களுக்கு உள்ள வரட்டும். வணக்கம். 3 குறிப்புகள் கொடுத்துருக்குறோம். முருகப்பெருமானுடைய ஒரு பல திருநாமங்கள்ல ஒரு பெயர், நான் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அப்புறம் திருமணத்திற்கு இது பார்ப்பதுண்டு. வணக்கம்.
3: வணக்கம்.
1: யாருங்க?
3: தேவச்சம்பத்தூர்லேருந்து.
1: ஆ, சொல்லுங்க.
3: தாரான்றது தாராபலம் சொல்லுவாங்களே, பார்க்கறதுக்கு

0: என்னது
1: ஆறாவது நட்சத்திரம் பார்க்கறதுக்கு சொன்னீங்களே, திருமணத்திற்கு சொன்னீங்களே.
0: திருமணத்திற்கா? இல்ல, திருமணத்திற்கு இது பார்ப்பதுண்டு அப்படின்னு சொன்னேன். இது கண்டிப்பா நயன்தாராவா? இல்லையே. வணக்கம், வாங்க.
2: வணக்கம்.
0: யார் யார் பேசுறீங்க?
2: நான் திருவி சேனல்ல இருந்து செந்தில் பேசுறேங்க.
0: உங்க பேரு?
2: செந்தில் குமார்.
0: செந்தில், எந்த ஊரு?
2: திருவி சேனல்ல.
0: திரு
2: கும்பகோணம் பக்கத்துல திருவிச நல்லூர்.
0: திருவிச நல்லூர், சொல்லுங்க.
2: திருமணத்துக்கு பாக்குறது வந்து பொருத்தம்.
0: பொருத்தம், பொருத்தமும் பாப்போம். இன்னொன்னு இருக்கு.
2: இன்னொன்னு இருக்கா?
0: முக்கியமானதே அதுதான். அதுக்கப்புறம் தானே பொருத்தம் பார்க்க முடியும் நாம. நிறைய பேர்ல ஒரு பேர். சரி, முயற்சி பண்ணலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
0: வாங்க.
3: பெரும்பாக்கம் வனஜா.
0: சொல்லுங்க வனஜா.
3: பின் பாக்குதுன்னா இந்த ஜாதகம் பாக்குறதா மேடம்? ஜாதகம்
0: இல்ல இல்ல, நான் வந்து திருமணத்திற்கு இது பார்ப்பதுன்னு
3: சொன்னேன்.
0: பொருத்தம் இல்ல, அதான் இன்னொரு விஷயம் இருக்கு. அது இருந்தாதான் பொருத்தம். நீங்க சொல்லக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு எல்லாம் போக முடியும். என்னங்கம்மா?
3: கதாநாயகி பேரா?
0: ஆமா ஆமா, கதாநாயகி பேரு தான். என்னங்கம்மா?
3: சௌகார் ஜானகி.
0: சௌகார் ஜானகி, முதல்ல குறிப்போட ஒத்து வரணும் இல்லையா? கேக்கலாம். அடுத்து யார் சொல்றாங்க? வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வாங்க, யாருங்க?
4: ராஜேஸ்வரி.
0: எந்த ஊர்ல இருந்து?
4: ராஜேஸ்வரி. திருப்பத்தூர்.
0: திருப்பத்தூர்ல இருந்து ராஜேஸ்வரி. சொல்லுங்கம்மா.
4: குருக்கள்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, திருமணத்திற்கு முக்கியமானது இது இருந்தாதான் திருமணமே.
4: ஜாதகம்.
0: ஆஹா, இல்ல. அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம். எண்பதுகள், கிட்டத்தட்ட 75-80 தொடங்கி இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு நடிகை. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
5: மீரா.
0: ஆ, வாங்கம்மா, சொல்லுங்க. எப்படி எப்படி சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க?
5: சூப்பர்.
0: சரண்யா பொன்வண்ணன்றது சரியான பதில். வாழ்த்துக்கள், நீங்க பதிலுக்கு வந்துட்டீங்க. ஆனா இன்னும் ரெண்டு குறிப்பு இருக்குதே. ஆனா பதில் சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி. சரண்யா பொன்வண்ணன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த பதில சொல்லிட்டாங்க. நான் அப்படின்ற குறிக்கிறது வந்து யான் அப்படின்றதும் கொடுத்தாச்சு. ஆனா இன்னும் ரெண்டு குறிப்பு கொஞ்சம் முயற்சி பண்ணி யாராவது சொல்றாங்களான்னு பாப்போம். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் மேடம், வேலூர் கார்பரேட்லேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: எங்க இருந்து?
6: வேலூர் கால்பாடி.
0: வேலூர் கால்பாடி சந்திரசேகரா? என்ன, எத்தனை பேர், எத்தனை குரல்ல, எத்தனை அழைப்புகள்ல வருவீங்க? இது அவருடைய குரலும் இல்லையே முதல்ல. வணக்கம்.
6: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா.
0: வாங்கம்மா, சொல்லுங்க. பரவாயில்லம்மா, சொல்லுங்க.
6: அவங்க சொன்னது கரெக்ட் தான். சரண்யா பொன்வண்ணன். அதுல வந்து வரன்மா.
0: வரன், சூப்பர். அடுத்து
6: அப்புறம் வந்து அந்த யான் கரெக்ட். அவங்க
0: ஆமா. அப்ப
6: முருகப்பெருமானவனிக்கல,
0: முருகப்பெருமானோடைய நிறைய பேர் இருக்குல்ல, அதுல ஒரு பேர்னு கேட்டிருந்தேன். சரவணன்.
6: சரவணன்.
0: வாழ்த்துக்கள்மா. நன்றி
6: நன்றி.
0: இப்போ அவங்க நடித்த ஒரு படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். நாயகன் திரைப்படத்துல இருந்து மனோ சித்ரா குரல்கள்ல, புலமை பித்தன் வரிகள்ல, இளையராஜா இசையில ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இந்த பாடலோட கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி இதே நிறைவு பெறுகிறது. பங்கேற்று சிறப்பித்த முகநூலில் பதிவிட்ட அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோடு இதோ பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதியின் நேசமிகு நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் சொல்றது ராஜே ரீகா. நிலையத்தில் நேரம் 10:01. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு மகிழவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

உணவு வகைகளை கொடுக்கறதுல விவசாயிகளுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட விவசாயத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்லும் விதமா இன்னைக்கு உடவே தலை அப்படின்ற தலைப்புக்கு ஏத்தபடி நம்மளுடைய விவத்பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சு திறனை வெளிப்படுத்த காத்துக்கிட்டு இருக்காங்க. உழவே தலை அப்படின்ற அந்த தலைப்புக்கு என்னென்ன ஒரு நிமிட பேச்சு பதிவுகள் வந்திருக்கு, ஒவ்வொரு பதிவிலும் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் பொதிந்திருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு நானும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது உங்கள் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல நம்ம நேயர்கள் தரக்கூடிய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்டு மகிழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இந்த வாரம் நம்ம நேயர்களுக்கு கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழவே தலை. உழவே தலை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது விவசாயத்தினுடைய பெருமையையும் அந்த உழை உயர்வையும் நமக்கு உணர்த்தது அப்படின்னா சொல்லலாம். நாம் தினமும் உண்ணக்கூடிய ஒவ்வொரு அரிசி மணி இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு அரிசி மணிக்கு பின்னாடி ஒரு விவசாயியினுடைய கடின உழைப்பு இருக்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. வெயில் மழைன்னு எதையுமே பொருட்படுத்தாம நிலத்துல உழுது நமக்கான

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில இன்னைக்கு உழவே தலை அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் பதிவுகளை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கைப்பிடி அரிசியின் பின்னாடியும் ஒரு விவசாயினுடைய பல நாள் உழைப்பு இருக்கு. விதை விதைச்சதிலிருந்து அதை அறுவடை பண்ற வரைக்கும் பல சிரமங்களையும் பல இக்கட்டான தருணங்களையும் கடந்து வர வேண்டி இருக்கு. ஒவ்வொரு தருணமும் சாதாரண விஷயம் கிடையாது, ஏதோ ஒரு பெரிய சவாலை சமாளிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த வகையில விவசாயினுடைய உழைப்பையும் விவசாயத்தினுடைய சிறப்பையும் வெளிப்படுத்தும் விதமா நிகழ்ச்சியினுடைய முதல் ஒரு நிமிட பேச்சு பதிவு யாருடையதா அமைய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாரூரிலிருந்து சாகுல் அமித் ராஜா அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காரு. அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அனைவர்களுக்கும் மகிழ்வான வணக்கங்கள். நமது பண்பலையில ஒரு அழகான தலைப்பு கொடுத்திருக்கீங்க, உழவே தலை. அதாவது வந்து உலகில் எத்தனை தொழில்கள் இருந்தாலும் அனைவருக்கும் உணவு தரும் ஒரே தொழில் அந்த விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயி தான், விவசாயத்தையே நம்ம காப்போம், விவசாயிய நம்ம போற்றுவோம். அதாவது விவசாயி தன் குடும்பத்தையும் பாராமல் அடுத்தவர்களுக்காக உலகத்துக்காக வெயில் மழை காற்று எதையுமே பொருள்படுத்தாம தன் உழைப்பை மண்ணில் விதைத்து நமக்காக விளைச்சலை உருவாக்கிறார்கள். ஒரு விவசாயி விதைக்கும் ஒவ்வொரு விதையிலும் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை இருக்கிறது. அவர் உழைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நம் உணர்வுகளை எதிர்காலங்கள் இருக்கிறது. மண் நமக்கு உணவை தருகிறது, விவசாயின் உழைப்பு அந்த மண்ணுக்கு உயிர் தருகிறது. அதனால் இந்த தருணத்தில் விவசாயிகளை போற்றுவோம்.
0: உழவே தலை அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே முதல் ஒரு நிமிட பேச்சு பதிவை கேட்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு அப்படின்றத உணர்த்தும் விதமா அந்த ஒரு நிமிட பேச்சு இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட அழகான ஒரு நிமிட பேச்சு பதிவு தந்த திருவாரூர் சாகுல் அமித் ராஜா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நேயர்கள் கிட்ட கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழவே தலை. சோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சு யாருடையதா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம் ஜி செல்வகுமார் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காரு. அவருடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல் தலைப்பு உழவே தலை. உழுவோர் உழைப்பால் தான் உலகோர் பிழைப்பார். ஆம், உழவனே உழவில்லை என்றால் நாம் உயிர் வாழ்வது ஏது? அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையானது உழவு தொழிலாகும். பண்டை தமிழர்களின் வாழ்வியல் உழவு தொழிலில் ஒரு தனித்த அடையாளமாக திகழ்கிறது. அந்த மக்களின் அழகான வாழ்வியலில் செம்புல பெயல் நீர் என மண்ணின் வளமறிந்து பயிரிட்ட தமிழர் வாழ்வியல் அங்கே வெளிப்படுகின்றது. எத்தனையோ கண்டுபிடிப்புகள், தொலை தொடர்பின் நசுர வளர்ச்சிகள் ஆச்சரியப்பட வைத்தால் உழவன் என்ற விஞ்ஞானி உழவில்லை என்றால் பயிர்த்துக்கு சோரிய மூளை வளர்ச்சிக்கு வழியேது? பசிபோக்கும் உழவன் இல்லையெனில் பாரினில் உயர்வியது? உழவே தலை, இதுதான் நம் வாழ்வியலின் நிலை. நன்றி, வணக்கம்.
0: விவசாயியினுடைய உழைப்பை உணர்ந்து அவருக்கு நாம செலுத்தக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வீணாக்காம சாப்பிட்றது தான் நம்ம விவசாயிகளுக்கு காட்டக்கூடிய ஒரு சிறிய மரியாதை அப்படின்றத ரொம்ப தெள்ளத்தெளிவா அழகா தன்னுடைய ஒரு நிமிட பேச்சின் மூலமா வெளிப்படுத்தி இருந்தாரு எம் ஜி செல்வகுமார் அவர்கள். நேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில பல ஒரு நிமிட பேச்சு பதிவுகள் நமக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலா விவசாயி திரைப்படத்திலிருந்து கடவுள் எனும் முதலாளி அப்படின்ற பாடல் கேட்கலாம். கேவி மகாதேவன் அவர்களுடைய இசைக்கு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் இது உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்தீர்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்று

0: ரொம்ப முழுமையான கொண்டாட்டம்.
1: என்னமோ பெருசா கழனி காட்ட பத்தி படிக்க வச்சுங்கள பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
2: அரங்கனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்ற டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு?
3: விவசாயி

0: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.

சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு குலிக இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன், அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: பகத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில உழவே தலை அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒரு நிமிட பேச்சு பதிவுகளை கேட்டுட்டு இருக்கோம். இந்த உழவே தலை அப்படின்ற அந்த தலைப்பை கேட்ட உடனே, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு உணர்வு கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். அது சின்ன வயசுல நம்ம பள்ளிக்கூடத்துல தமிழ் பாட புத்தகத்துல படிச்ச ஒரு அழகான திருக்குறள், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அதாவது உலகம் பலவிதமான தொழில்களை செய்து சுற்றி வந்தாலும் கடைசியா இந்த உழவு அப்படின்ற ஒரு தொழில் இருக்கு இல்லையா, அந்த தொழில தான் அது சார்ந்து இருக்கணும். அதனால எல்லா தொழில்களுக்கும் உழவு தொழில் தான் தலைமையான ஒரு தொழில் அப்படின்றத வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. வள்ளுவர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம நேயர்கள் உழவே தலை அப்படின்ற தலைப்பின் கீழே என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கும் இல்லை எனக்கும் ஆர்வம் அதிகமா தான் இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சு பதிவு யாருடையதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரத்திலிருந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காரு. நேயருடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
1: ஒரு நிமிட தமிழ் பேச்சு. உழவே தலை. தொழில்களில் முதன்மையானதும் முதன்மை பெறுவதும் உழவு தொழிலே. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழன்றும் உழவே தொழில், உழவே தலை. எனவே உழவு தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.
0: சிதம்பரத்திலிருந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவு பண்ணியிருந்தாரு. நேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப அழகா தன்னுடைய கருத்துக்களை ஒரு நிமிடத்திற்குள்ள வெளிப்படுத்தினது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பல நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை, அதுவும் உழவே தலை அப்படின்ற தலைப்புக்கு ஏற்றபடி உழவினுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சு யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹேமலதா அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
2: உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. ஐயன் வள்ளுவன் திருவாக்கு. உழவு தொழிலில் எவ்வளவுதான் உடல் வருந்தினாலும் துன்பம் இருந்தாலும் உழவே அனைத்து தொழில்களுக்கும் தலையானது. அவ்வை பிராட்டி அரச குடும்பத்தின் திருமணத்திற்கு சென்று மணமக்களை வரப்புயர என்று வாழ்த்தியதாக செவிவழி செய்து உண்டு. எப்படி வாழ்த்தாகும்? வரப்புயர நீர் உயிரும், நீர் உயர நெல் உயிரும், நெல் உயர குடி உயிரும், குடி உயர கோம் உயர்வான் என்பது வாழ்த்தும் மொழியாகும். உழுதுண்டு வாழ்வதற்கு ஓய்வில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்று உழவு தொழிலின் பெருமையை கூறினார். முன்னேறு செல்லும் பாதையில் தான் பின்னேறு செல்லும். அகல உழுவதை விட ஆழ உழு. உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். எமது குடும்பம் விவசாய குடும்பம். பெருமையுடன் சொல்லுவேன், உழவே தலை சிறந்தது, உழவனே தலையானவன். வாழ்க உழவு தொழில், வளர்க உழவு தொழில். நன்றி, வணக்கம்.
0: கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹேமலதா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்தி இருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நேயருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. பாரதி, தமிழ் பண்பலை 102.3. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில இன்னைக்கு உழவே தலை அப்படின்ற தலைப்பின் கீழே உழவினுடைய சிறப்புகளையும் உழவரினுடைய பெருமையும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் வரிசையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சு யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருநன்ற ஊரிலிருந்து உஷா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. கேட்கலாம் வாங்க.

0: பேச போகும் ஒரு நிமிட பேச்சு. உழவே தலை. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு அவசியம். அந்த உணவை நமக்கு வழங்குபவர்கள் விவசாயிகள். அதனால்தான் உழவர் உலகத்தின் முதுகெலும்பு என்று கூறுகின்றோம். விவசாயி வெயில் மழை குளிர் என்று எதையும் பொருட்படுத்தாமல் நிலத்தில் உழைத்து நமக்காக உணவை உற்பத்தி செய்கிறார். நாம் தினமும் உண்ணும் அரிசி காய்கறிகள் பழங்கள் அனைத்திற்கும் பின்னால் விவசாயியின் கடின உழைப்பு இருக்கின்றது. எனவே விவசாயிகளை மதிப்போம். விவசாயிக்காக திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று திருக்குறளும் கூறியுள்ளார். ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: உழவு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்டா எப்படி நம்மளால பேசாம இருக்க முடியும்? காரணம் நம்ம தினம் தினம் யாராவது ஒருத்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா அது கட்டாயம் நமக்கு உணவளித்த உழவருக்காக தான் இருக்க முடியும். திருநன்றவூர் உஷா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில தொடர்ந்து பல நேயர்கள் பேச காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலிருந்து மணப்பாறை மாடு கட்டி அப்படின்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாட, கே வி மகாதேவன் அவர்களுடைய இசைக்கு மருதகாசி அவர்கள் வரிகள் எழுதிய பாடல். அந்த பாடலை கேட்கலாம் வாங்க. இது உங்கள் பாரதிய தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில உழவே தலை அப்படின்ற தலைப்புல நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அங்கே இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு. அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்மள தோன்றவங்களையும் இந்த நிலம் வந்து எந்த அளவுக்கு

0: தாங்குதோ அப்படின்ற ஒரு அழகான உவமையை வள்ளுவர் அவர்கள் பயன்படுத்தி இருப்பாரு. அது அந்த மண்ணினுடைய சிறப்பு தான். அதாவது மண்ணை தோன்றது மட்டும் கிடையாது, மண்ணை தோண்டி நம்ம ஏதாவது ஒரு விதையை விதைச்சோம்னா தன்னை தோண்டினவங்களுக்கு அந்த விதையின் மூலயமா ஏதாவது ஒரு விஷயத்த பரிசளிக்கிறதுக்கு மண் எப்பவுமே தவறினதே கிடையாது. இதுதான் உழவினுடைய சிறப்பு. ஸோ உழவே தலை அப்படின்ற தலைப்பின் கீழே தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் பதிவை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கம்பருத்தியூர் சுமதி அவர்கள். அவருடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
1: வணக்கம். உழவே தலை. உழவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்கலாம். உழவை போற்றும் விவசாயம் தான் நம் முதுகெலும்பு என்று சொல்லலாம். விவசாயத்திற்கு நாம் முதலில் எதிர்பார்ப்பது தண்ணீர் தான். உழவே உயர்வு தான். நான் ஒரு விவசாயி மகள் என்று சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும். என்னால் முடிந்தவரை கிராமத்தில் விவசாயம் செய்து பயன்பெற்று வருகிறேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழவரை போற்றுவோம், விவசாயம் காப்போம். நாம் ஒரு இடத்தில் நிலையான இருப்பிடமாக இருக்க வழிவகுத்தது இந்த உழவு தொழிலே. ஒவ்வொரு வருடமும் நாம் மழையையும் தண்ணீரையும் நம்பி விதைக்கிறோம் அல்லவா? படைத்தவன் மட்டுமே இறைவன் அல்ல, மற்றவர் பசிக்காக உழைப்பவனும் இறைவன் தான். விவசாயமும் விவசாயியும் உலகத்தில் இரு கண்கள். இரண்டும் இல்லாத நாளைய தலைமுறையை என்ன செய்யும்? சிந்திப்போம், செயல்படுவோம். முக்கிய தேவைகளில் முதல் தேவை விவசாயம். விவசாயம் காப்போம், உழவை போற்றுவோம். உழவே தலை. நன்றி, வணக்கம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: பாக்கம்பருத்தியூர் சுமதி அவர்களுடைய ஒரு நிமிட பேச்சு கேட்டு மகிழ்ந்தோம். உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்தது. ரத்தின சுருக்கமா தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
0: விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. உழவே தலை அப்படின்ற தலைப்பின் கீழே நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாற்றல் பதிவு யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தகரம் பகுதியிலிருந்து நடராஜன் சுப்பையா அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காரு. அவருடைய பேச்சை கேட்கலாம் வாங்க.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: வித்யுத் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உழவே தலை பற்றிய ஒரு சிறிய உரையை வழங்குகிறேன். விவசாயம் நம் நாட்டிற்கு முக்கியமான முதுகெலும்பு. விவசாயம் நம் நாட்டிற்கு பாதுகாப்பான ஒன்று. விவசாயம் மனித இனத்திற்கு முக்கியமான அச்சாணி. இந்த உலகம் ஏரின் பின்னால் தான் இயங்குகிறது. ஏர்முனைக்கு நேர் இங்கு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். உழவு தொழிலை விட மிகவும் முக்கியமான தொழில் இந்த உலகில் எதுவும் இல்லை. மனிதனாக பிறந்து விட்டால் அவன் ஏழை பணக்காரன் யாராக இருந்தாலும் உணவு இல்லை என்றால் அவர்கள் உயிர் வாழ முடியாது. அதற்கு தேவை நாம் உண்ணும் உணவுதான். அந்த உணவு நமக்கு கிடைப்பதற்கு அதிகாலை முதல் இரவு வரை தங்கள் குடும்பங்களோடு சேர்ந்து மிகவும் கஷ்டப்பட்டு நமக்காக உழவு தொழில் செய்து நாம் உண்ணும் உணவு நமக்கு கொடுப்பதற்கு அரும்பாடுபடும் விவசாயிகள் அனைவரையும் நாம் வணங்குவோம். நன்றி, வணக்கம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: புத்தகரம் பகுதியிலிருந்து நடராஜன் சுப்பையா அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்தி இருந்தாரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில உழவே தலை அப்படின்ற தலைப்புல மக்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சு பதிவை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்துல நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சு பரிமலா தேவி அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
4: வணக்கம். நான் அனகாபுத்தூரிலிருந்து பேசுகிறேன். உழவே தலை. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் துழுதுண்டு பின்பு செல்பவர். உழவர்களை நாம் மதிக்க வேண்டும். உழவர்கள் சேற்றில் கையை வைத்தால்தான் நாம் சோற்றில் கையை வைக்க முடியும். உழவு தொழில் முக்கியமான தொழிலாக, உலக முதன்மையான தொழிலாகும். உழவர்களை மதிக்க வேண்டும். உழவு தொழிலை மேன்மைப்படுத்த வேண்டும். உழவர்களை நாம் தினமும் நினைக்க வேண்டும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் துழுதுண்டு பின் செல்பவர். உழவுக்கும் தொழிலுக்கும் மரியாதையும் மதிப்பையும் தர வேண்டும். உழவர்களை நாம் போற்ற வேண்டும். உழவே மேன்மையான தலையாய ஒன்றாகும். உழவு தொழிலை நாம் மதிக்க வேண்டும். நன்றி.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: உழவே தலை அப்படின்ற தலைப்பு எந்த அளவுக்கு இனிமையானதோ அதே அளவுக்கு இனிமையா தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்தாங்க பரிமலா தேவி அவர்கள். நேயர்க்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து பல நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த நேயரினுடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி அழகான பாடல் கேட்டு மகிழலாம். சம்திங் சம்திங் திரைப்படத்திலிருந்து ஆகாயம் இத்தனை நாள் அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போறோம். தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசைக்கு SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட, நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல் இந்த பாடலை கேட்க.

இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No. 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரத்தார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில உழவே தலை அப்படின்ற தலைப்பின் கீழே நேயர்களுடைய ஒரு நிமிட பேச்சை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு உணவு தானியத்தை உற்பத்தி செய்து அதை நம்மளுடைய தட்டுக்கு வந்து சேர்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும், அதாவது இரவும் பகலுமா தன்னுடைய உழைப்பை செலுத்தி அந்த பயிரை தன்னுடைய செல்ல பிள்ளை போல பாதுகாத்து அதை அறுவடை செஞ்சு நமக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த விவசாயினுடைய உழைப்பு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் சின்ன பிள்ளைகள் நம்ம வீட்டில் உணவை வீணடிக்கிறாங்க அப்படின்னா இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம சொல்லி வளர்ப்போம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் பகுதியிலிருந்து சுதா அவர்கள் தன்னுடைய பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. அந்த பதிவை கேட்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: அனைவருக்கும் வணக்கம். மனிதனின் அடிப்படை தேவைகளில் முதன்மையானது உணவு. அந்த உணவை தரும் உழவு தொழிலே உலகத்தின் உயிர் நாடியாகும். பலரும் பல வகையான தொழில்களை செய்து வந்தாலும் அனைத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது ஏர் தொழில் எனப்படும் உழவு தொழிலே ஆகும். இதன் பெருமையை உணர்த்துவ திருவள்ளுவர் உழவே தலை என்று போற்றினார். திருக்குறளின் பொருட்பாலில் அமைந்துள்ள 104வது அதிகாரம் உழவு ஆகும். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழுந்தும் உழவே தலை. இதன் பொருள் என்னவென்றால் எத்தனையோ தொழில்களை செய்து இந்த உலகம் சுழன்றாலும் அது ஏரின் பின்னர் தான் இயங்க வேண்டும். எனவே உழவு தொழிலில் எவ்வளவோ துன்பங்களும் வருத்தங்களும் இருந்தாலும் அதுவே முதன்மையானதும் சிறப்பானதும் ஆகும். உழவன் கண் பார்த்தால் உழகால் தடியும் மிஞ்சாது என்பார்கள். உழவனின் உழைப்பு இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: திருவான்மையூர் இருந்து சுதா அவர்கள் தன்னுடைய பேச்சை பதிவு பண்ணியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நேயருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த நேயர் யார் அப்படின்றத பார்க்கலாம்.
1: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில உழவே தலை அப்படின்ற தலைப்பின் கீழே நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவை பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய வரிசையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளகரம் பகுதியிலிருந்து இசை நிலா அவர்கள் தன்னுடைய பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த பேச்சை கேட்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: வணக்கம். உழவே தலை என்ற தலைப்பில் எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். சுழன்றும் ஏற்பிணிந்த உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவரின் வரிகளுக்கு ஏற்ப உலகம் எத்தனை தொழில்களை நோக்கி சுழன்றாலும் அவை அனைத்திற்கும் பின்னால் இருப்பது உழவு தொழில்தான். நாம் என்னத்தான் கணினி யுகத்தில் வாழ்ந்தாலும் தமக்கு பசி என்று வரும்போது கணினியை சாப்பிட முடியாது. கதிர் அறுத்து நெல்லைத்தான் சாப்பிட வேண்டும். இன்றைய நவீன உலகில் விவசாயம் பல சவால்களை சந்தித்தாலும் அதுவே நமது வாழ்வாதாரத்தின் அச்சாணி. உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. விவசாயம் இந்தியாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்குகிறது. எனவே உழவு தொழிலை போற்றுவோம், விவசாயிகளுக்கு மதிப்பளிப்போம். உழவே என்றும் தலை சிறந்த தொழில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: இசை நிலா அவர்களுடைய பதிவு உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது, கேட்கவே இனிமையா இருந்தது. விவசாயம் குறித்த பல தகவல்களை உள்ளடக்கி ஒரு நிமிஷத்துக்குள்ள ரொம்ப அழகா தன்னுடைய பேச்சு பதிவை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அந்த ஒரு நிமிட பேச்சாற்றல் பதிவு வெளிப்படுத்தி இருந்த நேயருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து பல நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய தருணத்துல நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாம் உங்களுக்காக செய்ய காத்துட்டு இருக்கு. தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து உழைக்கும் கரங்களே அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போறோம். கே வி மகாதேவன் அவர்களுடைய இசைக்கு கண்ணதாசன் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல். அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே. பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஒரு நிமிட பேச்சாற்றல்.

0: பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. உழவே தலை அப்படின்ற தலைப்பின் கீழ நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு. நம்ம வாழ்க்கையோட பல நூற்றாண்டுகளா இணைந்து பின்னி பிணைந்த ஒரு தொழில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா விவசாயமா தான் இருக்கும். அதனுடைய வெளிப்பாடா தான், என்னதான் நம்ம நகரத்துல வாழ்ந்தாலும் மாடி தோட்டங்கள் மூலமா நமக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே விளைவிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்கு. அதுவும் ஏதோ ஒரு வகையில ஒரு சிறிய அளவிலான விவசாயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செடிகளை பாதுகாக்கிறதே நமக்கு எவ்வளவு பெரிய சவாலா இருக்கும்போது, அவ்வளவு பெரிய நிலத்துல அவ்வளவு செடிகளை ஒன்னா பாதுகாத்து அதிலிருந்து வரக்கூடிய காய்கறிகளையும் நெல்மணிகளையும் நமக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த விவசாயியினுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நினைக்கவே ரொம்ப மலைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர் கே வீரா அவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து தன்னுடைய பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காரு. அவருடைய அந்த பேச்சை கேட்கலாம்.
1: உழவே தலை, அதாவது உயிர் வாழ ஆதாரம். மற்ற அனைத்து தொழில்களும் மனிதனின் தேவைகளை நிறைவு செய்தாலும் பசி தீர்த்து உயிர் வாழ உணவு தருவது உழவே அடிப்படையானது. அதாவது காட்டு மிராண்டியாக திருந்த மனிதனை பண்படுத்தி நாகரிகத்துடன் வாழ வைத்த பெருமை உழவு தொழிலுக்கே உண்டு. பல வகையான தொழில்களை செய்து உலகம் சுற்றினாலும் அது ஏர்தொழிலின் உழவே பின்னேதான் இருக்கிறது. எனவே எவ்வளவோ துன்பங்களை சந்தித்தாலும் உழவு தொழிலே அனைத்திலும் சிறந்தது. நன்றி, வணக்கம்.
0: உழவே தலை அப்படின்ற தலைப்புக்கு ஏற்றபடி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்த ஆர் கே வீரா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோ தங்கபாண்டியன் அவர்கள் சேலத்திலிருந்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காரு. அவருடைய கருத்துக்களை கேட்கலாம்.
3: இந்த தலைப்பை வழங்கியமைக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலைக்கு முதலில் என் நன்றியும் வணக்கமும். உழவு என்பது ஒரு தொழில் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது அப்படி அல்ல. அது இந்த உலகிற்கு செய்யும் மகத்தான சேவை. உழவு என்பது இல்லை என்றால் உலகு என்பது இல்லை என்பதுதான் உண்மையான பொருள். நாம் விவசாயிகளின் நலன் குறித்து எவ்வளவு பேசுகிறோமோ அதையெல்லாம் நாம் செயலில் காட்ட வேண்டும். நினைத்து பாருங்கள், நம்மில் எத்தனை பேர் நம்மை சுற்றியுள்ள விவசாயிகளை ஊக்குவிக்கிறோம் என்று. நம் குடும்பத்தில் நம்மை சுற்றியுள்ள விவசாயிகளின் நலனை நாம் முதலில் காக்க வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உழவுக்கு கை கொடுப்போம், உழவரின் வாழ்வுக்கு தோள் கொடுப்போம். உழவே தொலை, நன்றி.
0: சேலத்திலிருந்து மனோ தங்கபாண்டியன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தி இருந்தாரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்றத பொறுமையா இருந்து பார்க்கலாம்.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
0: ஒவ்வொரு வாரமும் பெரியவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சின் மூலமா எந்த அளவுக்கு தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துறாங்களோ அதற்கு ஈடிணையா நாங்களும் எந்த விதத்திலையும் சலச்சவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மழலை செல்வங்கள் தங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்துவாங்க. மழலை மொழியில இந்த மாதிரியான தலைப்பின் கீழே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஒரு நிமிட பேச்சை கேட்கும்பொழுது அவ்வளவு அழகா இருக்கும், கேட்க கேட்க இனிமையா இருக்கும் சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நேரம் பேச விட்டு அழகு பார்ப்போம் இல்லையா, நம்ம வீடுகளில் குழந்தைகள் பேசும்பொழுது அந்த வகையில இன்னும் கொஞ்ச நேரம் குழந்தைகளை பேச விட்டு அழகு பார்க்கலாம்னு தோணும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லிவாக்கத்திலிருந்து ரக்ஷிதா அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த பதிவை கேட்கலாம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
4: உழவே தலை, அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்று நான் பேச போகும் தலைப்பு உழவே தலை. உழவு என்றால் விவசாயம். உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு மிகவும் அவசியம். அந்த உணவை நமக்கு அளிப்பவர் விவசாயி. அதனால்தான் உழவே தலை என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். விவசாயம் இல்லாமல் மனித வாழ்க்கை இயங்காது. நாம் தினமும் உண்ணும் அரிசி, காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் போன்ற பெரும்பாலான உணவுப் பொருட்கள் விவசாயத்தின் மூலமே கிடைக்கின்றன. ஆனால் இன்று பல விவசாயிகள் மழை இல்லாமை, தண்ணீர் பற்றாக்குறை, விலை குறைவு,

0: போன்ற பல சிரமங்கள் எதிர்கொள்கின்றன. எனவே நாம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் மதிக்க வேண்டும். உணவை வீணாக்காமல் இருப்பதும் இயற்கையை பாதுகாப்பதும் நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். விவசாயி வாழ்ந்தால்தான் நாடு வாழும். விவசாயம் செழித்தால்தான் நாடு செழிக்கும். விவசாயிகளின் உழைப்பை என்றும் போற்றுவோம். உழவை காப்போம், விவசாயியை காப்போம், நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: ஒரு நிமிட பேச்சின் மூலயமா தன்னுடைய அழகான திறனை வெளிப்படுத்திய ரக்ஷிதா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து பல நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த நேயரினுடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி அழகான பாடல் கேட்டு மகிழலாம் வாங்க. இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நல்ல நிலமா பார்த்து பண்படுத்தி விதை விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி அதில் அறிவை விதைக்கணும்.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து

0: 3FM.
1: ஒரு மணி அடித்தால் கண்ணே ஞாபகம்.
2: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பார் தமிழ் எஃப்எம் தான் ஞாபகத்துக்கு வருது.
3: அப்படியா? ஏன்?
2: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீட் பார் தமிழ் எஃப்எம்ல ஒலிபரப்புறாங்களே.
3: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
2: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
3: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
2: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
3: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
2: சரியா போச்சு.
3: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
2: கேட்க மாட்டதா செய்வியா?
3: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
2: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
3: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
2: பாரா
3: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: பவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நிமிட பேச்சாற்ற நிகழ்ச்சியில உழவே தலை அப்படின்ற தலைப்பின் கீழே நேயர்கள் பதிவு பண்ணியிருந்த ஒவ்வொரு ஒரு நிமிட பேச்சும் அவ்வளவு அழகா சுவாரஸ்யமா இருந்தது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை அப்படின்ற திருக்குறளினுடைய பொருளை எத்தனை விதமா சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, அதுக்கு இந்த ஒரு நிமிட பேச்சாற்ற நிகழ்ச்சி தான் ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நேயரும் இந்த திருக்குறளுக்கு பொருளை தங்களுடைய நடையில தங்களுடைய ஸ்டைல வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய அந்த ஒரு நிமிட பேச்சு பதிவும் கேட்க கேட்க இனிமையா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது. உழவை பத்தி பேசினா நாங்க இவ்வளவு பேசுவோம், ஏன்னா உழவு அப்படின்றது எங்க வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம். விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் எங்களுடைய அன்பும் பேரன்பும் எப்பவுமே இருக்கும் அப்படின்றத நம்ம நேயர்கள் வெளிப்படுத்தினாங்க, கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இன்னைக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தங்களுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவை வெளிப்படுத்தி இருந்த எல்லா நேயருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த வாரத்திற்குண்டான தலைப்பு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. அந்த தலைப்பை சொல்றதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். வரும் வாரத்திற்கான ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதியதோர் உலகம் செய்வோம். நான் மறுபடியும் சொல்றேன், வரும் வாரத்திற்கான ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற இந்த தலைப்புக்கு ஏற்றபடி உங்களுடைய ஒரு நிமிட பேச்சை உங்களுடைய ஊர் மற்றும் உங்களுடைய பெயரோட பதிவு பண்ணி மறக்காம 9444000123 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலமா நீங்க அனுப்பி வைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவுகள் புதன்கிழமை தொடங்கி, அதாவது இன்னைக்கு தொடங்கி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வந்து சேரும்படியா பார்த்துக்கோங்க. கட்டாயம் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சு ஒரு நிமிட அளவில் மட்டும்தான் இருக்கணும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சு பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றதையும் நாங்க தெரிவிச்சுக்க விரும்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார்.

இங்கே நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் குறித்து எஃபி பேஜில் நம்மளுடைய நேர்கள் என்னென்ன கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாம். சாமுண்ணி அவங்க வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அண்டு நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து உழவே தலை ஒரு நிமிட பேச்சாற்று நிகழ்ச்சியில் என்னுடைய பேச்சாற்று நிகழ்ச்சியை கேட்டு என்னுடன் வேலை பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் ரசித்தார்கள். என்னுடைய உரையை ஒழிக்க செய்த விருத்

வரதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அள்ளிநகரம் மிஸ் மகாதேவன் அவங்களும் வாழ்த்துக்கள் வணக்கம், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹரிராம் தேனியிலிருந்து நேர்களின் முயற்சிக்கும் சிறந்த சிந்தனையாளர்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாந்தி ரமேஷ், புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உழவு பற்றிய கருத்துக்கள் நிகழ்த்திய அனைத்து நேயர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, அப்புறம் பூங்குன்றன் அவங்க வந்து திருவாரூரில் இருந்து, மேலப்பேடு தயாளன் அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம்ல இருந்து, பாலு விசாலாட்சி ஆடுதுறையில் இருந்து, அண்ட் சிவன் அருண் அவங்களும் வந்து நேர்களுடைய ஒரு நிமிட பேச்சு சிறப்பு பொருத்தமான பாடல்கள் தேர்வு அருமை நிகழ்ச்சிக்கு வழங்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உழவை தலை நிகழ்ச்சியில் பேசின அனைத்து நேர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு திறமைக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறது ஷாகுல் ஹமீத் அவங்க, அப்புறம் வாரியங்கால் கதிரவன் கொளஞ்சிநாதன் இவங்களும் வந்து நிகழ்ச்சி

கார்த்திக், அவங்க வந்து யாதேஷ் அவங்க வந்து ஒரு நிமிட பேச்சு நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. விவசாயம் நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம், விவசாயம் முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோவனூர் கார்த்தி சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு, அவங்களும் நிகழ்ச்சி அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், அவங்களும் பொன்னான புதன் காலை வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. கமலா வரதன், கலீல் அகமத், அவங்களும் வந்து பொன்னேரிலேருந்து சுநிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், நரேன் சார் வணக்கம், ஒரு நிமிட பேச்சாற்றல் பகுதியில் என்னை தேர்வு செய்தமைக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுக்கினர் தேவா அண்டு தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தமிழ் கூறும் நல்லுறவுகளுக்கு வணக்கம் சொல்றது நாங்க ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 11:00, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்டு மகிழவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: என்றும் இனியவை
1: உலக பருத்தி தினத்தை ஒட்டி ஒரு கவிதை. கரிசல் காட்டின் வெள்ளை தங்கமே, கரிசல் மண்ணில் காய்ந்த உதடுகளில் வெள்ளை சிரிப்பாய் மலர்வது நீ, விவசாயியின் வியர்வையில் விளைவது நீ, நெசவாளியின் விரல்களில் நூலாவது நீ, தரையின் ஓசையில் இசையாவது நீ, மனிதனின் மேனியில் ஆடையாவது நீ. கரிசல் மண்ணின் கண்ணீரை துடைக்கும் வெள்ளை தங்கமே, விவசாயியின் வாழ்வாதாரமே, நெசவு தொழிலின் உயிர் மூலமே, நெசவாளியின் உயிர் தொழிலே. பட்டு மேனிக்கு பஞ்சு ஆடையாய் உலகை தழுவும் இயற்கையின் கொடையே. பருத்தி வாழ்க, பருத்தி விவசாயி வாழ்க, கரிசல் மண் வாழ்க, நெசவாளர் வாழ்க, தரியின் ஓசை வாழ்க, உழைப்பின் பெருமை வாழ்க. உலக பருத்தி தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 7 கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2021 இதை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. இதன் நிரந்தர கருப்பொருள் காட்டன் ஃபார் குட் ஆகும். பருத்தி விவசாயியின் வாழ்வாதாரம், தொழில்துறையின் ஆதாரம், உலகின் இயற்கை நார். உலக பருத்தி தின வாழ்த்துக்கள்.

0: 1950-60களில் வெளிவந்த தெவிட்டாத தேந்தமிழ் தேனான பாடல்கள் தான் இன்று கேட்டு ரசிக்க போறோம். அதுவும் உடுமலை நாராயண கவி அவர்கள் இயற்றின பாடல்கள் தான் வளம் வரப்போகுது இடையிடையே அவர்கள் பற்றின தகவல்களோட. ஸோ இந்த மாதத்தோ இது வந்து மாதத்தோட முதல் வாரம் இல்லையா? ஸோ அப்போ பாக்கெட் கொஞ்சம் நிறைஞ்சு தான் இருக்கும். நாள் போக போக என்னாகும் அப்படிங்கிற அந்த இயல்பான விஷயத்தை அழகாக பாடலில் எழுதியிருப்பார் நாராயண கவி அவங்க. அந்த பாட்டை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம்.
1: ஒன்னிலையிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம்

குத்திகளும் போட்டுக்கிட்டு போனி கொள்வார் இருபத்தொன்னிலே, முகம் போனி கொள்வார் இருபத்தொன்னு.

ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம உடுமலை நாராயண கவி அவங்க எழுதின பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் என்று மீடியவை நிகழ்ச்சியில். இவர் வந்து கொங்கு நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை வட்டத்தில், இப்போ வந்து திருப்பூர் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறோங்க. ஸோ அதில் பூளவாடி அப்படிங்கிற சிற்றூரில் 1899 செப்டம்பர் 25 பிறந்தாங்க. சின்ன வயசுலேயே தன்னோட பெற்றோரை இழந்துட்டனால அவர் தன்னோட அண்ணன் தனுக்கோடி அவங்களுடைய ஆதரவில் தான் வளர்ந்தாங்க. தீப்பெட்டியெல்லாம் சுமந்துக்கிட்டு சுற்றி இருக்கிற அந்த சின்ன சின்ன ஊர்களெல்லாம் விற்று வாழ்க்கை நடத்தினாராம். இதில் ஒரு நாளைக்கு 25 வந்து வருமானம் கிடைக்குமா? ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது தான் தெரியுது இவருடைய அந்த அனுபவங்கள் தான் பின்னால் இவர் எழுதின அந்த பாடல்களில் அந்த பணம் பற்றின ஒரு யதார்த்தத்தை வந்து நம்மளுக்கு காமிச்சது இல்லையா? ஸோ இப்போ கூட அந்த பாட்டை கேட்கும் போதே, அட இப்போ கூட அது வந்து கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். சரி, அடுத்து நாம் என்ன பாடல் கேட்க போகிறோம்?

மஞ்சள் மகிமை இந்த திரைப்படத்திற்காக கண்டசாலா பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம். உடுமலை நாராயணகவி இயற்றிய பாடல், இசை சி ஆர் சுப்பாராமன். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பூம்புகார். இந்த திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. ஆர் சுதர்சனம் இசையில் உடுமலை நாராயணகவி இயற்றிய பாடலை.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிலையத்தில் நேரம் 11:17:15. என்றும் இனியவை கேட்டு ரசிச்சிட்டிருக்கிறோம். உடுமலை நாராயண கவி அவர் இயற்றின பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அவரை பற்றின தகவல்களும் நாம் இடையிடையே தெரிஞ்சுட்டு இருக்கோம். இவர் வந்து 4ஆம் வகுப்போட அவருடைய திண்ணை படிப்பை வந்து நிறுத்திக்கிட்டாராம். அங்கே புலவர் பாலசுந்தரம் பிள்ளை தான் இவருக்கு ஆசிரியராக இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் பூளவாடியில் வந்து நடக்கிற மாரியம்மன் திருவிழாவில் நடக்கிற ராம நாடகம் அப்படிங்கிற நாடகத்தில் இவர் வந்து லக்ஷ்மணர் வேஷம் வந்து போட்டு நடிச்சிருந்தாரோ. அப்போது ஆரியகான சபா அப்படிங்கிற நாடக மன்றத்தோட ஆசிரியராக இருந்த உடுமலை சரபம் முத்துசாமி கவிராயர் திருவிழாவில் இந்த நாடகத்தை பார்த்துருக்கார். அதில் அவருடைய நடிப்பை பார்த்துட்டு இவரை வந்து தன்னுடைய அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாராம். ஸோ இவருடைய 12வது வயசில் இருந்து 25வது வயசு வரைக்கும் முத்துசாமி கவிராயர் போகிற இடத்துக்கெல்லாம் கூடவே போயிட்டு நாடகம் நடித்தும் எழுதியும் பாடியும் அந்த நுட்பங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாராம். அரிக்கேசநல்லூர் முத்தையா பாகவதர்கிட்ட இசை கலையையும் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் கிட்ட நாடக கலையும் இவர் வந்து கத்துக்கிட்டாராம். சரி, தொடர்ந்து பாடல்களையும் கேட்டு ரசிக்க

கேட்கலாம். இப்போ நாம் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமரதீபம் இந்த திரைப்படத்தில் இருந்து ஏபி கோமலா, டிவி ரத்னம் மற்றும் எஸ் கோவிந்தராஜன் பாடின பாடல் இது. டி சலபதி ராவ் இசையில்.

நாட்டுப்புற இயலோட எளிமையும் தமிழ் இலக்கிய செழுமையும் கொண்ட பாடல்கள் இயற்றிய உடுமலை நாராயண கவி இயற்றிய பாடல்கள் தான் கேட்டு ரசித்திருக்கிறோம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்து சித்தி இந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது, உடுமலை நாராயண கவி அவங்க எழுதின பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பெண்ணழகு போட்டின்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. பெண்ணழகு போட்டின்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. அதில் உன்னை விட்டு அடிப்பேன் தின்னு நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு. அம்மா அம்மா.

இவர் வறுமையில வாழ்நாளும் தன்னோட 15வது வயசுல கவிதை ஆர்வத்துல மகாகவி சுப்பிரமணிய பாரதியார சந்திச்சாராம். அதுக்கப்புறமா அவர் மனசுல கணஞ்சுகிட்டு இருந்த அந்த தமிழ் ஆர்வம் அப்படிங்கிற தீ வந்து சுடர் விட்டு எரிய தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட 25வது வயசுல ஊர் திரும்பினாராம். நாராயணகவி அவங்களுக்கு வந்து தேச விடுதலை மேல நாட்டமும் தேச பக்தியும் அதிகமா இருந்தது. அந்நிய துணிகளை வந்து புறக்கணிக்கணும், சுதேசி ஆடைகளை எல்லாரும் அணியணும் அப்படிங்கிற உணர்வால ஒரு கதர் கடையை வந்து தொடங்கினாரு. ஊர் ஊரா போயிட்டு தேச விடுதலை பாடல்கள்லாம் பாடி கதர் துணியை விற்பனை செஞ்சாரு. ஆரம்பத்தில் ஆன்மீக பாடல்கள்லாம் எழுதினவர் மகாகவி பாரதியருடைய நட்புக்கு பின்னாடி பாமர மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் சமுதாய பாடல்களெல்லாம் எழுதி அதன் மூலம் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பினாரு. இப்போது நம்ம கேட்க போகிற அந்த ரெண்டு பாடல்களையும் அதற்கு உதாரணமாக சொல்லலாம். முதல்ல நம்ம கேட்க போகிற பாடல் மதுரை வீரன். இந்த திரைப்படத்திற்காக பி லீலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது. ஜிக்கி அவங்களும் இணைந்து பாடியிருக்காங்க. அண்ட் உடுமலை நாராயணகவி அவங்க எழுதின பாடல், இசை ஜி ராமநாதன்.

0: முயற்சி.
1: டாக்டர் சாவித்ரி இந்த திரைப்படத்திற்காக என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் அவங்க பாடின பாடல் கேட்டோம். ஜி ராமநாதன் அவங்களோட இசையில. இவர் வந்து அந்த டைமில் பேச்சி அம்மாள் அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதிகளுக்கு வந்து 4 மகன்கள். அதே டைமில் வந்து வியாபாரத்துலேயும் வந்து நஷ்டம் ஏற்பட்டதுனால கடன் தொல்லை அதிகமாகிடுச்சு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஊரை விட்டு புறப்பட்டார். மதுரை சங்கரதாஸ் சுவாமிகள் கிட்டே போனார். அவர்கிட்ட முறையாக யாப்பிலக்கணம் படித்தார். பல நாடகங்களுக்கு உரையாடல்களும் பாடல்களும் எழுதினார். நாடகமன்றம் நிறைஞ்ச அந்த மதுரை இவருக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருந்தது. நாராயண கவி அவங்கள வந்து கிராமஃபோன் கம்பெனிக்கு வந்து பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் ஏ நாராயணன் அவரை வந்து சென்னைக்கு கூப்பிட்டார். அப்படியே திரை உலகிலும் கவிராயர் நுழைஞ்சாரு. இப்போ நம்ம அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம்? இது பராசக்தி. இந்த திரைப்படத்திற்காக சி எஸ் ஜெயராமன் பாடின பாடல் இது. ஆர் சுதர்சனம் இசையில்.

சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க ஜனம்.

வனச்சண்டை இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே. பட்டி ஜாதி நீங்க எந்த பாகு தறி வாழற பார்க்காதீங்க, பட்டி ஜாதி நீங்க எந்த பாகு தறி வாழற பார்க்காதீங்க. பச்சமாயிருங்க பகிர்ந்து வாழுங்க, பழக்கத்தமா தாதிங்க எங்க பாடுங்க கா.

நிலையத்தில் நேரம் 11:43:05. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இது என்றும் இனியவை. இதுல ஓடுமலை நாராயணகவி அவங்க இயற்றின பாடல்களும் அவரை பற்றிய தகவல்களும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இசை நாடகம்

0: நாடகம், லாவணி, வில்லுப்பாட்டு, நகைச்சுவை நாடகம்லாம் வந்து அவர் வந்து எழுதினார். கீர்த்தனை, தெம்மாங்கு, குரத்திப்பாடல், தாலாட்டு, ஒப்பாரி, சிந்து, பள்ளு, நடவு, கோமாளிப்பாட்டு, தத்துவ பாட்டுன்னு பல வகை பாடல்களையும் வந்து பல யாப்பு வகைகளில் இவர் வந்து இயற்றியிருக்காரு. 1933 திரைப்படங்களுக்கு பாடல் எழுத ஆரம்பித்தார். நாராயணசாமி அப்படிங்கிற தன்னோட பெயரை நாராயண கவி அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. ஓரிரவு, நல்ல தம்பி, பராசக்தி, மனோரமா, காவேரி, சொர்க்கவாசல், தூக்கு தூக்கி, தெய்வப்பிறவி, சித்தின்னு பல படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. கவிராயர் அப்படின்னு திரை உலகத்தால் அழைக்கப்பட்ட இவர்கிட்ட பாடல்கள் வாங்க அந்த நாளில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் நடையாக நடந்தாங்களாம். அந்த நாளில் புகழ்பெற்ற கவிஞர் பாபநாசம் சிவன் அவங்கள விட அதிகமான பாடல்களை வந்து இவர் எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏறத்தாழ 10,000 பாடலுக்கு மேலே எழுதியிருக்காராம். தமிழ் திரைப்படத்தில் அறிவை புகுத்தி மக்களை பண்பட வைத்த கவிஞர். இவரால் எழுதப்பட்ட பாடல்கள் கருத்து கருவூலங்களாக இருந்துச்சு.
1: விஞ்ஞானத்தை வளர்க்க போகண்டி, மேனாட்டார விருந்து கலந்து காட்ட போறண்டி. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து கலந்து காட்ட போறண்டி. தஞ்சாவூர் ஏட்டம் விரும்பி தலைகீழா பாடம் படுது. கொஞ்சாதி புரிதன் இல்லாம பிள்ளையும் குட்டியும் பிறகுறா போல. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி.

அடுத்த நாட்டு காரம்புவரை ஆளை கொல்லாம ஊரே பாழு பண்ணாம சீமை அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி அணுசக்தியால ஆயுள் நிறுத்தி பண்ண போறண்டி. அது மட்டுமா, புஞ்ச நிலத்து பருத்தி செடியில் போடவே ரவிக்க வேட்டி காய்க்க பஞ்ச கிழவ தன்னை வாழ பருவமாக்கி நாட்ட காக்க கைத்திறமையை காட்ட போறண்டி ஒரு கவிய பாடி காத்து மழை உண்டாக்க போறண்டி. மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அதுல ஒன்னையும் ஏத்திட்டு மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறேன்.

0: வீட்டுக்கா?
1: ஆமா.
0: என்ன வேணும் கேட்டுக்கோ.
1: நெல்லு புத்த, மாவரைக்க, நீர் அரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினு,
0: ஐயோ
1: கொல்ல போறதுல குழ அவைக்கணும், குளிரு மிஷினும் கூட அவைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும்.
0: முடிஞ்சுடா,
1: உன்னை மறந்துட்டேன்.
0: என்ன அம்மா?
1: பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டில இட்டிலையும் காபி நம்ம பக்கத்தில் வந்துடணும்.
0: ஐயோ,
1: கட்டிலுக்கு மேலே பேனு காற்று தோணும், காலம் காட்டும் கருவியும் வேணும்.
0: வேணே, அது பைத்தியம். நம்ம நாட்டிலே வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டிய பாரு, மேநாட்டு நாகரீகம் கொண்ட மேனிய பாரு. அவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. இவ காரில் போவா, ஊரை சுத்துவா, கண்ணாடி பாப்பா, காப்பி குடிப்பா.

0: உடுமலை நாராயண கவி இவர்கள் வந்து மதுவின் கேடு, கல்வியோட அவசியம், தீண்டாமை, கொடுமை, வறுமை, அறியாமை, பிறப்பினால ஏற்றுத்தாழ்வு, பகுத்தறிவு, மூட நம்பிக்கை, இதை பற்றியெல்லாம் தன்னோட திரைப்பட பாடல்கள் மூலமாக மக்கள் கிட்ட கருத்துக்களை பரப்பினார். இவரோட திரைப்பட பாடல்கள் வெறும் பதிவுகளாக இல்லாமல் சமூக மாற்றத்திற்கான சக்திகளாகவும் இருந்தது. அறிஞர் அண்ணா உடுமலையாரோட அந்த திரைப்பட பாடல்களை பற்றி சொல்லும்போது நான் எழுதுகிற பக்கம் பக்கமான வசனங்களுக்கு 10 வார்த்தைகளில் பாடல் மூலமாக அந்த கருத்தை விளக்கிடுவார் அப்படின்ட்டு புகழ்ந்து பேசியிருக்காரு. கலைவாணர் NS கிருஷ்ணனுக்கு கிந்தனார் கதா காலட்சேபம் எழுதினதால கலைவாணரோட குருவாகவும் விளங்கினார். தெருக்கூத்து, தெம்மாங்கு, வில்லப்பாட்டு, தாலாட்டு, ஒப்பாரின்னு எல்லா நாட்டுப்புற பாடல் வடிவங்களையும் திரைப்படங்களுக்காக பயன்படுத்தினார். சரி, இப்போ நாம் ஒரு பாடல் கேட்டுடலாமா? இது செல்லப்பிள்ளை, இந்த திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடின பாடல். இது இசை சுதர்சனம்.
1: போடணும், நீங்க போடுறாப்புல நல்லா போடணும், எல்லாரும் போடணும், எல்லாருக்கும் போடணும், போடு போடுன்னு போடணும்.

கூட்டம் கூட்டி நாட்டு மக்களைக்குள்ளா போடுறாங்க. குறிப்பு தெரிஞ்ச ஆளுங்கெல்லாம் குள்ளா போடுறாங்க. கூட்டம் கூட்டி நாட்டு மக்களைக்குள்ளா போ

போடுறாங்க, செல்வாக்குள்ள ஆளுங்கெல்லாம் குள்ளா போடுறாங்க. அதை சில்லற பசங்க காப்பி அடிச்சு மாட்டிக்கிறாங்க, அதை சில்லற பசங்க காப்பி அடிச்சு மாட்டிக்கிறாங்க.

போடணும். வெள்ளை கருப்பு சிகப்புக்குள்ளா வித விதமா வாங்கணும். வெள்ளை கருப்பு சிகப்புக்குள்ளா வித விதமா வாங்கணும். என

0: உலக மக்களை சமயம் பார்த்து உதை கொடுப்பதொரு புல்லா. உலக மக்களை சமயம் பார்த்து உதை கொடுப்பதொரு புல்லா. கலகம் செய்து கட்சியின் பெயரால் காசு கேட்பதொரு புல்லா. குல்லா போடணும், நைசா போடணும், புல்லா போடணும். நாம நல்லா இருக்க நாடு மறிக்க நைசாக தினச மாத்தி போடணும், நைசா போடணும், புல்லா போடணும்.
1: சீர்திருத்த கருத்துக்களை தன்னோட நகைச்சுவையோடு சொன்ன பாடலாசிரியர்கள் இவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்லை, திருக்குறள் சிந்தனைகளை தமிழ் திரைப்பட பாடல்களை அதிகம் கலந்தவர்ன்ற பெருமையும் இவருக்கு இருக்கு. கவிஞர், நாடக ஆசிரியர், நடிகர், சீர்திருத்தவாதி, மனித நேயர்னு பன்முகங்களோட விளங்கின நாராயண கவி. அவங்களோட பாடல்கள் காலம் உள்ள வரைக்கும் என்றென்றும் நம்மளோட நிலைத்து நிற்கும். தமிழக அரசு 2001 வந்து இவருக்கு வந்து உடுமலைப்பேட்டையில் அவரோட மணிமண்டபத்தில் திறந்து வச்சுருக்காங்க. இங்கே கவிராயருடைய மார்பளவு சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அவரோட வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்களும் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய நினைவை போற்றும் வகையில் இந்திய அஞ்சல் துறை 2008 வந்து அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியின் நிறைவா நாம கேட்க போற பாடல் மதுரை வீரன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி லீலா பாடியிருக்காங்க, ஜி ராமநாதன் இசையில்.

நேர்கள் கேட்டு ரசிச்சது இதுவரைக்கும் உடுமலை நாராயண கவி அவர்கள் இயற்றின பாடல்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே ரேகா ஆனந்த். நேர்கள் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் நண்பகல் 12:40.
2: ரெட்ரோ நேரம்

பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்க. இசைச்சுவையும் கவிச்சுவையும் இணைந்து கைகோர்க்க செவிச்சுவை தாங்கி வளமர காத்திருக்கிறது நேர்களே. ரெட்ரோ நேரத்தில் இனிய திரை இசை பாடல்கள்.

அருமையான ஒரு பாடலோடு தொடங்கியிருக்கோம் இல்லையா? கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாலோ கவி எழுத. பொதுவாக பெண்களுடைய கூந்தல் அப்படின்னு பார்க்கும்போது அதை நிறைய கார்மேகம், மழை, மயில் தோகை இப்படி நிறைய வந்து உதாரணங்களை சொல்லி அந்த கூந்தலை வர்ணிக்கிறத வந்து நம்ம நிறைய பாடல்களை, திரைசை பாடல்களை மட்டும் இல்லை, நிறைய பழைய கவிதைகள்லேயும் வந்து பாடல்கள்லேயும் நம்ம வந்து அதை பார்த்துருக்குறோம். கூந்தல் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் இல்லையா? இந்த பாடலை கேட்கும்போது நிச்சயமாக அந்த இது உங்கள் எல்லாருக்கும் வந்து போயிருக்கும். பெண்களின் கூந்தலுக்கு வந்து இயற்கையிலேயே வாசம் இருக்கா இல்லையா? அங்கே தொடங்கி, அன்னைக்கு தொடங்கி இப்போ வரைக்கும் வந்து இந்த கேள்வி மட்டும் இல்லை, அந்த கூந்தல் பற்றிய கற்பனையும் வர்ணனைகளும் அதிகமாகிட்டே இருக்குது. அதை நம்ம பல இதில் பார்த்துட்ருக்குறோம். 5 நிமிடம், 7 நிமிடம் பாடல் அப்படிலாம் கேட்டுட்டு இப்போது ரொம்ப சொல்கிறோம் இல்லையா, ஷார்ட்ஸ் அப்படின்னு. அந்த லெவல் வரைக்குமே நம்ம இதை பற்றின கருத்தோட்டங்கள் வந்துட்டு தான் இருக்குது. சரி, அப்போது இன்றைக்கி ரெட்ரோ நேரத்தில் அது மாதிரியான பாடல்களை கேட்கலாமே, சின்ன சின்ன செய்திகளோட அப்படின்றதுக்காக தான் இந்த பாடலோடு தொடங்கியிருக்கோம். கேட்ட அந்த பாடல் கேஜிஎஸ்ஆர் எஸ்பி ஷைலஜா பாடியிருந்தது. பாலநாகம்மா திரைப்படத்திற்காக அது கண்ணதாசனுடைய கற்பனை, இளையராஜாவோட இசையில் நம்ம கேட்டோம். கூந்தலில் மேகம் வந்து குடி புகுந்ததோ அப்படின்னு அவருடைய கற்பனை இருந்தது. அடுத்து வரக்கூடிய பாடல் மழை கூந்தல் அப்படின்னு தொடங்குது. அப்போது அந்த மேகம், கருமேகம், கார்மேகம் மழையாக மாறுது. அதுவும் கூட இவங்க வந்து கூந்தலுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சரி, இது என்ன பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்களில், இது தேவியின் திருவிளையாடல் திரைப்படத்தில் இருந்தது.

தனி தனி பனி பம பமகம ஸ்வர ராக கீதமி தைத்திட பம்பைத்தாலம் சண்டை மேடம் அம்மாவோ அரங்கினில் ஆர்த்திட கும்புச்சத்தம் டண்டும் கொட்டும் பறைகள் கொண்டாடும் அபிநய நாயகி தத்தும் கலை வித்தை இளந்தத்தை இவள் தஞ்சம் என பழகு நடனம் அழகு நடினம் புவனம் அறியவே அலைமகளும் அடிபணிய கலைமகளும் கவி

என்னென்ன இருக்கே, அந்த பாடல் கேட்டு முடித்த உடனே அந்த அந்த கூந்தல் முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த கூந்தல் எப்படி அது வந்து தலை அந்த இது வந்து விரிந்த கூந்தலாக இருக்குமா இல்லை முடிந்த கூந்தலாக இருக்குமா அது கார்குழலா அப்படின்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி வந்து போகுது இல்லையா. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழந்தமிழ் இலக்கியங்கள் வந்து கூந்தல் அதை வந்து நிறைய அதை சொல்கிறதுக்கு வேறு சில சொற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கூந்தலை அதுக்கப்புறமா நாம் வந்து பின்னலாக போடுறோமா ஜடையாக போடுறோமா அது கொண்டையா குழலா அப்படின்றதெல்லாம் வேறு, அது அதனுடைய அடுத்தடுத்த வடிவங்கள். ஆனால் இந்த கூந்தலுக்கே வேறு பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூழை, சுரியல், கோதை, குரல், கொப்பு, முச்சி, பரிசாரம், குந்தளம், அதுதான் வந்து குண்டலம் அப்படின்ற ஒரு இதாகவும் மாறியிருக்கு. தம்மிலம், மிஞ்சிகம் இப்படிலாம் வந்து நிறைய சொற்களை அவங்க வந்து அந்த கூந்தல் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ அடுத்த பாடல் என்ன கேட்கலாமா?

0: பாயும் தோல் மீது சாயும் தேனாக பாயும் கனிகள் விளைந்த கொடியில் மலர்கள் ஓராயிரம்
1: இளமங்கையின் கன்னத்தில் மன்மத வண்ணத்தில் மூடிய

0: தேவி கூந்தலோ பிருந்தாவனம், எதனால் அந்த ஒரு பிருந்தாவனம் அப்படிங்கிற சொல் வந்து கவிஞர் கொடுத்துருப்பார் அப்படின்னு யோசிக்கும்போது, அத்தனை மலர்கள், அவ்வளோ விதவிதமான மலர்கள் வந்து அந்த பெண் அந்த கூந்தலில் சூடியிருந்தாங்க அப்படின்றது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது தான் அது ஒரு மலர்ச்சோலையாக இருக்கும் இல்லையா. அப்படியே அந்த மலர் சூடிய கூந்தல் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது இல்லையா. அழகான ஒரு கற்பனையோடு நம்ம கேட்டு முடித்தோம். கேஜிஎஸ் தாஸ் வாணிஜெயராம் குரல்களில் சங்கர் கணேஷ் இவங்களுடைய இசையமைப்பில் அந்த பாடல் வந்தது, என் ஆசை உன்னோடு தான். இந்த திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டோம்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
0: நேரம் 12:21 இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது ரெட்ரோ நேரம். இன்றைக்கி நம்மளுடைய ரெட்ரோ நேரத்தில் பாடல்களுக்கு நடுவில், அதாவது கூந்தல், சிகை, பின்னல், ஜடை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அந்த காலத்தில், அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி நாம் அந்த நூல்களில், அது இப்போ நம்மளுடைய பதிப்பிக்கப்பட்ட இந்த நூல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நிகண்டுகள் அப்படின்றது தான் அதிகமாக நமக்கு இருந்தது இல்லையா. பிங்கள நிகண்டு, திவாகர நிகண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் கூட இந்த மாதிரியான ஒரு தலைமுடி, அது எப்படிலாம் அப்போலாம் ஆண் பெண் இரண்டு பேருமே வந்து இருபாலர்களுமே அப்படி அந்த ஹேர்ஸ்டைல் நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, யூனிசெக்ஸ் அப்படின்ற மாதிரி அப்படி தான் அவங்க வந்து வச்சுருந்துருக்குறாங்க. எப்படிலாம் பிரிச்சுருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனை முடி போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு உச்சி முடிப்பு அப்படின்ற ஒரு இது. அடுத்து அதை கொஞ்சம் சுருட்டி அதை வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் குழல் அப்படின்னு பேராம். அதையே வகைப்படுத்தி ஒரு தொகுப்பா அப்படி தொகுத்து முடிச்சு இப்படி மேலே ஒரு சுற்று சுற்றி இப்போ போடு, இப்போ சொல்ல போனால் கொண்டை அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி தொகுப்பு முடிப்பு அப்படின்றத வந்து கொண்டை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம இந்த கால் எடுத்து பின்னுறோம் இல்லையா, 3 கால் 4 கால் எடுத்துலாம் ஜடை பின்னுவாங்கள்ல, அந்த அதை வந்து பின்னி முடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பனிச்சை, பனிச்சை சடை, பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும்னு சொல்லுவோம். பனித்த சடை அப்படின்றது அந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த பின்னல்களோடு இருக்கக்கூடியது. அடுத்து சுருள் அப்படின்றது வந்து பின்னால் செருகி அப்படி முடிப்பாங்கள்ல அந்த இது. உச்சி எடுத்து இப்போ தலை செய்கிறோம்னு சொல்கிறோம்ல, அந்த வகுப்பு எடுக்கிறது அப்படின்னு, வகுத்து எடுத்து பிடிப்பாங்க அப்படின்னு, அது வந்து அழகம் அப்படின்ற சொல்லால் குறிச்சிருக்கிறாங்க. தலை அப்படியே விரித்து போட்டுட்டு இப்போலாம் பார்க்குறோம்ல நிறைய, யாருங்க இப்போது யார் வீட்லேயுமே இப்போது முன்னாடி இருந்த ரிப்பனோ அந்த ஹேர்பேண்ட் அதெல்லாம் இல்லவே இல்லை. எங்கே பார்த்தாலும் தலையை விரித்து போட்டுதாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் அன்றைக்கும் அது இருந்திருக்கு. சிவசிந்தாமணியிலேருந்தே அதை சொல்கிறாங்க. துஞ்சை, வார்மயிர், வார்குழல் அப்படிலாம் வந்து இந்த தலையை விரித்து போடுறதுக்கு, விரித்து முடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தொங்கல் அப்படின்னு உண்டாம், கதுப்பு அப்படின்னு ஒரு சொல்ல வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இத்தனை வகையான ஹேர்ஸ்டைல் அன்னைக்கே இருந்திருக்கு. இப்போ போய் ஒரு பார்லரில் போயிட்டு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனால் இத்தனை ஸ்டைல் இருக்குதுன்னு எடுத்து காட்டுறாங்க இல்லையா, இத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு. இது எல்லாம் இன்றைக்கி வரலங்க, கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத நம்மளுடைய இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, வாங்க அடுத்து ஒரு பாடல் கேட்போம்.

கேட்ட அந்த பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக மனுவும் சுனந்தாவும் பாடியிருந்தது. அது புலமைப்பித்தனின் கற்பனை. இசையமைத்திருந்தார் இளையராஜா.

இப்போது நம்ம அந்த தலைமுடி, அதை பற்றி கூந்தல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது நம்ம வந்து இந்த இரண்டு இரண்டாக மூன்று மூன்றாக பின்னுவது வந்து பின்னல் அப்படின்னு சொன்னோம். பொதுவாக பின்னல் அப்படின்ற சொல்லுக்கு போகலாம், தலைவாரி பூச்சூடி அப்படின்னு சொல்லி பாவேந்தர் அழகாக அந்த மலைவாழை அல்லவோ கல்வி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்லும்போது எப்படி போகணும், இப்போ பள்ளிக்கூடம் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் தலைவாரிட்டு போகிறதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி போகணுன்றதை ரொம்ப அழகாக அந்த தலைவாரி பூச்சோடி பெண்ணை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதில் அந்த பின்னல் அப்படின்னு சொல்லும்போது அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நேர்த்தியாக ரொம்ப மிகச்சிறப்பாக சீராக செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு பின்னல் அப்படின்னு பேரா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த அந்த வார்த்தை எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த இடங்கள்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம், பின்னலை பின் சென்று இழுப்பான் தலை, பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான். எங்கே இவர் பாரதி வந்து சொல்லியிருப்பார் கண்ணன் பாட்டில், இந்த பின்னல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் வந்து பயன்படுத்தியிருப்பார். இதை நம்ம வந்து சடைப்பின்னல் அதுவும் பார்க்குறோம். அந்த அதே மாதிரி இப்போது எவ்வளோ பேருக்கு இது தெரியும் அப்படின்றது தெரியல. கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது கதவு போடுறோம்ல, சுற்றி காமௌண்ட் வாழ் அந்த கதவுலாம் போடுறோம்ல, அதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் படல் பின்னி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த தென்னை ஓலையில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது அந்த தாவரங்களில் இருந்து மரங்களில் இருந்து எடுத்த இதெல்லாம் எடுத்து குச்சியெலாம் எடுத்து சேர்த்து படல் பின்னுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் வெளியிலேருந்து ஆடு மாடு எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு படல் பின்னி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படல் கட்டுறதையே படல் பின்னுறது அப்படின்றது எப்படின்னா, ஒரு சின்ன சின்ன அந்த குச்சியெல்லாம் எடுத்து ரொம்ப அழகாக அதில் இருக்கக்கூடிய அந்த இழைதலையெல்லாம் சீர்படுத்திட்டு ஒரு கதவாக ஒரு பாதுகாப்புக்குண்டான ஒரு இதாக வைக்கிறது, ஒரு வேலி போடுறது அப்படின்றதுக்கு அந்த பின்னுதல் பின்னல் அப்படின்ற பேர் வந்ததுதான். இதை கேட்கும்போது ஒரு பதிவில் எனக்கு படித்த ஒரு ஞாபகம், அதையும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போலாம் ஒரு பேச்சு வழக்கு அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோமே, அட்ட பின்னி பெடல் எடுத்துட்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பின்னி பெடல் எடுக்கிறது கிடையாது, பின்னி படல் அப்படின்றது. படல் செய்கிறது எவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு சிரமமான ஆனால் ஒரு கலை உணர்வு மிக்க ஒரு வேலை. ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சவங்கள தான் எப்போ சொல்லுவோம், ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல ஒரு இதை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் உடனே இன்றைக்கி சூப்பராக பின்னி பெடல் எடுத்தாச்சு போல் அப்படின்னு சொல்லுவோம்ல. இனிமேல் அப்படி சொன்னால் அது பெடல் இல்லை படல் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம் சரியா. சரி, அடுத்து நாம் என்ன பாடல் கேட்க போகிறோம். இந்த கூந்தல் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு குழல் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குன்றது நமக்கு தெரியும். கார்குழல் அப்படிலாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம இப்போ ஒரு பாடல் கேட்கலாமா?

டிஎம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசீலா குழுவினர் குரல்களில் கேட்டோம். பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் இருந்த பாடல், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி உங்களுடைய இசையமைப்பில் பாடல் வந்தது.

0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா மனசு மயங்கும் மனசு
2: நேர்களே. இப்போ நாம் அந்த கூந்தல் ஜடை அதை பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. இப்போது ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 14 ஆண்டுகள் இந்த வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்லும்போது ரெண்டு பேரும் ராமர் லக்ஷ்மணர் காட்டுக்கு புறப்படும் போது என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய தலைமுடிய ஆலம்பால் ஆலமரத்துடைய அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த ஆலம்பாலை வச்சு திரித்து சடையாக்கி, அதாவது சடையாக திரிக்கிறது

சொல்லுவாங்களே, சில பேர் வந்து எனக்கு ரொம்ப சடை போட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அப்படி திரித்து சடையாக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா திரும்ப வந்து ராமர் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த சடையை நீக்கிட்டு பட்டாபிஷேகம் பண்ணாங்க, திரிசடை அப்படின்னு அதுக்கு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இணைந்திருங்கள் நேர்களை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நேர்களை ரெட்ரோ நேரத்தில்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுச் சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுச் சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 25 ஆண்டுகள் பொதுச் சேவையின் நிறைவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியா மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், விநாயகர் கோயிலுக்கு சென்று 140 கோடி மக்களுக்காக வழிபாடு செய்ததாக கூறினார். மக்களுக்காக இரவும் பகலும் தொடர்ந்து சேவையாற்ற தமக்கு வலிமை அளிக்க பிரார்த்தனை செய்ததாக அவர் தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளில் மக்களின் நம்பிக்கையை பெற்றது மிகப்பெரிய சொத்து என்று திரு நரேந்திர மோடி கூறினார். மக்களின் நலனுக்காக கொள்கை அளவில் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைபேசிகள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது உலக அளவில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கைபேசிகள் பிரபலமாகியுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நிலையான வேளாண் வளர்ச்சியில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியலை நாட்டு சேவைக்காக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஏழைகள், இளையோர், விவசாயிகள், மகளிருக்காக பிரதமர் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். கடந்த 25 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 140 கோடி இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக திரு நிதின் நவீன் தெரிவித்தார். இந்நிலையில் இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பாராட்டியுள்ளார். 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது அவரது மிகப்பெரிய சாதனை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியல் சாசனத்தை எப்போதும் பின்பற்றிய தலைவர் என்று பாராட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2001 ஆம் ஆண்டு இதே நாளில் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவியேற்றதை நினைவு கூர்ந்துள்ளார். ஏழை மக்களின் நலனுக்காகவும் இளையோர் மகளிர் மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் திரு நரேந்திர மோடி என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் முதலமைச்சராக 13 ஆண்டுகளையும் பிரதமராக 12 ஆண்டுகளும் திரு நரேந்திர மோடி பதவி வகித்ததாக தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகள் பொதுச் சேவை நிறைவையொட்டி தமிழகத்தின் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி யாத்திரையில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: 7 அக்டோபர் 2026 25 ஆண்டுகள் கடந்து மக்களுக்காக, மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டிற்காக குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் அதை தொடர்ந்து இப்பொழுது பாரத தேசத்தினுடைய பிரதமராகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர் 2047 வரையிலும் விக்சித் பாரத் என்ற அந்த இலக்கு, பாரத தேசம் வளர்ச்சியடைந்த தேசம், பாரத தேசம் இந்த நாட்டிற்கு உலகத்திற்கு முதல் நாடாக, இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். பாரத தேசம் தொழில்துறையாகட்டும் அல்லது எந்த துறையாக இருந்தாலும் கூட அந்த துறையில முதன்மையாக நம்முடைய ஆத்ம நிர்பர் பாரத் சுயசா

0: சார்பு பாரதம் முன்னிலையில் இருக்க வேண்டும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கடல்சார் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று கோவாவில் செயல்படுத்தப்படும் சாகர்மாலா திட்டம் இடம்பெறுகிறது.
3: நாட்டின் வர்த்தக வளர்ச்சியில் கடல்சார் துறையின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்தியாவில் 11,000 கிலோமீட்டர் நீளமான கடலோர பகுதிகளும் 14,500 கிலோமீட்டர் நீர்வழிப்பாதையும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தை பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015 சாகர்மாலா திட்டத்தை தொடங்கி வைத்தார். துறைமுகங்களை நவீனமயமாக்குவது, வர்த்தக கப்பல் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவது, கடலோர சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சாகர்மாலா திட்டம் உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவா போன்ற மாநிலத்தின் வளர்ச்சிக்காக சாகர்மாலா திட்டம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் துறைமுக கட்டமைப்பு, நீர்வழித்தடம், படகு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் சாகர்மாலா திட்டம் உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவாவில் இதுவரை 840 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 சாகர்மாலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கோவா துறைமுகத்துறை தலைவர் ஆக்டேவியோ ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் கடல்சார் கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் துறைமுகங்களை இணைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் கூறியுள்ளார். 980 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 சாகர்மாலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவாவில் சாகர்மாலா கடல்சார் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்.
1: ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 5.5% உயர்த்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள நிதிக் கொள்கையில் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.25%லிருந்து 5.5% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்க விகிதம் அதிகரித்து வருவதை அடுத்தும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து வருவதன் மூலமும் ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். கானா நாட்டின் அக்ராவில் வெளியுறவு சேவை கல்விக் கழகத்தில் உரையாற்றிய அவர், திறன் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்று கூறினார். இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளிடையேயான உறவுகள் மிக பழமையானது என்று தெரிவித்த அவர், இந்தியா கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுடன் வணிகம், பேரிடர் மேலாண்மை, வேளாண், சுகாதாரம், பசுமை எரிசக்தி துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இத்துறையைச் சார்ந்த அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகள், ஜவுளி தொழிலாளர்கள், பின்னலாடை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 60 லட்சம் விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். கைத்தறி தொழில்துறையுடன் இணைந்து ஏராளமான சிறிய ஜவுளி நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதையும் திரு கிரிராஜ் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 11 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா விக்கெட் இழப்பின்றி இலக்கை எட்டியது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 151 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மனவ் தாக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-5

0: பதினொன்று ஆறு, இரண்டு பதினொன்று, ஏழு பதினொன்று, பனிரெண்டு பத்து என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சியான் சியூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வலம் வந்து கொண்டிருக்கிறது. ரெட்ரோ நேர்களை, நம்ம ரெட்ரோ நேரத்தில் வந்து கூந்தல் அதை பற்றின செய்திகள் எல்லாம் கேட்டுட்டு பாடலை கேட்டுட்ருக்கோம் இல்லையா. நம்ம செய்திக்கு முன்னாடி சொன்னோம், அதாவது ராமாயணத்தில் அந்த திரிசடை அப்படின்ற இது அந்த சொல் எங்கே வந்தது அப்படின்னு சொல்லி, அடுத்து மகாபாரதம் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மறக்க முடியாத ஒரு இடம் பாஞ்சாலி சபதம். இது இது அது இன்னும் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா. அதை ரொம்ப அழகாக மகாகவி பாரதி சொல்லும் போது சொல்லுவார், பாவி துச்சாதனன் செந்நீர் அந்த பால் துரியோதனன் யாக்கை இரத்தம் மேவி இரண்டும் கலந்தே குழல் மீதினில் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான் இது செய்ய முன்னே முடியேன். அது வரைக்கும் வந்து நான் என்னுடைய தலையை முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த குழல் அப்படின்ற சொல் வந்து அவங்களுடைய அந்த தலைமுடியை குறிக்கக்கூடிய ஒரு இது பாஞ்சாலியுடைய இடத்துல சொல்லும்போது ரொம்ப அழகாக, அதாவது இதெல்லாம் செஞ்சுட்டு ஏன்னா அந்த இரத்தத்தை எல்லாம் தேய்ச்சி இது பண்ணதுனால அந்த வாடையெல்லாம் போகிறதுக்காக, அந்த துர்நாற்றம் போகிறதுக்காகவும் மற்ற அதனுடைய அந்த தோஷம் நீங்கிறதுக்காகவும் நறு நெய் குளித்து சீவி குழல் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வரிகளை வந்து பாரதி நமக்கு கொடுத்துருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா குண்டலகேசி. குண்டலகேசின்றது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றுன்றது நமக்கு தெரியும். அந்த பேர் ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் பத்தரை அப்படின்ற ஒரு அரசகுமாரி, அந்த அரசகுமாரியோடைய கேசம் பார்த்திங்கன்னா சுருள் சுருளாக குண்டலம் மாதிரி இருக்குமா. நிறைய இடங்களில் வந்து அவங்களுக்கு அந்த மொட்டையெல்லாம் எடுக்கிறாங்க, மொட்டை அடித்ததுக்கப்புறமும் ரொம்ப சீக்கிரமாக சுருள் சுருளாக சுருண்டு சுருண்டு சுருண்டு சுருண்டு வளருது. அந்த அப்படி குண்டலம் மாதிரி இருந்ததுனால தான் குண்டலம் போன்ற கேசத்தை உடையவள் குண்டலகேசி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காப்பியம் உருவானதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்டாள் கொண்டை நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்பெஷலாக நிறைய இன்றைக்கும் வந்து பெண்கள் அந்த ஆண்டாள் கொண்டைக்கு வந்து அப்படி ஒரு ஒரு விருப்பத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. வாங்க நம்ம அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், பழனி பாரதியுடைய கற்பனையில் மனோஜ் பட்னாகர் இசையமைத்த பாடல் இது, என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து.

நிறைவாக ஒழிக்கும் இந்த பாடல் KJSS எஸ் ஜானகி குரல்களில் வாலி ஏற்றி ஆர் பார்த்தசாரதி இசையமைத்தது. கல்யாண ஊர்வலம் திரைப்படத்தில்

நேர்கள், இந்த பாடலை நம்ம முழுமையாக இன்னொரு முறை நம்ம கேட்கலாம். எதற்கு இந்த ஒரு இரண்டு வரிகளுக்காக வந்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாடலில் அந்த வரி வந்தது கூந்தலிலே நெய் தடவி காத்திருந்தாள் அப்படின்னு சொல்லி. அது இப்போ பார்த்திங்கன்னா இது 1969 வெளியான திரைப்படம். இப்போ வந்த கற்பனை இது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு சான்று என்னன்னா, கலித்தொகையில் நெய் தடவி இடை நீவி மணி ஒளி விட்டன்ன ஐவகை பாராட்டினாய் மற்றும் எம் கூந்தல் செய்வினை பாராட்டுகையோ அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும். ரொம்ப அழகான வரிகள் அது. அதாவது அந்த காலத்திலேயே கூந்தலுக்கு நெய் தடவிய அந்த ஒரு செய்தியை நம்ம இப்போது முதல்ல கலித்தொகையில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பாரதியுடைய அந்த வரிகளில், அந்த மாதிரி அப்போவே இருந்திருக்கு இந்த செய்தி அப்படின்றதுக்காக இப்போவும் அந்த கற்பனை தொடருது அப்படின்றதுனால தான் அந்த இரண்டு வரிகளை நாம் போட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தலைமுடிக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லி சூடாமணி, திருகுப்பூ, சந்திரப்பிரபை, சூரியப்பிரபை, ராக்கொடி, இது எல்லாமே இந்த ராக்கொடின்ற சொல் கூட வந்து அந்த ராக்கு முத்து ராக்கு ராக்கொடியை சூட்ட அந்த பாடல்

கூட வரும். அப்படி எல்லாமே வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா இப்போலாம் எங்கள் திருமணத்தில் திருமண பெண்ணாக வரக்கூடிய அந்த மனக்கோலத்தில் இருக்கிற பெண்ணே வந்து இன்றைக்கி தலைவாரி பூச்சூடி இருக்காங்களான்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம், விட்டுருவோம். ஆனால் இன்றைக்கும் இந்த அலங்கார செட்டு போய் வாங்க போனீங்கன்னா அதில் வந்து இந்த ராக்கொடி, சந்திரப்பிரபை, சூரியப்பிரபை எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி நேற்று நம்ம பயன்படுத்தலை. பல நூறு காலகட்டங்கள் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த பயன்பாடுகள்லாம் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகளும் இருக்குது. இதை பற்றின செய்திகளோட சுவாரஸ்யமான பாடல்களையும் கேட்டு ரசித்தோம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். நேரம் பகல் ஒரு மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் இப்போது கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: ஆம்நேர்களே, இது பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வாயிலாக நீங்கள் பங்கெடுத்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை எல்லாம் கேட்கலாம். இப்போ இருந்து 1:45 வரைக்கும் உங்களுக்கான நேரம் இருக்குது. ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பழைய காலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் முயற்சிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதிய நேர்களுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுப்போம், அவங்களுடைய ரசனையில் வந்த பாடல்களையும் நம்ம கேட்டு ரசிக்கலாம். சரி, எந்த எண்களில் வரணும் அப்படின்னு கேட்குறீங்களா? 2952-08-53 மற்றும் ஒரு எண் 2838-98-71 இந்த நம்பரில் வாங்க. 044 வந்து உங்களுக்கான இணைப்பு எண். இதையும் சேர்த்து நீங்கள் முயற்சி பண்ணலாம், உங்களுக்கான பாடல் வானலைகளில் வலம் வரும். சரியா? சரி, எப்போதும் போல் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடலோடு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நம்ம கேட்க போகிற இந்த பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து, இது உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் இளையராஜா, இசையில் பாடல் கேட்கலாமா?

0: ரொம்ப அழகாக ஒரு பாடல் கேட்டு முடிச்சிட்டோம் தளபதி அந்த திரைப்படத்தில் இருந்து. இப்போது நாம் நேயர்களுடைய விருப்பத்தில் என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மீண்டும் உங்கள் நினைவிற்கு தொலைபேசி எண்கள் 2952 0853 மற்றும் ஒரே 2838 9871. சரி, இப்போது யார் இணைப்பில் இருக்காங்கன்னு பார்க்கலாமா?
1: வணக்கம்.
0: வணக்கம், மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா.
1: அது உங்ககிட்ட கேட்டேன், இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நேர் நான் தான் வந்தேன். இப்பவும் நான் தான் ஃபர்ஸ்ட் நேரா வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பாட்டு கேப்பாதீங்க, எங்கிட்ட மோதாத படம்
0: உங்ககிட்ட வா மோத முடியும்.

0: வாங்க என்னங்க நீங்க
1: பாட்டு மட்டும் சரியோ சரியோ பாட்டு
0: சரியோ எங்கிட்ட மோதாதேன்னு சொன்னது சரியான்னு கேக்குறீங்களா? பரவாயில்ல, சூப்பர், அது சரி இல்லதான். இப்ப நம்ம பாடலுக்கு வந்துருவோம்.
1: பாடல் கேட்கலாம்.
0: மகிழ்ச்சி, சூப்பருங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன் குரல்கள்ல வாலியுடைய கற்பனை, அது இளையராஜா இசையமைத்தது.

0: வணக்கம் பகவத் பாரதி.
1: வணக்கம். எம் கல்லுப்பட்டி, விவேகண்ணன்.
0: எம் கல்லுப்பட்டியில இருந்து சொல்லுங்க கண்ணன், பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. என்ன பாடல்?
1: படம் வந்து நம்ம உலகநாயகனுடைய படம், விளையாண் ராமன்.
0: என்ன படம்? கல்யாண ராமனா?
1: ஆமா ஆமா, விளையாண் ராமன்.
0: பஞ்சருணாச்சலம் இயற்றிய பாடல் அது, இசை இளையராஜா.

0: மனதிற்குள் இனிமை நிரப்பி வளம் வந்து கொண்டிருக்கிறது. 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையின் பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: வாங்க.
1: வணக்கம். நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளப்பகுதியில் கமலக்கண்ணன் பேசுறேன்.
0: எங்க இருந்தங்க கமலக்கண்ணன்? ஊர் பேர் மட்டும் ஒரே ஒரு முறை சொல்லுங்க.
1: மயிலாடுதுறை முளப்பாக்கம்மா.
0: முளப்பாக்கம், அந்த ஊர் பேர் மட்டும் சொல்லுங்க. சரியா? சரி, என்ன பாடல் கேட்கலாம்? மலேசியா வாசுதேவன் ஜானகி பாடிய பாடல் இது. கங்கையமரன் கற்பனை, இசை இளையராஜா.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: அரியலூர் மாவட்டம், தேவாமங்கலம், பாஸ்கர்.
0: தேவாமங்கலமா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க பாஸ்கர், நிகழ்ச்சியில என்ன பாடல்?
1: முதல் மரியாதையில இருந்து அந்த நிலாவத்தான கையில
0: அந்த பாடல் வேணுமா? கொடுத்துடலாமே. நல்ல ஒரு பகல் நேரத்துல நிலாவை கேக்குறீங்க, கொடுத்துருவோம். நன்றி, வாழ்த்துக்கள். கேட்கும் போகும் இந்த பாடல் இளையராஜா இசையமைத்து சித்ராவோடு இணைந்து பாடியது. பாடல் வரிகள் வைரமுத்து, முதல் மரியாதை திரைப்படத்திற்காக.

0: கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி. இப்போ இணைப்புல யார்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: நான் கோயம்பேட்ல இருந்து பார்த்திபன். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறோம் நண்பா. சொல்லுங்க, என்ன பாடல்?
1: அதாவது அக்னி நட்சத்திரத்திலிருந்து இன்னே கோழி வரணும்.
0: அந்த பாடல் வேணுமா?
1: ஆமா மேடம்.
0: வந்திருமே பாடல் இதோ கேட்கலாம். சித்ராவுடைய குரல்ல வாலி ஏற்றிய பாடல் இது. இளையராஜா இசையில்

0: பாடல் சொன்ன மாதிரி நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் அவங்கள தேடி வந்துகிட்டே இருக்குது. வானலைகளில் 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலை மூலமா இப்போ யார் வந்திருக்காங்க இணைப்புல? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் கிராமத்துல இருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேன்.
0: கல்யாண சுந்தரம் புட்லூர்ல இருந்தா? சொல்லுங்க கல்யாண சுந்தரம், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நானே ராஜா நீ என் ரோஜா அந்த பாட்டு வெளிப்புற
0: சொன்ன.
1: அதுக்குதான் ரொம்ப கேட்கவே முடியறது இல்ல. அந்த பாட்டு
0: கேட்காத பாடல் தான், உண்மைதான். கேட்கலாம். நன்றி. நன்றி நன்றி. அவங்க சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்துல இருந்து பாத்தீங்கன்னா பிள்ளை நிலா கேட்போம், ஓ வசந்த ராஜா அந்த மாதிரியான பாடலாம் கேட்போம். இது கொஞ்சம் கேட்காத ஒரு பாடல் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அந்த பாடலை நம்ம கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், நான் காமராசனுடைய கற்பனை அது, இசை இளையராஜா. அந்த பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசை பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்ட் குலிக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடிப்பாரு. ஆனா இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு, பிரதீப் இல்ல இல்ல இதுல நீங்க நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்ட்ல ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலா அந்த ஹம்மிங் ரீடைன் பண்ணிட்டார். இப்ப அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனா அந்த ஹம்மிங் நான் பாடுவேன், சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நேர்களை இப்போ நாம கேட்கலாம் அந்த பாடல், நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து நானே ராஜா நீ என் ரோஜா அந்த பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

பங்கேற்று சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வது மு. செண்பகாசி. நேரம் 1:44:40. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் இடம்பெற கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கு உறுதியாக எட்டப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாதவரம் பால்பண்ணையில் ஆவின் மத்திய ஆய்வகத்தின் துணை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தின் மின் தேவையை சமாளிக்க 4500 மெகாவாட் மின்சாரம் வெளி சந்தையிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கு உறுதியாக எட்டப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவை நிறைவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய பிரதமர், கடின உழைப்பாலும் அரசின் தொலைநோக்கு திட்டங்களாலும் இது சாத்தியமாகும் என்றார். கடந்த 12 ஆண்டுகளில் ஏற்றுமதி தொடர்பான பல சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஆக்கப்பூர்வமான மாற்றத்திற்கு வேளாண்மை சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறிய அவர், 2015 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான வேளாண் வளர்ச்சியை சுட்டிக்காட்டினார். தற்போது பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காணும் நாடாக நம் தேசம் உருவெடுத்துள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370 அரசியல் சாசனம் ரத்து செய்யப்பட்டது, தீவிரவாதத்தின் முதுகெலும்பு அகற்றப்பட்டது போன்றவற்றையும் அவர் சுட்டிக்காட்டினார். பாரதத்திற்கான மிகப்பெரிய இலக்குகளை நிர்ணயிக்க ஏற்ற தருணம் இது என்று குறிப்பிட்ட பிரதமர், மத்திய அரசின் கொள்கைகள் அனைத்தும் குடிமக்களுக்கு தீர்வுகளை தருவதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவை மற்றும் தேசப்பணியை கொண்டாடும் வகையில் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய டாக்டர் எல் முருகன், தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் 9 புதிய ரயில் பாதைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 25 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தி 5.5% நிர்ணயித்துள்ளது. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் இருமாத கடன் கொள்கையை இன்று வெளியிட்ட வங்கியின் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகளாவிய தேக்கநிலை மற்றும் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். 2023 ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் தற்போதுதான் ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சில்லறை பணவீக்க விகிதம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 4.82% உயர்ந்துள்ளது. இது அதற்கு முந்தைய மாதத்தை ஒப்பிடுகையில் 0.37% கூடுதலாகும். சென்னை மாதவரம் பால்பண்ணையில் 2.23 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவின் மத்திய ஆய்வகத்தின் துணை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திறந்து வைத்தார். முன்னதாக பால்பண்ணையில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 152 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய பால்பண்ணையின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தொடர்ந்து பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக லட்சாதிபதி மகளிர் திட்டம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கிராமப் பகுதிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மகளிருக்கு ஆளுமை வழங்கி வருவாயை பெருக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு லட்சாதிபதி மகளிர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. இதன்படி மகளிர் அப்பகுதியில் உள்ள சுய உதவிக்குழுக்களுடன் இணைந்து வாழ்வாதார செயலாக்க திட்டங்கள் மூலம் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வருவாய் பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், நிதி உதவிகள், கடன் வசதிகள், தொழில் முனைவிற்கான ஆலோசனைகள், சந்தை வாய்ப்புகள் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் 6 கோடி லட்சாதிபதி மகளிரை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கிராமப்புற மகளிர் பொருளாதார ஆளுமை பெறுவதால் அவர்தம் குடும்பங்களின் பொருளாதாரம் மேம்பட்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் குறித்து திருச்சியைச் சேர்ந்த பெருநகர சமூக பொறுப்புணர்வு அமைப்பின் இயக்குநர் டாக்டர்

0: சீதா ஜெகந்நாதன் எடுத்துரைக்கையில்,
1: லக்பதி தீதி திட்டம் அப்படிங்கிறது வந்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்துக்கு கீழே நம்முடைய மத்திய அரசால கொண்டு வந்திருக்க திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை அதிகரிக்கிறது. சுய உதவி குழுக்கள்ல இருக்கிற மகளிர் குழுக்கள் வந்து அந்த பெண்கள் ஒரு நல்ல தொழிலை தேர்வு செய்து அதன் மூலம் ஆண்டுக்கு குறைஞ்சது 100,000 ரூபாய் வருமானம் பெறுவதற்கு இந்த திட்டம் வந்து உதவி செய்யுது. பெண்கள் வந்து விவசாயம், கால்நடை வளர்ப்பு, சிறு தொழில்கள், சின்ன சின்ன வியாபாரங்கள் போன்ற பல தொழில்களை செய்து வருமானம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக 4,500 மெகாவாட் மின்சாரம் வெளி சந்தையிலிருந்து கொள்முதல் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் மின் தேவை அதிகரிக்கும் என்பதால் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது என்றார். இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் நுகர்வோர் பயன்பாடு அதிகமுள்ள நேரங்களில் தற்போது கூடுதலாக 3,000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும் நிலையில் மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு 3,000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கவில்லை என அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 22,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய படிப்பகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இலங்கை தமிழர் வரலாற்றை தெரிந்து கொள்ளவும் கல்வி அறிவை மேம்படுத்தவும் இப்படிப்பகம் பயனளிக்கும் என்றார். இலங்கை தமிழர் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் படி 1,800 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்விரு தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையம் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி துப்பாக்கி ஏந்திய 3 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செங்கல்பட்டு அருகே ஆத்தூரில் உள்ள ஒருங்கிணைந்த சமூக மேம்பாட்டிற்கான பயிற்சி மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையம் முழுவதும் 54 கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு கட்சி முகவர்களின் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் வாகனங்களில் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான திருப்பூர் பல்லடத்தில் உள்ள LRG அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் முன்னிலையில் இன்று சீல் வைக்கப்பட்டது. ஸ்ட்ராங் ரூமின் உள்ளேயும் வெளியேயும் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிப்பு மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பொளவக்காளி பாளையம் எல்லமடை வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநில அரசிற்கு 13,00,000 கோடி ரூபாய் கடன் சுமை இருந்தாலும் மக்கள் நலப் பணிகள் தொய்வில்லாமல் நடைபெறுவதாக கூறினார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. உள் தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி உட்பட 18 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் HS பிரணாய், தருண் மண்ணேப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். பின்லாந்தில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கு உறுதியாக எட்டப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாதவரம் பால் பண்ணையில் ஆவின் மத்திய ஆய்வகத்தின் துணை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திறந்து வைத்தாா்.

0: தமிழகத்தின் மின் தேவையை சமாளிக்க 4500 மெகாவாட் மின்சாரம் வெளி சந்தையிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55:40.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அட்டல் பென்ஷன் யோஜனா திட்டம் குறித்த செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக் கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. வானலைகளில் தவழ்ந்து வரும் இனிமையான காலங்கள் தேன் அலைகளாக நம் செவிகளோரம் சுவை சேர்க்க இனிமையான பாடல்களோடு கேட்டு ரசிக்க இருக்கிறோம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ்.

0: தேநரிகளாக நம் செவிகளோரம் சுவை சேர்க்க இனிமையான பாடல்களோடு கேட்டு ரசிக்க இருக்கிறோம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: என்ன நேர்களே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாட்டுக்கே பாட்டு. ஆம்னியர்களே, பாட்டு அப்படின்ற அந்த சொல்லை வைத்து கவிஞர்கள் தங்கள் கற்பனையில் உருவாக்கியிருக்கும் பாடல்களைத்தான் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். என்னென்ன பாடல்கள் எல்லாம் வளம் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா. இதோ உங்களுக்கான முதல் பாடல்.

இளைஞர்களே, இனிமையான பாட்டு. உலா அவரை கேட்ட ரசித்தோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தார். நாம் கேட்ட ரசித்த அந்த பாடல் தாயம் ஒன்று. எந்த திரைப்படத்திற்காக விளம்பரம் கேட்டும் ரசித்தோம் நீர்களே. ஒலிநயம் உள்ள சொற்களை எல்லாம் கோர்த்து உணர்ச்சியையும் கற்பனையையும் கருத்தையும் வடிவமைத்து அதற்கேற்று உருவாக்குவதுதான் பாட்டு என்று சொல்கிறார்கள். இது வாய்மொழி இலக்கியமாகவோ அல்லது எழுத்து இலக்கியமாகவோ அல்லது இரண்டாகவும் அமையலாம். பொதுவாக பாட்டு என்பது இசையுடன் பாடப்படுவது. அதைத்தான் அழகான அந்த பாட்டு அப்படின்னு சொல்லும்போதே அந்த சொல்லிலேயே எப்படி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு உணர்வு இல்லையா. அந்த பாட்டு என்ற சொல்லை கொண்டு கவிஞர்கள் வடிவமைத்திருக்கும் பாடல்கள் ஏராளம் ஏராளம். அதில் சிலவற்றை தான் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் பாட்டு என்ன பாட்டு?

0: அந்த பாட்டு. ஒரு தாய் மக்கள் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்தாங்க. உலாவரம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோமே. அடுத்து மலரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்டு கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, பலம் வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

இந்த கவிஞன் பாடிய முதல் பாட்டு. இங்கு இனிதாய் அரங்கேற கேட்ட ரசித்தோம் நேயர்களே, கேட்ட பாடல் 500,000 திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். நேரம் 2:15. அடுத்து மலரவிருப்பது

தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

இதமான இவ்வேளையில் இனிமையாய் மலர்ந்து வந்த அந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் குழுவினர் பாடியது வீரத்திருமகன் இந்த திரைப்படத்திற்காக வலம் வரக்கேற்ற சித்தோம் நேர்களே. பாட்டு என்னும் சொல்லில் உலாவரும் பாடல்களைத்தான் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாட்டு என்ன பாட்டு?

0: நான் ஆணையிட்டாள் இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்
2: எங்கள் ஸ்டைல்.
3: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
4: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
5: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக் கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
6: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும். குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
7: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. உலவரே நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்த மலர்விருக்கும் பாடல்தான் என்ன? கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு No. 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். உலா வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரவிருக்கும் பாடல்தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

கால ஓட்டத்திற்கு போல் ஏற்றாற்போல் ஒவ்வொரு பாடல்களும் மாறுபடும். அப்படித்தான் மலர்ந்து வந்தது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல். மறுபடியும் திரைப்படத்திலிருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட கேட்டோம். உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

இளைஞர்களே, இவர்களின் நினைவுகளையெல்லாம் அழகாய் கோர்த்தெடுத்து துள்ளி எழுந்து வந்தது இவ்வேளையில் நாம் கேட்ட சுத்த அந்த பாட்டு. இளையராஜா சித்ரா பாடியது கீதாஞ்சலி. இந்த திரைப்படத்திற்காக வரம்பரை கேட்டு ரசித்தோம் நேர்களை. உலவர நாம் கேட்டு ரசித்து குளிப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

நேரம் 2:45. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்த மலரவிருக்கும் பாடல்

கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு சொத்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

0: பூமணி திரைப்படத்திற்காக இளையராஜா பாடிய பாடலை கேட்டோம். பாட்டு என்ற ஒரு சொல்லில் கொண்டு அழகாய் கவிதையாய் உருவான பாடல்கள் இனிமையாய் கேட்டு ரசித்தோம். இவ்வேளையில் இதுவரை வலம் வர நாம் கேட்டது
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: நேரம் 2:55, 30 நொடி. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்.

பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள். இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் அடல் பென்ஷன் திட்டம். ஒரு சமூகத்தில் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் தனிமனித வளர்ச்சி என்பது பெரிதும் மாறுபட்டே இருக்கும். இந்த அடிப்படை கருத்தினை மனதில் கொண்டு நமது பாரத பிரதமரால் நவம்பர் 2015 துவங்கப்பட்ட திட்டமே அடல் பென்ஷன் திட்டம். நாட்டில் ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் வேலை செய்யும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒருவித சமூக பாதுகாப்பினை உறுதி செய்து அவர்களுக்கு பொருளாதார உதவியினை செய்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். அதன்படி இத்திட்டத்தில் சேர ஒருவரின் வயது குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 40 இருத்தல் வேண்டும். அவர்கள் தங்களது 60 வயதை அடையும் பொழுது அவர்களுக்கான ஓய்வூதியமானது வழங்கப்படும். இத்திட்டத்தில் ஆண்டு சந்தாவானது ₹1,000 முதல் ₹12,000 இருத்தல் வேண்டும். மேலும் சேர விரும்புவோர் வேறு எந்த ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்திலும் பதிவு செய்திருக்க கூடாது. அதோடு அவர்கள் வருமான வரி செலுத்தும் வருவாய் பெறும் நிலையிலும் இருத்தல் கூடாது. புதிய ஓய்வூதிய திட்டம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் NPS கணக்கு துவங்கியிருக்க வேண்டும். மேலும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு ஒன்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுவோர் தங்களது 60 வயதை எட்டும் பொழுது மாதம் 1 ₹1,000 முதல் ₹5,000 மாத வருமானம் பெற வழி செய்து அவர்களின் வாழ்வையும் நாட்டின் வளர்ச்சியையும் உறுதி செய்வதே இந்த அடல் பென்ஷன் திட்டமாகும்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களே, எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சிக்காக நேர்கள் பதிவுகளை படிச்சுட்டு வந்துடலாம். பர்வதவதனி நியமதிய வணக்கம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ஒழித்த பாடல்கள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து அவரும் அடுத்து பொரிசைவாக்கம் சவுந்தரராஜன் இவங்களும், ரவி இவர் வந்து அம்பத்தூர்லேருந்து, நாகராஜன் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள். இன்றைய பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. பலத்துடன் களமருதிலிருந்து நாகராஜன் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதவரம் வீரராகவன், பகலில் உலா வந்த பாட்டு பரவசம் தந்ததை கேட்டு மனதில் பதிந்த அசை போட்டு மகிழ்ச்சியில் அலைப்பாய்ந்தது பதித்தேன் ஒரு பாட்டு என்று அப்படி பதிவு பண்ணியிருக்காரு. பன்னீர்செல்வம் அவரும் பாட்டு என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு ஒழித்த பாடல்கள் இனிமையாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டிலிருந்து கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து அவரும், மேலப்பேடு தயாளர் ஆண்டிவாடம் கார்த்திகேயன் நாகராஜன் இவரும் வந்து களமருதிலிருந்து, அடுத்த கலீல் அகமத் இவங்கள்லாம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி குறித்து பதிவு பண்ணியிருக்காங்க. அனைத்து நேருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்த நேர்களை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறவர்களை இப்பொழுது கேட்கலாம்.

இளைஞர்களே, இவர்களது உள்ளத்தில் மலர்ந்து வந்த ஆசை வெள்ளமன பெருக்கெடுத்து இங்கு பாடலாய் ஓடி வர கேட்டு ரசித்தோம். மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல். உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்.

இவர்களின் மூச்சும் பேச்சும் ஒன்றாக இணைந்து அதனால் அழகாய் பிறந்ததோ நாம் கேட்ட சுத்த அந்த பாடல் என்று என்ன தோன்றுகிறது இல்லையா நீர்களே? கிருஷ்ணராஜ் சித்ரா பாடிய பாடலது உன்னருகே நான் இருந்தால். இந்த திரைப்படத்திலிருந்து விளம்பர கேட்ட சித்தோம். நேரம் 3:13, இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. பலம் அது கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

0: கனவுகள் எங்கு கற்பனையாய் மலர்ந்து இனியதொரு பாடலாய் உலாவர கேட்ட சீத்தோமியர்களே, வேளையில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல் டைம் திரைப்படத்திற்காக விளம்பர கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை FM 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை FM 101.6, வேலூர் பண்பலை FM 100.4, திருப்பத்தூர் பண்பலை FM 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது வர்ணசாலம் அளிக்கும் பாடல்கள்.

அழகானதொரு நினைவுகளை இவர்களது மனம் இனிதாய் படம் பிடித்த பாடலாய் கொடுக்க கேட்டு ரசித்தோம் நேர்களே. கொண்டாட்டம் திரைப்படத்திற்காக மனோ சுஜாதா பாடிய பாடலது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

மலரின் வாய்மொழி எப்பொழுது மலருமோ என்று எங்கு இந்த கவிஞன் அவன் கற்றிருக்க. இனியதொரு பாடலை வேளையில் உலாவரை கேட்டு ரசித்தோம். ஹரிஹரன் சுஜாதா பாடியது பூமகள் ஊர்வலம். இந்த திரைப்படத்திற்காக பலம்பர கேட்டு ரசித்தோம் நேர்களே. நேரம் 3:30 இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேர்களை என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.

கோடி நிலவுகள் ஒன்று கூடி மங்கையாய் மலர்ந்து வர. இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்ட சித்தம் நீர்களே. ஹரிஹரன் பாடிய பாடல் அது, துள்ளாத மனமும் துள்ளும். இந்த திரைப்படத்திற்காக விளம்பர கேட்டோம். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள்.

வானத்தில் உலவி வந்த வெண்ணிலவது மங்கையாக மலர்ந்து பூமியில் தரையிருக்கியதோ என்ற எண்ணம். அதனால் மலர்ந்து வந்தது நாம் கேட்ட தந்த பாடல் அவள் வருவாளா. திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் அது.

மனம் வீசும் மல்லிகை பூக்கள் இரண்டும் அழகிய கதைகளை இனிதாய் இங்கு பேசிக்கொள்ள இதமானதொரு பாடல் இவ்வேளையில் பலம் பல கேட்ட சித்தோம். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் சித்ரா பாடிய பாடல் இது. நேரம் 3:45. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து வரும் பாடல்

சொல்லி அழகாய் இவர்கள் கேட்டு ரசிக்க இனியதொரு பாடல் இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம் நீர்களே. ரூப்குமார் தர்ட் டிப்பு பாடிய பாடுறது மின்னலே. இந்த திரைப்படத்திற்காக கேட்டு ரசித்தோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள்.

பெருக்கெடுத்து ஓடிவர. இனியதொரு பாடலை வேளையில் வலம் பெற கேட்டு ரசித்தோம் நேர்களே. ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி பாடிய பாடல் அது, வசீகரா என்ற திரைப்படத்திற்காக வலம் பெற கேட்டோம்.

0: கண்ணதிரே தோன்றினாள். இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஷோபனா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை பலம் பெற நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: நேரம் 4 மணி 10 நொடி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நேர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இவ்வேளையில் இதற்காக இதில் பங்கு பெற நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53-2838-9871 இந்த எண்களோட 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்து டயல் செய்யுங்க. அதாவது இன்றைக்கு வழக்கம் போல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் வந்து பாடல்களிலிருந்து தான் உங்களுக்கான கேள்வி பிறக்க இருக்கிறது. ஆம்நேர்களை கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க, இனிமையான பாடல்களோடு இவ்வேளையில் வளம் பெற நாம்

0: நெர்லீலாம் கேட்டு ரசித்த பாடல் கள்ளுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. பாடலை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டயபுரம் சிவா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். எட்டயபுரம் சிவா.
1: சரி, இந்த பாடல்
0: இந்த பாடலில் தேடியது எது, வாடியது எது, பாடியது எது?
1: விழி பாடியது, கிளி தேடியது.
0: சரி, யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
2: நுளம்பூர்ல இருந்து கிருஷ்ணதாஸ் பேசுறேன்.
0: நுளம்பூர்ல இருந்து கிருஷ்ணதாஸ். சொல்லுங்க, பாட கேட்டீங்களா?
2: கேட்டேன். நீங்க வந்து கேள்வி வந்து தேடியதுன்னு கேட்டீங்கல்ல,
0: தேடியது எது, வாடியது எது, பாடியது எது? யோசிங்க,
2: சரி, ஓகே,
0: நன்றி, வணக்கம். வணக்கம் வாங்க. யாருங்க?
3: வணக்கம்.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
3: நான் சிறுகாடி மாணிக்கம் டெய்லர்மா.
0: யாருங்க, இங்க இருந்து?
3: சிறுகாடி மாணிக்கம் டெய்லர்.
0: மாணிக்கம், சிறுகாடி. சொல்லுங்க சொல்லுங்க சார்.
3: தேடியது வாடியது.

0: அதாவது தேடியது எது, வாடியது எது, பாடியது எது?
1: தேடியது தேடியது கதாநாயகிய, வாடியது பூ.
0: நாராயணா இல்லை. நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க?
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, நான் திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்ல இருந்து புகழேந்தி பேசுறேன் மேடம்.
0: புகழேந்தி சார்,
2: சொல்லுங்க மேடம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க.
2: தொடர்ந்து
0: இணைந்திருங்கள். வணக்கம், வாங்க. யாருங்க? யாருங்க? பிள்ளையார் செல்வம். சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிச்சீங்களா? சொல்லுங்க. தேடியது இல்லை இல்லை, எல்லாம் வந்து இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க. தேடியது எது, வாடியது எது, பாடியது எது அப்படின்னு கேட்டிருந்தேன். தேடியது வழி தேடியது, வெளிப்பாடியது, கிளி பாடியதுன்னு வரும். ரொம்ப அழகாக அந்த மூன்று சொற்களும் வந்து அழகாக கவிஞர் கற்பனைகள் ரொம்ப அழகாக கேட்குறதுக்கே இனிமையாக இருக்கும். இதுதான் எல்லாரும் வந்து குழப்பி குழம்பி எப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க. சரி, தொடர்ந்து இந்திரங்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து மலரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.

நேரம் 4:10. 30 நொடி. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடத்தோடு இணைந்திருக்கிற நேர்களை. அடுத்து மலரவிருக்கும் பாடல்

0: கேட்ட பாடல் சிட்டுக்குருவி. திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 4:16 இருப்பதனோடி. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை வளம் வந்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வாங்க, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க, எங்க இருந்தீங்க? இந்த பாடலில் இளம் பறவை ஒன்று உலா வந்தது.
1: மயில் மேடம்.
0: மயிலா?
1: ஆமா மேடம்.
0: சரியான விடையா?
1: ஆமா மேடம்.
0: நன்றி. வணக்கம். வாங்க, யாருங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
2: ஸ்ரீகண்டபுரத்துல ராமலிங்கம் பேசுறேன் மேடம்.
0: ராமலிங்கம் சார், அது சரியான ஆன்சரா? இந்த பாடலில் இளம் பறவை ஒன்று உலா வந்தது. நன்றி விஜய மேடம், சொன்னாங்க சரியான விடை. சரி, இவரை யோசிச்சுட்டே இருக்காரு. இளமாமையில் அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து இணைந்திருங்களே விபித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து மலரவிருக்கும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: நேர்களை நாம் கேட்டது தைப்பொங்கல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல். உலவர் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: நாகூர்லேருந்து பாண்டியன் பேசுகிறேன் மேடம்.
0: நாகூர்லேருந்து பாண்டியன்.
1: ஆமாம். இந்த பாட்டை கேட்க கேட்க எவ்வளோ கவிஞர் வந்து உருகி உருகி எழுதியிருக்காரு.
0: அழகான வரிகள் இல்லையா?
1: ரொம்ப அழகான வரிகள், டீசெண்டா இருக்கு, ரொம்ப டீசெண்டா இருக்கு.
0: வானில் கண்ட ஒரு பொருள், வானில் கண்டது இவள் விழியில் வந்தது, அது என்ன? வானில் மலர்வது இவள் விழியில் வந்தது.
1: தாம்பூலம் நிறம் தானோ?
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வாங்க யாருங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் வாங்க யாருங்க.
2: வணக்கம். கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: எப்ப சார் வந்தீங்க? எப்ப சார் வந்தீங்க?
2: பாண்டியன் கூட நேற்று வந்தாரு, அவரை விட்டுட்டு வராத என்ன போய் கேக்குறீங்க?
0: சரிங்க சார், தெரிஞ்சுக்கலாம் தான். அவ்வளவுதான், அவரை இவர் வந்ததெல்லாம் தெரியாது இல்லையா? நீங்க வந்தீங்க, எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க.
2: மொத்தம் குறிப்பிட்டு கேட்கறதுனால நான்
0: இல்லை இல்லை, அப்படியெல்லாம் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் யார் யாருன்னு தெரியாது எங்களுக்கு. அதனால நீங்க தாராளமா வந்து அழகா கேட்டோம். சரி சொல்லுங்க. அது வானில் கண்டது, வானில் கண்டது இவள் வழியில் மறந்தது.
2: கண்ணில் என்ன மின்னல் மின்னுவாதோ?
0: சரியான விடையாது.
2: சரியான விடைதான் மேடம்.
0: நன்றி நன்றி. கண்ணில் என்ன மின்னல் மின்னுவதோ? மின்னல் அதாவது வானில் மலர்ந்தது இவள் கண்ணில் வந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து கவிஞர் குறிப்பிட்டிருப்பார். அதுதான் அழகாக சொன்னாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்து மலரவிருக்கும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: ஒரு கை ஓசை இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். என்னடையர்களே, பாடல் முழுவதுமாக கேட்டிங்களா? வாங்க பாடலுக்கான கேள்வி. வணக்கம், வாங்க. யாருங்க?
1: ஹலோ, வணக்கம். நல்லா
0: யாருங்க? எங்க இருந்துங்க?
1: திருவாரூர் மாவட்டம், நிஷாந்தன் மேடம்.
0: திருவாரூர் நிஷாந்தன். பாடல முழுமையா கேட்டிங்களா?
1: ரொம்ப பழசா இருக்கு.
0: பழசா இருக்கா?
1: ஆமா மேடம், நிகழ்ச்சியில பங்கு பெறுந்தான்.
0: அதுக்கு முன்னால கொஞ்சம் 3 மணில எல்லாம் புதுசாவே வந்தது, கவனிச்சிங்களா?
1: சரி
0: சரி, முத்துடன் சேர்ந்து வந்த மற்றொரு நவரத்தினம். இந்த பாடலில் முத்துடன் சேர்ந்து வந்த மற்றொரு நவரத்தினம் எது?

0: யோசிங்க. அடுத்த நேரக்கே இப்போ நன்றி. வணக்கமாங்க, யாருங்க?
1: வணக்கம் மேடம், நான் தஞ்சாவூர் மாவட்டம் ரைசிட்டி ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
0: சொல்லுங்க. முத்துடன் சேர்ந்து வந்த மற்றொரு நவரத்தினம்
1: மாணிக்கம்.
0: மாணிக்கமா இல்லையே, சரி அடுத்த நேரக்கே இப்போ நன்றி. வணக்கமாங்க, யாருங்க? யாருங்க?
2: கும்பகோணம் நேதாஜி காலனி, தங்கம் பேசுறேன்.
0: கும்பகோணம் சொல்லுங்க சார்.
3: தங்கம்
2: சொன்ன
0: முத்து, முத்துடன் சேர்ந்து வந்த மற்றொரு நவரத்தினத்தின் பெயர்.
2: சரி சொல்றேன்,
3: தங்கம்
2: தான். தங்கம்
0: இல்லை, இன்னொன்னு இருக்கு. நவரத்தினம், ரத்தினம் கேட்டேன், ரத்தின கற்கள் இல்லையா, அதோட பேர் கேட்டேன். யோசிங்க. வணக்கம் வாங்க, யாருங்க?
4: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
4: நான் பன்னத்தூர் நாகராஜன்.
0: சரிங்க, சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிச்சிங்களா?
4: பொன்னோடு வைரங்களோ அப்படின்னு ஒரு
0: வைரங்களோ, வைரம் முத்துடன் சேர்ந்து நவரத்தினம் கேட்டேன், அழகா சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இளைஞர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு நேர்களாக அழகாக பாடலை கிட்டு நமக்கு பதிலாக சொல்லிகிட்டே வராங்க. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பொன்னகரம். பாடலை பாடியிருந்தார்கள் பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம். வாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். யாருங்க, எங்கிருந்துங்க?
1: எர்ணாவூர்லேருந்து
0: மாலா.
1: ம்,
0: சரிங்க. இந்த பாடலில் வளர்ந்து வந்தது ஒரு காலத்தின் பெயர், அது என்ன காலம்?
1: பருவகாலம்.
0: பருவகாலமா? இல்லையே, அப்படியே ஏன் நீங்களே மிஸ் பண்ணிட்டீங்களே. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வாங்க யாருங்க. ஹலோ, வணக்கம்.

0: ஹலோ
1: யாருங்க, எங்க
0: ஹலோ
1: இருந்துங்க?
0: வாங்க மேடம்.
1: யாருங்க?
0: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து ஜெயலட்சுமி.
1: ஜெயலட்சுமி, சொல்லுங்க. ஜெயலட்சுமி, கண்டுபிடிச்சிங்களா? வாழ்த்துக்கள். நீங்க கண்டுபிடிச்சிங்களா எந்த காலம் இந்த பாடலில் மலர்ந்து வந்தது? பனிக்காலம் இல்லையே. யோசிங்க யோசிங்க, அடுத்த நேரக்கு இப்ப நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க?
2: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க? சொல்லுங்க மீனாட்சி மேடம், கண்டுபிடிச்சிங்களா நீங்க? இல்லையே. சரி, யோசிங்க. நன்றி, வணக்கம். வாங்க. யாருங்க?
3: வணக்கம் மேடம்.
1: யாருங்க?
3: அவரிக்காடு அரிவடங்க.
1: எங்க இருந்து?
3: அவரிக்காடு அரிவடங்க, வேதாரணியம் பக்கம்.
1: ஓஹோ, சரி சரி. சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா?
3: சொல்லுங்க மேடம்.
1: அதாவது இந்த பாடலில் மலர்ந்து வந்த காலத்தின் பெயர். காலம்,
3: காலத்தின் பெயர். கடந்த காலம்.
1: கடந்த காலமா? நம்மளவே ஒன்று சொல்லக்கூடாது. பாடலில் அழகாக மலர்ந்தது அந்த காலத்தின் பெயர் என்ன? வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ,
1: யாருங்க, எங்க இருந்துங்க?
4: மேடம், நான் விஜயேஸ்வரன் பேசுறேன்.
1: இப்ப விஜயேஸ்வரன் மேடம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
4: சூப்பரா இருக்கு மேடம்.
1: எந்த எங்க இருந்து பேசுறீங்க? காலத்தின் பெயர்.
4: இளமை காலம் எளிய கோலம்
1: மயக்கம். மாத்திட்டீங்களே பாட்ட, நீங்க சொல்லுவீங்க நினைச்சதே. யோசிங்க யோசிங்க யோசிங்க யோசிங்க. ஆமா, அந்த சந்தோஷம் உற்சாகமா மாத்தி
4: விட்டுட்டீங்க.
1: நன்றி நன்றி. அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வாங்க. யாருங்க? நாம சொல்லிடலாம். சொல்லுங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: யாருங்க, எங்க இருந்தீங்க?
5: மாணிக்கம் கேக்கு நகர். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார். நீங்க
5: இது பருவ காலம் மேடம்.
1: யாருமே கவனிக்கல போறக்கு, எல்லாரும் கோட்ட விட்டீங்க போறியே. நன்றி நன்றி, நானே சொல்லிடுறேன். வணக்கம். அதாவது எல்லாருமே இந்த காலமா இருக்குமோ அந்த காலமா இருக்குமோ, வசந்த காலம் அப்படிங்கிறது சரியான விடை. ரொம்ப அழகா அந்த வசந்தம் அப்படிங்கறத கவிஞர் அழகா குறிப்பிட்டிருப்பார். அதைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். சரி, பரவாயில்ல. அடுத்த முறை வந்து பாடலை கவனிச்சுட்டு சொல்லுங்க. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இவ்வேளையில் அடுத்து மலரவிருக்கும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 4:40:30. நேர்களை இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு No. 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். பலம் வந்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற நிகழ்ச்சி பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? வாங்க பதில் சொல்லலாம். வணக்கம், மன்னார்குடியிலிருந்து ஜெயந்தி. மேடம் பாடல கேட்டீங்களா? முதல் முறையா வரீங்களா? வந்திருக்கீங்களா? சரி சரி. அதாவது பூவாக இங்கு மலர்ந்து வந்தது யாராக இருக்கும்? பூவாக இங்கு மலர்ந்து வந்தது யார்? யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி. பூவாக மலர்ந்து வந்தது இங்கு யாரோ? நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியான விடைகளை நிறைய வச்சிருக்கீங்க போல. நன்றி
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, நன்றிங்க நன்றி.
1: ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு லைன் ரொம்ப மனசுல விழால மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: நீங்க போட்ட பாட்டு போறவே நம்ம மனசுல எல்லாம் ஒரு பாடல் உங்களுக்கு
0: எல்லாத்துக்குமே விடையே தெரிஞ்சதுதா?
1: ஆமா,
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அருமையா வந்து ஒவ்வொரு பாடலும் அந்த வரிகளை சொல்ல வர முடியலையேன்ற ஒரு இயக்கம் இருக்க தான் செய்யும் இல்லையா? ஏன்னா அந்த வரிகள் வந்து ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லைங்களா? சரி, தொடர்ந்து இணைந்திருங்க நேர்களே. விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து மலரும்.

0: கேட்டேன் மேடம், நாலாவது வந்து.
1: சரிங்க சரிங்க. அதாவது பதமாக பாடி இங்கு உலவி வந்தது எது அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். பதமாக பாடியது எது என்று கவிஞர் பதமாக பாடி வந்தது எது என்று கவிஞர் குறிப்பிட்டார்.
0: புதுகீதம், புது ரோஜா மேடம்.
1: இல்லையே, அடுத்த நேருக்கு. இப்போ நன்றி. வணக்கமாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். யோசிக்கிறாங்களோ, பதமாக பாடியது இது என்று அழகாக கவிஞர் குறிப்பிட்டிருப்பார்.
2: ஹலோ,
1: வணக்கம், யாருங்க?
2: கும்பகோணம் தோரங்குச்சி நேதாஜி காலனி.
1: கும்பகோணம்
2: தோரங்குச்சி நேதாஜி காலனி.
1: காலனிலேருந்து உங்கள் பேர் சொல்லுங்க. நேதாஜி உங்கள் பேர்?
2: நேதாஜி காலனி.
1: நேதாஜி காலனிலேருந்து எங்கே உங்கள் பேர் சொல்லுங்க.
2: ஏஎம் ராஜன்.
1: ஏஎம் ராஜன், அது சொல்லணும் மெயினாக.
2: அழகான
1: சொல்லுங்க.
2: அழகான நிலவு.
1: அழகான நிலவு. அழகான நிலவா?
2: ஆமாம்.
1: சரியான விடை. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. அழகாய் அழகிய நிலவு அப்படின்னு வரும், ரொம்ப அழகாக சொன்னாங்க. தொடர்ந்து எல்லா நேர்களும் ரொம்ப அழகாக கவனிச்சிட்டே வராங்க. பாடலுக்கும் அழகான பதில்களையும் சொல்லிகிட்டே வராங்க. தொடர்ந்து இணைந்திருக்கிற நேர்களும் விபித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாடல்கள் அருமை அப்படின்னு அன்புராணி, பர்வதவர்தினி, மேட்டுப்பட்டி கண்ணன், அடுத்து வந்து ரவி அம்பத்தூர்லேருந்து, மேலப்பேடு தயாளன், நாகராஜன், மாதவரம் வீரராகவன், அடுத்து வந்து குடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீரன், அந்தாருராஜ் காட்டுப்பக்கத்துலேருந்து, அப்புறம் நானில மம்பலவாணன், இவரும் எங்கள் ஸ்டைல் அந்த நிகழ்ச்சிக்கான பதிவுகளையும் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து அவர் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி பங்கு பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து, அப்புறம் வைத்தியநாதன், அப்புறம் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சிற்றுப்புக்குருவி பாட பாடல் எத்தனை முறை கேட்டாலும் சரிக்காது அப்படின்னு அம்மாப்பேட்டையிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி வழி தேடி விழிபாடி கிழிபாடி மாலினி தேவி மடத்து கிடைக்கல போல் அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். கிருஷ்ணராஜ் மேகலா தஞ்சாவூர்லேருந்து அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து யுகராஜேஷ், தேனி ஹரிஹர் ஹரிராம், அப்புறம் சிவராம் நாகராஜன், ஜி கதிரவன் வாரியங்காவிலிருந்து, கொடஞ்சிநாதன், இவங்கள்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இளைஞர்களே, விபத் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து மலரவிருக்கும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: ஒரே வானம் ஒரே பூமி இந்த திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்து வர இருக்கும் நேயர் யார், எங்கிருந்து வணக்கம் வாங்க யாருங்க?
1: சைதாப்பேட்டையிலிருந்து ஆனந்த் மேடம்.
0: சைதாப்பேட்டையிலிருந்து ஆனந்தன். பாடலை கேட்டீங்களா?

இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. பாடல் மச்சானை பார்த்தீங்களா திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் பி சுசீலா பாட கேட்டோம் நேர்களே. இதில் ஒளிந்திருக்கும் கேள்விதான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400102 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.
2: வணக்கம் வாங்க. யாருங்க?
3: மாலை வணக்கம். மாமல சுந்தரி மேடம்.
2: யாருங்க?
3: வெங்கட் மேடம். குட்
2: ஈவினிங். சொல்லுங்க, பாடுறத கேட்டீங்களா?
3: நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு. இன்னைக்கு மத்தியானம் பாட்டுல ஆரம்பிச்சது, இந்த பாட்டுல முடிச்சிட்டீங்க.
2: சரி சரி. அதாவது இந்த பாடலில் அழகாக வலம் வந்தது ஒரு ஆபரணம். அது என்ன ஆபரணம்?
3: வெள்ளி கொலுசு.
2: வெள்ளி கொலுசு. அதோட இன்னொன்னு வந்திருக்கு. கொலுசு. சரி, கொலுசு. கொலுசோட இன்னொரு அழகாய் வண்ணமாய் மென்னி வந்தது அந்த ஆபரணம். வண்ணமாய் யோசிங்க, யோசிங்க. அடுத்த நேர கேப்ப. நன்றி. வணக்கம் வாங்க. யாருங்க?
4: ஹலோ. வணக்கம் மேம்.
2: யாருங்க?
4: நாங்க விருதாச்சலம் காந்தி நகர்ல இருந்து செந்தகவல்லி ரங்கநாதன் பேசுறேன்.
2: இப்பதான் வரீங்களா மேடம்? முதல்ல அப்படியா?
4: ஆமாங்க மேடம்,
2: முதல் முறையா வரீங்களா?
4: எந்த எல்லா பாட்டுமே நல்லா இருக்குங்க மேடம்.
2: அருமை அருமை.
4: வண்ணமாய்
2: மெண்ணி வந்த ஒரு ஆபரணம் இந்த பாடலில் எது?
4: வெள்ளி கொலுசு மேடம்.
2: வெள்ளி கொலுசு. அதுதான் இருக்கு. இன்னொரு ஆதா வண்ணமாய் மெண்ணி வந்த ஒரு ஆபரணம். மற்றொரு
4: மேடம்.
2: நன்றி. யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி.
4: தேங்க் யூ மேடம்.
2: நன்றி. வணக்கம் வாங்க. யாருங்க? வணக்கம்.
5: வணக்கம்.
2: யாருங்க? எங்க இருந்துங்க?
5: உடையார் பாளையம். அஜீம்.
2: உடையார் பாளையம்.
5: அஜீம். அஜீம்.
2: அஜீம். சொல்லுங்க சார், கேட்டிங்களா
5: அந்த பாடல்ல வந்த இதுதான ஆபரணம்?
2: ஆபரணம். அதை வெள்ளி கொலுசை தவிர்த்து இன்னொரு ஆபரணமும் அதுல அழகா.
5: மூக்குத்தி.
2: மூக்குத்தியா?
5: ஆமா மேடம்.
2: சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி. ரொம்ப அழகா மூக்குத்தி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எப்படியெல்லாம் வந்து கவனிச்சு அழகா சொல்லும் போது கேட்கறதுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல.

0: இதுவரை வலம்பரை நாம் கேட்டது.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்களோடு இணைந்திருப்பது. உங்கள் நினைவுகளை தூண்ட, உங்களுடைய நினைவுகளை அழகாக்க இனிமையான பாடல்களோடு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையின் நேரலையில் நான் ஆர்ஜே கனிமொழி.

இன்றைக்கி பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம வந்து எந்த மாதிரியான தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஊரில் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய ஊரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். உலகம் முழுக்க வந்து நிறைய பொருட்கள் கிடைக்குது அப்படின்னாலும், நம்ம ஊரில் இது கிடைக்குதே, இது எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய பொருள்டா அப்படின்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சியே தனிதான். அந்த மாதிரி நம்ம ஊரில் என்ன கிடைக்குது, குறிப்பாக உங்கள் ஊரில் என்ன கிடைக்குது, என்ன பொருள் அங்கே மட்டுமே சிறப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு 0449 529 2853 மற்றும் ஒரு எண் 0442838389871 இந்த இரண்டு எண்களுக்கும் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கலாம். நேர்களே,

71 இந்த இரண்டு எண்களுக்கும் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கலாம் நேர்களே. பூந்தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய ஒரு அருமையான பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நேர்களோடு பேசுவோம். நேர்களை இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல், சந்திர போஸ் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல் வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
2: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
1: இசையோடு ஓர் இனிய பயணம்.
2: இது 102.3
1: விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேர்களே, இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 5:10:30 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றலில் உங்கள் ஊரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிதான பொருள் எது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட பேச போகிறோம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுவீங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்கள், உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள்.
1: எங்க ஊர்ல என்ன பிரச்சனை?
0: கருவேப்பிலை தவிர வேற ஏதாவது, அதாவது உங்க ஊர்ல மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்குங்களா?
1: அதுவா?
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நாச்சியார் கோயில் இருந்து வகிதாவானது மேடம்.
0: நாச்சியார் கோயில் இருந்து யாருங்க பேசுறீங்க? நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு தான் ஃபேமஸ். பித்தளை பாத்திரம் இருந்தாலும் குத்துவிளக்கு அப்படின்னாலே நாச்சியார் கோயில் தான். கரெக்ட்.
2: ஆமா மேடம்,
0: ரொம்ப சரிங்கம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. நன்றி.
2: தேங்க்ஸ் மேடம்.
0: நன்றி. வணக்கம். சொல்லுங்கம்மா. கலாமா சொல்லுங்க.
3: மேடம், எங்க 5 லோகம் 5 லோகம் ஒரு பாத்திரம் இருக்கு கடையில் விற்கிறாங்க மேடம். அது வாங்கி வச்சிருக்கோம். ஒரு வெங்கடத்திலே ஒரு பாத்திரம்.
0: எந்த ஊர்ல, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க?
3: அரக்கோணம் மேடம்.
0: அரக்கோணத்துல
3: வெங்கடத்திலே அது ஒரு பாத்திரம். அப்புறம் 5 லோகம் 5 லோகம் அது ஒண்ணு மேடம். அப்புறம் குத்துவல் வந்து வெள்ளியில இருந்து பித்தல இருக்கு. அது பிரிச்சு ஃபங்க்ஷன் ஆனா அது திருவிழா நம்ம வச்சு கும்பிடுவோம். அது மாதிரி திருப்பர் வலிக்கு வைப்பாங்க பாருங்க. அந்த குட்டிங்க அது மாதிரி அது வீட்டுல வாங்கி வச்சிருந்தாங்க. அதுதான் ஃபேமஸ் மேடம்.
0: சரிம்மா, மகிழ்ச்சிமா. நன்றிமா. நன்றி.
4: வணக்கம்.
0: வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க?
4: எங்க ஊர்ல ஸ்ரீரங்கம். நான் விமலா ராமமூர்த்தி பேச

0: சாப்பாட்டுல வந்து சப்பாத்தி ஃபேமஸ்ங்களா அங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன சிறப்பு?
1: எங்க ஊர்ல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கொய்யா பழம் நாட்டு மூலமா இது, அதாவது நாட்டு கொய்யானு சொல்லுவாங்க. உள் பக்கமா பார்த்தா எல்லா கொய்யாவிலயும் வெள்ளையா இருக்கும். எங்க நாட்டு கொய்யால வந்து ரோஸ் கலர்லயே
0: இருக்கும். ஆமா, நாங்க கூட வாங்கி சாப்பிட்டுருக்கோம்.
1: அதுதான் இப்ப வரலாம் ஹைபிரிட் வச்சு கெடுதலுங்கிறாங்கம்மா.
0: அது வந்து இயற்கையா கிடைக்கக்கூடியது இல்லையா?
1: இயற்கையா எங்க படுகையில தான் வருது. ஆனா பேர் வந்து கும்போணம் இது சுவாமிமலை கொய்யான்னு பேர் வச்சுக்கிறாங்க. நம்ம பக்கத்துல படுகையில தான் உண்டாவது.
0: அது மாதிரி
1: அல்வாவை பத்தி மொட்டைக்கடை அல்வான்னு சொல்லுவாங்க, அது ஃபேமஸ் எங்க ஊர்ல.
0: மொட்டைக்கடை அல்வா? கும்பகோணம்ல குறிப்பா இந்த சுவாமி மலையில இந்த மொட்டைக்கடை அல்வா எல்லாம் நாங்க சாப்பிட்டிருக்கோம். இந்த கொய்யாப்பழம் வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா என்னோட சிறப்பையும் என்னோட ஊர் சிறப்பையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னோட ஊரும் கும்பகோணம்ங்கிறதால சார் சொன்னது ரொம்பவே சரியானது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த ஒரு பொருள், அது குறிப்பாக வந்து உங்கள் ஊரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான பொருள், அது இனிப்பாக இருக்கலாம், பாரம்பரிய உணவுகளாக இருக்கலாம், கைவினைப் பொருட்களாக இருக்கலாம், விதை அல்லது விவசாய பொருட்களாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரிய பொருளாக கூட இருக்கலாம். உங்களுடைய ஊர் சிறப்பையும் இதில் சொன்ன மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அதை பகிர்ந்த மாதிரியும் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க 0444-29-52-5353 மற்றும் ஒரு எண் 0444-28-38-98-71 இந்த இரண்டு எண்களுக்கும் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். அது மட்டும் கிடையாது, நேர்களே, என்றைக்கும் வந்து புதுமை படைக்கக்கூடிய நம்முடைய விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் மட்டுமே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும் என்பதை மீண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நேரம் 5:15 நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உங்களுக்காக.

மேட்டுக்குடி திரைப்படத்திற்காக கிருஷ்ணா சந்தர் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். பழனி பாரதி எழுதிய பாடல், சிற்பி இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல் வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நேரம் 5:21:25. உங்கள் ஊரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊருக்கு மட்டுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து நேர்களோடு கலந்துரையாடிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பதில், அதாவது நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பதில் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 0444295252 மற்றும் ஒரு எண் 0444283891. இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் வந்து தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு பேசலாம். கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. நம்முடைய நிகழ்ச்சியில் இணை மடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி கணேசனுங்க.
0: கணேசன் சார், சொல்லுங்க.
1: எங்க ஊர்ல சொல்ற அளவுக்கு ஒன்னும் தின்பண்டங்கள்லாம் ஒன்னும் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஆனா போர்வெலுக்கு பயன்படுத்துற கூழாங்கற்கள் வந்து எங்க ஊர்ல கிடைக்குதுங்க.
0: போர்வெலுக்கு பயன்படுத்தக்கூடிய கூழாங்கற்கள் அங்கதான் அதிகமா கிடைக்குது.
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: சரிங்க, மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி சார். வணக்கம்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லிகை ராஜா பேசுறேன்
0: மேடம். ராஜா சார், சொல்லுங்க, உங்க ஊர் பக்கம் என்ன வந்து ஃபேமஸ், என்ன உங்க ஊர்ல மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
2: ஏற்கலப்பம் முன்னாடில இருந்து பயன்படுத்துறாங்க மேடம் விவசாயத்துக்கு. ரெண்டாவது மயில் நிறைய இருக்கும் மேடம்.
0: மயில் வந்து இப்பயும் இருக்கா? அந்த காலத்துலதான் வந்து மயிலாடுதுறை நிறைய மயில் இருந்ததால அந்த பேர் இருந்தது. இப்பயும் இருக்கா?
2: இருக்கு மேடம், இருக்கு நிறைய. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு மேடம், இப்போ பரவிடுச்சு.

0: பரவிருச்சு. மகிழ்ச்சி சார், நன்றி.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? மகிழ்ச்சி, சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன சிறப்பு சொல்லுங்க?
2: கோவில்
0: இல்ல, இது மட்டும்தான் எங்க ஊர்ல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? வெத்தலையை உற்பத்தி பண்றதுல வந்து தமிழ்நாட்டிலேயே கும்பகோணம் தானே முக்கியமானது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சிமா. சிறப்பு சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. மூணு தடவை பேசிட்டீங்களா, தொடர்ந்து வாங்க சரிங்களா? ஆனா கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு வாங்க, புதிய நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. மகிழ்ச்சிமா, நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
3: தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருது வட்டம் கிளிமங்கலம் முத்துச்செல்வி.
0: முத்துச்செல்வி அம்மா சொல்லுங்க, உங்க ஊர்ல இதுதாங்க கிடைக்கும்? வணக்கம். வணக்கம்.
3: ஊர்ல வந்து எங்க சரௌண்டிங்ல வந்து கரும்பு ஃபேமஸ் மேடம். கரும்பு ஆளை வச்சு இங்க அடிச்சு உருண்டை புடிச்சு கொடுப்பாங்க.
0: கரும்பு என்ன பண்ணுவாங்க? கரும்பு என்ன
3: பண்ணுவாங்க? கரும்பு வச்சு அத ஆடி அந்த சார வெள்ளம் எடுத்து காய்ச்சி வெள்ளம் எடுத்து அது உருண்டை புடிச்சு கொடுப்பாங்க. அது வந்து எங்க ஊர் சரௌண்டிங்ல ரொம்ப ஃபேமஸ் மேடம்.
0: ரொம்ப ஃபேமஸ். மகிழ்ச்சிமா, நன்றி, நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றிமா.
3: தேங்க்யூ மேடம். புதுநேயர் மேடம்.
0: ஓ மகிழ்ச்சிமா, நல்ல அதாவது தொடர்ந்து கேளுங்க, நிகழ்ச்சிக்கு அடிக்கடி வாங்க சரிங்களா?
3: நான் அடிக்கடி ட்ரை பண்றேன் மேடம். அந்த 4 மணி நிகழ்ச்சி அது கிடைக்க மாட்டேங்குது.
0: கிடைக்க மாட்டேங்குது.
3: எதச்சும் போட்டா கிடைச்சி ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: சரிங்கமா, மகிழ்ச்சி. அதுவும் நீங்க இன்னைக்கு முதல் நேரா வந்து நிகழ்ச்சியில பேசினது ரொம்பவே சிறப்புமா.
3: தேங்க்யூ மேடம்.
0: நன்றிமா, நன்றி, நன்றி. நேர்கள்லாம் வந்து அவங்க ஊரில் வந்து என்னென்னலாம் கிடைக்கும், குறிப்பாக வந்து இதுதான் எங்கள் ஊரில், இது மட்டும்தான் எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய அரிதான பொருள் அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த மாதிரியான பொருட்களாக கூட இருக்கலாம், இது எங்கள் ஊருக்கே சிறப்பு அப்படிங்கிற மாதிரி எந்த பொருளாவது இருந்தால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களோட பேசி மகிழலாம். நேர்களே, நேரம் 5:26. நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ராசா மகன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: நேரம் 5:21:20. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. காற்றலையின் நேரலையில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, எந்த ஊரினுடைய சிறப்பை பத்தி பேச போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
1: நாகப்பட்டினம்.
0: கலையரசன் சார், சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன பொருள் ரொம்ப ரேரா கிடைக்கும்? முதல் முறையா பேசுறீங்களா? தொடர்ந்து கேக்குறீங்க, ஆனா நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப நாளா கேட்டு இருக்கீங்களா, இப்ப புதுசா கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களா?
1: புதுசாதான், இப்ப ஒரு மாசமா எங்க ஏரியால இப்ப நல்லா.
0: ஓ, மகிழ்ச்சி, தொடர்ந்து கேளுங்க, நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் நம்ம பண்பலையில வரும். சரிங்களா?
1: ரொம்ப
0: பிடிச்சிருக்கீங்களா? மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி, தொடர்ந்து கேளுங்க. சரிங்களா? நன்றி,
1: நன்றி.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருப்புரம் பிஎம் கிராம். வரலாற்று சிறப்புமிக்க உள்ள ஊர் மேடம்.
0: ஆமா, ஒரு போரே நடந்த ஊர்.
2: எழுச்சிக்கு முதல் காரணம் 450 ஆண்டு கால சோழர்களுடைய எழுச்சிக்கு.
0: ஆமா, திருப்புறம்பயத்துல ஒரு பெரிய போர் நடந்தது, வரலாற்று சிறப்பு மிக்க போர். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.
2: அதுல இருந்து 400 ஆண்டு காலம் சோழர்கள்
0: தென்னங்கீற்று.

0: தென்னங்கீற்று அதிகமா உங்க ஊர்ல
1: கிடைக்கும்? இங்க நிறைய பணியாளர்கள் வேலை செய்யறாங்க. இங்க தென்னங்கிட்டு அதிகமான கும்போணம் பகுதியில கட்டடம் கட்டுறதுக்கு இங்க இருந்தா செங்கல் போது, அதிகமான செங்கல் காலவர்
0: செங்கல் சூளைகள்லாம் அங்க இருக்கு இல்லையா?
1: நிறைய
0: அந்த அந்த செம்மண், பசுமையான செம்மண் எல்லாம் அங்க கிடைக்கும் இல்லையா?
1: நிறைய நிறைய இருக்கு மேடம். இங்க இருந்து செங்கல் உற்பத்தி பண்ணி நிறைய கும்போணத்துல நிறைய கட்டடம் கட்டுறதுக்கு இங்க இருந்து செங்கல் போகுது மேடம்.
0: ஆமா, அதான் நிறைய வந்து அது வெளியில தெரியாது இல்லையா?
1: குடிநீர் திட்டம் தண்ணி இங்க கொள்ளிடகர்ல இருந்து இங்க இருந்து வேதாரண்யம் வரைக்கும் தண்ணி போகுது மேடம். கூட்டு குடிநீர் தண்ணி நீர் உற்பத்தி இங்க இருந்து அதிகமான அளவு உற்பத்தி ஆகி கூட்டுக்குடி காமராஜர் காலத்துல இருந்து வேதாரண்யத்துக்கு தண்ணி அதிகமா போகுது மேடம்.
0: மகிழ்ச்சி சார், நிறைய தகவல்கள் சொன்னீங்க, மகிழ்ச்சி, நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
2: பழனி வட்டம் கொளுமங்கோட்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார் சொல்லுங்க. பழனி அப்படின்னு நான் கேட்கவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும்.
2: நான் சொல்ல உலக புகழ்பெற்ற பஞ்சாமிரதம் வந்து எங்க ஊர்ல தான் கிடைக்கும்.
0: அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட முக்கியமானதா சொல்லுவாங்க இல்லையா உங்க ஊர்ல?
2: எங்க ஊர் பழனிக்கு வர்ற வழியில பாயக்கூடியில கொய்யா பழம்.
0: அது இல்லாம இன்னொன்னு பழனின்னு சொன்ன பிறகு இன்னொரு பொருள் வந்து முக்கியமானது இல்லையா? திருநீர் அப்படிங்கறதும் ரொம்பவே அங்க பழனியில ரொம்ப ஃபேமஸ் இல்லையா?
2: ஆமா, விபூதியும் பஞ்சாமிரதம் பழனினாலே உலக புகழ் பெற்ற சிறப்பு வாய்ந்தது.
0: மகிழ்ச்சி சார். ஆமா, உங்க ஊர்ல கிடைக்கிற மாதிரி பொருள் அந்த பொருள் வந்து வேற எங்க கிடைச்சாலும் அந்த அளவுக்கு புகழா இருக்காது இல்லையா?
2: ஆமாங்க மேடம். அது தவிர வந்து இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க வீடுகள்ல நடக்கிற சின்ன சின்ன விசேஷங்கள் நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி சின்ன சின்ன விசேஷங்கள்ல வந்து விருந்துல வந்து நாங்க பஞ்சாமிரத வந்து கண்டிப்பா வந்து அதுல வைப்போம்.
0: வந்து
2: தயார் பண்ணி அந்த விருந்துல வந்து இலையில கண்டிப்பா அது ஒரு
0: வீட்லயே செஞ்சு வைப்பீங்க.
2: ஆமா, ஃபார்மாலிட்டி மாதிரி அதை நினைச்சு நாங்க அதை செய்வோம்.
0: சரிங்க சார், மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பு, நன்றி சார்.
2: நன்றி மேடம்.
0: நன்றி
2: நன்றி.
0: ரொம்ப அழகாக நேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் என்ன ஸ்பெஷல், எங்கள் ஊருக்கே உரிய அடையாளம் இது தான், இந்த பொருள் வேற எங்கேயும் கிடைக்காது பிராண்ட் அப்படின்ட்டு அவங்க பிராண்டிங் பற்றிலாம் அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேலம் அந்த ஊரில் கூட என்ன ஃபேமஸ், நான் அடுத்து பாட்டு போட போகிறேன், அந்த பாட்டு என்ன மாதிரியான பாட்டுங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த ஹிண்ட் கொடுக்குறேன். சேலத்தில் வந்து வளையல், அதாவது வளையல் பொதுவாக வந்து வட மாநிலங்களில் அதிகமாக உற்பத்தி பண்ணாலும் சேலம் குறிப்பாக சேலத்தில் வந்து வளையல்கள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இடமாகவும் சொல்கிறாங்க. சேலம் இன்னும் சில பொருட்களுக்கெல்லாம் ஃபேமஸ் இருந்தாலும் இதையும் வந்து அதோடு சேர்த்துக்கலாம். தொடரும் பாடல் கேட்போம். பாண்டி நாட்டு தங்கம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வருது, மலேசியா வாசுதேவன் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கங்கையமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
3: இளம்

நேர்களே, இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளி விளக்கு No. 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.

0: மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிதான பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மற்ற ஊரை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமான பொருளாக இருக்கலாம். அந்த மாதிரியான பொருள் என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். புதிய நேயர்களுக்கான வாய்ப்பு தொலைபேசி எண்ணை மீண்டும் சொல்கிறேன். 044-295-2058-53 மற்றும் ஒரு எண் 044-283-8-987-1. இந்த இரண்டு எண்களுக்கும் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
1: பாதுகாக்குது.
0: உங்க ஊர்ல அதிகமான மலைகள் இருக்கு இல்லையா?
1: மலைகள் இருக்கு. விவசாயம் வந்து ஃபுல்லா விவசாயம்
0: பண்ணுவாங்க. வேற என்ன குறிப்பா ஏதாவது பொருள் உற்பத்தி பண்றாங்களா மலையில?
1: குறிப்பா உற்பத்தி பண்றதுன்னு ஒண்ணு இல்லைங்க, விவசாயத்துல கரும்பு, நெல்லு, மக்காச்சோளம் இந்த பயிர் நிறைய பயிர் பண்ணுவாங்க.
0: சரிங்க, மகிழ்ச்சி. அதாவது எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் கிடைக்குது அதிகமா.
1: எங்க ஊர்ல இருந்து காட்டாறு ஒண்ணு இருக்கு, ஃபால்ஸ் ஒண்ணு இருக்கு, அங்க தண்ணி போச்சுனாதான் அரும்பாவூர் பகுதியில ரெண்டு ஏரி ரொம்ப அங்க ஏரி பசனம்.
0: அப்ப அந்த ஏரிக்கே தண்ணியை கொடுக்கறது நீங்க தான், அதான் சிறப்பு எங்க ஊர் இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: சரிங்க.
1: தண்ணி போறதான் இங்க எங்கேயும் மறிக்க மாட்டோம், அங்க போய் தான் நிக்க முடியும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி.
1: வெல்கம்,
0: நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், பேசுங்க.
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன சிறப்பு? நான் கேட்க கூடாது, ஏன்னா தெரியும் குத்தாலம்னாலே அருவிதான். அதை தாண்டி வேற என்ன சிறப்பு?
2: அருவி இல்ல மேடம், அருவி வந்து அது தென்காசி.
0: ஓ, நீங்க இருக்கிறது
2: மயிலாடுதுறை குத்தாலம். இது
0: ஓ மயிலாடுதுறை குத்தாலங்களா? சொல்லுங்க, அந்த குத்தாலத்துல என்ன சிறப்பு?
2: நீங்க அருவி சொல்றது தென்காசி.
0: ஆமா ஆமா ஆமா, தென்காசி மாத்தி சொல்லிட்டேன்.
2: கும்பகோணம், பூம்புகார், சீர்காழி, சிதம்பரம் பக்கம் உள்ளது. இங்க எங்க குத்தால மயிலாடுதுறை குத்தாலத்துல வந்து டெல்டா மாவட்டம்.
0: சரி, அதுல என்ன சிறப்பு?
2: எங்களுக்கு வந்து நெல் பயிர் தான்.
0: நெல் பயிர் தான் சிறப்பு. சரிங்க சார்.
2: துண்டுகள் தான் போட்டு.
0: ஆமா, பழனினா பஞ்சாமிரதம் அந்த மாதிரி,
2: பலாப்பழம் அது மாதிரி. எங்க ஊர்ல வந்து நெல் விதைகள்,
0: நெல் தான். சரிங்க சார், சரிங்க சார், மகிழ்ச்சி. நன்றி
2: நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம், பேசுங்க. கேக்குது, பேசுங்க. வணக்கம் வணக்கம், விவித் பாரதி.
3: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கத்தரி குளத்துல இருந்து பாக்யராஜ் மேடம்.
0: பாக்யராஜ் சார், சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல்?
3: எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டா மாம்பழம் தான் மேடம்.
0: மாம்பழம் தான் ஸ்பெஷலா?
3: எங்க ஊர்ல விவசாய பூமி இல்ல, எதை போட்டா மாம்பழம், வேர்க்கடலை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், தென்னங்காய், அனைத்து விதமான எல்லாத்துக்கும் ஃபேமஸ் எங்க ஊர். எங்க வேதாரண்யம் தான்.
0: வேதாரண்யம் தான் ஃபேமஸ்.
3: ஆமா,
0: சரிங்க சார். மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
3: உப்பு,
0: ஆமா ஆமா, சொல்ல மறந்துட்டீங்க, சொல்லுவீங்கன்னு நினைச்சே சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி சார்.
3: ஆமா மேடம்,
0: சிறப்பு. நன்றி
3: நன்றி.
0: ரொம்ப அழகா நேர்கள்லாம் அவங்க ஊர்ல என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குத்தாலம், ரெண்டு குத்தாலம், குத்தாலம் ரெண்டு குத்தாலம் கிடையாது, நிறையவே குத்தாலம்ன்ற ஊர்லாம் இருக்கு. அதுலேயும் ரொம்ப ஃபேமஸானது அவர் சொன்ன மாதிரி இந்த சிவகங்கையா, அங்கே இருக்கக்கூடிய குத்தாலம் இல்லாமல் இங்கே மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு குத்தாலம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஊர்களில் குத்தாலம் அப்படிங்கிற பகுதி ஃபேமஸாகவே இருக்கு. விவசாயம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா ஊர்கள்லையுமே வந்து முக்கியமான ஒரு தொழில். அதில் உற்பத்தி செய்யக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுதானியங்கள், நெல் வகைகள், இதெல்லாம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய சிறப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே இருக்குது. அது ரொம்பவே முக்கியமான சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு தொலைபேசி வழி வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நாட்டாமை திரைப்படத்திலேருந்து

0: வந்து நேயர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய நேயர்கள் யார் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, அவங்க ஊரில் என்ன சிறப்புன்னு சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உருத்தாச்சலத்துலேருந்து காந்தி நகர்லேருந்து ரங்கநாதன், தன்மவள்ளி ரங்கநாதன் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க மேடம், உங்களோட ஊரில் என்ன சிறப்பு?
1: எங்கூர்ல வந்து மேடம் பீங்கான் தொழிற்சாலை இருக்குங்க மேடம். அங்க வந்து பீங்கான் பொம்மைகள், சீஸ் கேரியர், லெட்டின் ஃபேஷன் இதெல்லாம் உற்பத்தி செய்யறாங்க மேடம்.
0: அப்ப பீங்கான் பொருட்கள் எல்லாமே வந்து அதிகமா உங்க ஊர்ல இருந்து உற்பத்தி ஆகுது?
1: பொம்மைங்க, ஜாடிங்க, அகல் விளக்கு எல்லாமே பண்றாங்க மேடம்.
0: ஓ சரிங்கம்மா, சரி, மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தொடர்ந்து கேக்குறீங்களா விவத் பாரதி?
1: கூட பண்றாங்க மேடம்.
0: விவத் பாரதி தான் தொடர்ந்து கேக்குறீங்களா?
2: சண்முகதுரை
0: சார், சொல்லுங்க உங்க ஊர்ல என்ன சிறப்பு?
2: எங்க ஊர்ல வந்து சிறப்பு வந்து நம்ம மண்பானைகள் செய்வாங்க மேடம்.
0: மண்பானைகள் செய்வாங்களா? குறிப்பா என்ன ஊர் நீங்க?
2: குளம்பட்டி வர பெரிய மண்பானை, தண்ணி ஊத்தி இருக்கிற பானை.
0: என்ன ஊர் நீங்க, என்ன ஊர் சொன்னீங்க சார், என்ன ஊர் சொன்னீங்க?
2: பட்டாளங்குளம், கோயில்பட்டி அருகில இருக்குது,
0: கோயில்பட்டி பக்கத்துல. அப்ப மண்பாண்டங்கள்லாம் அதிகமா செய்வாங்க உங்க ஊர்ல?
2: மண்பானைகள் வந்து செய்து அவங்க மண் எடுத்து அந்த இதுல வச்சு சித்தி, வீட்டுல வச்சு சித்தி அவங்க தட்டி ரெண்டாவது சுள்ளையில வந்து கொளுத்தி உருவாக்கிடுவாங்க மேடம்.
0: சரி சரிங்க சார், மகிழ்ச்சி.
2: அதே மாதிரி எங்க ஊர்ல வந்து பணம் மறுக்கிறது பஞ்சமே கிடையாது,
0: ஊரு.
2: ஆமா, அவதானிகள் தான் அதிகமா பயிரிட ஊரு. ரொம்ப கம்புக்கு வந்து பேர் போன ஊரு,
0: கம்புக்கு பேர் போன ஊரு.
2: ஆமா ஆமா, கட்டாளங்கனால கம்பந்தி வரும்பாங்க, அந்த அளவுக்கு பேமஸான ஊரு.
0: மகிழ்ச்சி.
2: எல்லா பொருளுமே விளக்கி மூலிகை வந்து அவரி இலை இதெல்லாம் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தி தூக்கி முடிக்கலாம், ஏற்றுமதி ஆகும் மேடம்.
0: எது எது? அவரியா,
2: அவரி, இது இது என்னமோ புள்ள, தப்படா புள்ளன்னு ஒரு புள்ளரு வகை இருக்குது மேடம். அது வந்து மருந்துக்காக யூஸ் பண்றேன்னு சொல்லி எங்க ஊர்ல இருந்து அதெல்லாம் வந்து காடுகள்ல வந்து காய வச்சு நாங்க போடுவோம் மேடம்.
0: நிறைய சிறப்பு இருக்கு உங்க ஊருக்கு, நிறைய சிறப்புகள்.
2: அதே மாதிரி நம்ம பனை ஓலையில வந்து இது நம்ம சீட்டு கிடைக்காம செய்திகள் எல்லாம் கொடுப்பாங்க
0: கொட்டாம்பட்டின்னு.
2: அதுல வந்து எத்தனை வச்சிருந்தாலும் அந்த பொருள் வந்து கெட்டு போகாது.
0: ஓ, நிறைய நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு. மகிழ்ச்சி சார், நிறைய தகவல் சொன்னீங்க. மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
2: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. நிறைய நேயர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முயற்சி பண்ணி லைன் கிடைக்காதவங்க வருத்தப்படாதீங்க, அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா, ஒரு அழகான பாடல் வருது, சேரன் பாண்டியன் திரைப்படத்திலேருந்து அந்த பாடல் கேட்கலாம். சொன்னலதா பாடிய பாடல், சௌந்தர்யன் எழுதி இசை அமைத்தது. தொடரக்கூடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. மீண்டும் 8 மணிக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்ததாக 6 மணி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக மீண்டும் ஆர்ஜே மோகன சுந்தரி நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். நன்றி நேயர்களே.

நேரம் 5:53 பூந்தென்றல் நிகழ்ச்சியில் ரொம்பவே அருமையான பாடல்களோடு நம்ம நேயர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய அரிதான பொருள், உங்கள் ஊரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிதான பொருள் எது அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. திருமாலின் திருவுலா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆரணி CMRன் ஒளிவிளக்கு தரமான கலப்படமற்ற அரிசி No.1 திடம் அரிசி.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி CMRன் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
3: ஆகாஷ்வாணி
4: நேயர்கள் கேட்கவிருப்பது திருமாலின் திருவிழா.

0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: இன்று நாம் தரிசிக்க இருப்பது சீர்காழி திருநாங்கூர் அருள்மிகு அண்ணன் பெருமாள் கோவில். பூவார் திருமாமகள் புல்கிய மார்பா, நாவார் புகழ்வேதியர் மன்னிய நாங்கூர் தேவா, திருவெள்ளக்குளத்து உறைவாணி ஆவா, அடியான் இவன் என்று அருளாயே என்று பாசுரம் பெற்ற இத்திருத்தலத்தை பற்றி இக்கோயிலின் பட்டாச்சாரியார் கூறிய போது,
2: ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. என்னுடைய பேர் கல்யாண ராமதீட்சதர். சீர்காழி மாவட்டம் திருநாங்கூர் திவ்யதேசத்துல மொத்தம் 11 திவ்யதேச பெருமாள்கள் இருக்கார். சீர்காழி தடாலன் கோவிலோட சேர்த்து மொத்தம் 12 திவ்யதேச பெருமாள்கள் காட்சி அளிக்கிறார் பக்தர்களுக்கு. அதுல மிகவும் விசேஷமான கஷேத்திரம் அண்ணன் பெருமாள் அண்ணன் கோவில்னு சொல்லப்படக்கூடிய ஸ்தாவானது காரைக்கால் சீர்காழி ரோட்ல கீழச்சாலை தாண்டி அண்ணன் கோவில் ஆர்ச் அப்படிங்கிற இடத்துக்கு உள்ள நடந்து வந்தேன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. பக்தர்கள் பஸ்ல வரவா வந்துடலாம், ட்ரெயின்ல வரவா சீர்காழியில வந்து கஷேத்திரத்தை வந்து சேவிக்கலாம். பெருமாளுடைய திருநாமம் இங்கே அண்ணன் பெருமாள் அண்ணன் கோவில். விமானம் ஸ்வேத விமானம். ஸ்வேத மகாராஜாவுக்கு அகால மிருத்தி தோஷம் இருந்தது. மிருத்தி தோஷம்னு யமபயம் இருந்தது. இந்த ஸ்வேத மகாராஜாவுடைய அப்பாவான துந்துகுமாரன்கிறவர் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்ப நாரத மகரிஷி வந்து துந்துகுமாரனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த க்ஷேத்திரத்துல போய் பெருமாளை பிரார்த்தனை பண்ண சொல்லுவோம், தவம் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி துந்துகுமாரனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். துந்துகுமாரன் அதே மாதிரி அவருடைய புத்திரனான ஸ்வேத மகாராஜாவை இந்த க்ஷேத்திரத்துல வந்து பெருமாளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பெருமாள் கார்த்திகை மாசம் பௌ

துவாதேசி தினத்தன்னைக்கு இந்த ஸ்வேத மகாராஜாவுக்கு பிரத்யட்சமாயி அவருடைய மிருத்யு தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறார். இளவயதிலேயே மரணம் ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் இருந்தது, அந்த மிருத்யு தோஷத்தை பெருமாள் அவருக்கு நிவர்த்தி பண்ணித்தர அதனால இந்த க்ஷேத்திரத்துல சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், ஆயுஷோமம் போன்றது ரொம்ப பண்றது ரொம்ப விசேஷம். திருப்பதி பெருமாளுடைய பிரார்த்தனைகள் என்னென்ன இருக்கோ எல்லா பிரார்த்தனைகளையும் இந்த பெருமாள் எடுத்துக்கிறார். திருப்பதி போக முடியாததான் இந்த பெருமாளை வந்து சேவிச்சுக்கலாம். திருப்பதியில எப்படி முடியிறக்கிற காணிக்கை இருக்கோ, துலாபாரம், மாவழக்கு மாவு போடுறது, இன்ன பிற விசேஷங்கள் இருக்கோ எல்லா பிரார்த்தனைகளையும்

0: முருகையப்பன் கோயிலையும் பெருமாள் வந்து திருப்பதி பெருமாளுக்கு அண்ணா அப்படின்னு சொல்லுவா. எதனால இந்த கோவில் அண்ணன் கோவில் அப்படின்னு பேர் வந்ததுன்னு, திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல கண்ணார் கடல்போ திருமேனிகரியாய் மன்னார்னை வேண்டிக் கொள்வார் மன்னிய நாங்கூர் தின்னார் மதில் சூழ் திருவெல்ல குளத்துள் அண்ணா அடியே நிறரை கலையாயே. சுவாமிய வந்து அண்ணா என்னுடைய கட்டங்கள் எல்லாம் தீர்த்தவை அப்படின்னு அண்ணான்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதனால இந்த க்ஷேத்திரம் அண்ணன் கோவில் அண்ணன் பெருமாள்னு பேரு. உற்சவ திருநாமம் ஸ்ரீனிவாச பெருமாள். திருப்பதியில புரட்டாசி மாதம் எப்படி 10 நாள் பிரம்மோஸ்தவமோ அதே 10 நாள் இந்தியம் பிரம்மோஸ்தவம் எல்லா விசேஷங்களும் அதே மாதிரியே நடக்கும். தாயார் திருநாமம் அலர்மேலு மன்ற தாயார். புரட்டாசி விசேஷம் தை மாசம் வெள்ளிக்கிழமையில 10 நாள் விசேஷம். அதே மாதிரி எல்லா விசேஷங்களும் நடக்கிறது. திட்ட காரியங்களா பூர்த்தி பண்ணித்தர ரொம்ப வரப்பிரசாதையான பெருமாள். திட்டக்காரியங்கள் இருக்கிறவா பெருமாள்கிட்ட திருப்பதி பெருமாளுக்கு போக முடியாதவா என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ எல்லா பிரார்த்தனையும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா குமுதவள்ளி நாச்சியாருடைய அவதாரஸ்தலம். குமுதவள்ளி நாச்சியார்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமங்கை ஆழ்வாரோட தர்மபத்னி. திருமங்கை ஆழ்வார் முதல்ல கல்வனா இருந்தார், முதல்ல திருடின் இருந்தார். அப்புறம் வந்து இந்த குமுதவள்ளி நாச்சியாரை வந்து பாக்குறார். குமுதவள்ளி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற. குமுதவள்ளி நாச்சியார் ஒரு நாளைக்கு 1000 பிராமணனுக்கு சாப்பாடு கொடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். இதுக்காக திருடுற பெருமாள் புராணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமங்கை ஆழ்வார ஆழ்வாரா மாத்தின பெருமை குமுதவள்ளி நாச்சியாருக்கு தான் ஸ்தாரம். அந்த குமுதவள்ளி நாச்சியாருடைய அவதாரஸ்தலம் இது. திருமங்கை ஆழ்வார் என்னன்னா 86 திவதேசம் கிடையாது, 86 திவதேசத்துக்கு நேராக போய் பெருமாளை பாடி பிரார்த்தனை பண்ணின பெருமாள் திருமங்கை ஆழ்வார். அப்பேற்பட்ட திருமங்கை ஆழ்வார் உருவாதற்கு காரணமா இந்த க்ஷேத்திரமே அண்ணன்கோவில் தான், குமுதவள்ளி நாச்சியார் தான். அதனால எல்லாரும் வாங்கோ அண்ணன் பெருமாளை சேவிங்கோ. அலர்மேலு மங்க தாயார் அண்ணன் பெருமாளோடய சேவிச்சுட்டு குமுதவள்ளி நாச்சியாருடைய அவதார சலத்தான அதையும் சேவிச்சுட்டு கிட்ட காரியங்களா பூர்த்தி ஆகணும். இந்த க்ஷேத்திரத்துல பாஞ்சராத்திர முகைப்படி நித்தியபடி பூஜைகள் நடைபெற்றுருக்கு. 4 கால பூஜைகள், காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அப்புறம் அர்ஜாம பூஜைகள் நடைபெற்றுருக்கு. மிக விசேஷமாக பலிபீடம், கொடிமரம் எல்லாமே இருக்கு. பிரார்த்தனை கல்யாண உஸ்தமும் உண்டு. இப்போ ஒருத்தர் கல்யாணத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறார், அவள் புத்திரனுக்கோ புத்திக்கோ கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்படின்னா அப்பா இட்டப்பட்டா பெருமாள் தாயார் சேர்த்து கல்யாண உஸ்தம் வந்து தனியாக வேணும் பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நித்தியபடி பூஜைகளும் விசேஷமாக நடந்துட்டு இருக்கு. பக்தர்கள் நிறையா பேர் வந்து பெருமாளுடைய திருவருளை பெற்று இருக்காங்க. லோகக்ஷேமானம் சுகினோபவந்து, லோகக்ஷேமஸ்வினோபவந்துன்னு உலகத்துல இருக்கிற எல்லாரும் சௌகரியமா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.
1: இப்பெருமாளை தரிசிக்க வந்த சில பக்தர்களை நாம் சந்தித்தோம்.
2: ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வேடார் திருவேங்கடம் மேல் விளக்கே நாடார் புகழவேதியர் மன்னியனாமோ சேடார் பொழில் சூழ் திருவள்ள குளத்தாய் பாடா வருவேன் வினதாயின பாற்று. அண்ணன் பெருமாள் சகல வரப்பிரசாதி, எங்களுடைய குல தெய்வம். இந்த திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு அவருடைய பிரார்த்தனைகள்லாம் அண்ணன் பெருமாள் நிறைவேற்றலாம். சசியத்த பூர்த்தி, சதாபிஷேகம், இதெல்லாம் எப்படி திருக்கடையூர்ல பண்றாங்களோ அது மாதிரி வைஷ்ணவ ஸ்தலமான அண்ணன் பெருமாள்ல நல்லா பண்ணலாம். இப்ப இஷ்ட தெய்வம் நல்ல அடிக்கடி நாங்க வந்து இந்த பெருமாள்கிட்ட ஆசீர்வாதம் வேண்டிப்போம். ராகவன் பேருங்க, சீர்காழி பூர்வீகம். நாங்க படிச்சதெல்லாம் இங்கதான், இப்ப மெட்ராஸ்ல இருக்கோம். அண்ணன் பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கேன்.
3: அண்ணன் கோயில் பெருமாள் என்கிற குலதெய்வம், ஆபி சூப்பரண்டன் கவர்மெண்ட் ஜெனரல் கடைசியாக ஸ்டாண்ட் எடுத்து இந்த அண்ணன் பெருமாள் கோசம் கைங்கரிச்சு கோசம் வாழ்நாட்கள் இங்க கைங்கறி முடிச்சு வந்திருக்கேன்.
4: ஸ்ரீமதே ராமானுஜாயினா. திருநாவூர்ல எங்க அப்பா இருக்கா, அதனால மாசத்துல ஒரு 10 நாள் வந்து இங்க இருந்து திருநாவூர் திவதேசனம் கைங்கறி பண்ணுவோம். ஆனா அண்ணன் பெருமாள் ஒரு நாள் கூட சேவிக்காம இருந்தோம். அண்ணன் பெருமாள் எங்க குலதெய்வம், அவர்கிட்ட வந்து பெருமாள் சேஷ்டு வந்துட்டா எங்களோட எல்லா ஃபுல் நம்பிக்கை அவர் தான். எங்களோட எல்லாம் குறையும் என்னமோ எல்லாமே சரியாகுன்ற பயங்கர நம்பிக்கை. வந்து சேவிச்சே ஆகணும்னு வருவாங்க. அவருக்கு திருமஞ்சனம் சேவிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாண உற்சவம் அவருக்கு தாயாகவும் பண்றது ரொம்ப பிடிக்கும். பிரம்ம உற்சவத்துல ரத்னாங்கிரி சாத்திண்டு ரொம்ப அழகா வருவார். இவரோட சேவை ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா பார்க்கலாம். அது மாதிரி தேரும் ரொம்ப அழகா நாங்க அனுபவிப்போம். எல்லாரும் சேர்ந்து இழுத்து சந்தோஷமா இருக்கும். இந்த உற்சவத்துல எல்லா நாளுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணன் பெருமாள் சேவிக்கிறது. அடியேன் வித்யாலட்சுமி.

0: பிரிவே செக்டர்ல இருந்து சங்கர்ன. இங்க திருநாங்கூர்ல 11 டிவி கேட்டல இது ஒண்ணு. தை மாசம் வருட சேவம் போது ஆழ்வார் மரணா வந்து இங்க மங்களாசாசனம் பண்ணுவார். மத்த எல்லா பெருமா கோயிலுக்கும் ஒரு நாளே நடக்கும். 38th டிவி கேட்டல.
1: கடலூர் மாவட்டம் வெள்ளம்படியில வந்திருக்கோம். என் பேர் வினோத்குமார். இந்த அண்ணன் பெருமாளுக்கு வருஷம் வருஷம் வருவோம். நேரம் கிடைக்காத நேரத்தில் கண்டிப்பா இஞ்சி வந்து போட்டு போடுவோம். ஏன்னா திருப்பதியில வெட்டிட்டா இஞ்சி போட்டுக்கலாம். நான் இஞ்சி வேணா இஞ்சி தான் போகணும்.
2: என் பெயர் ராகவன். நாங்கள் 3 தலைமுறையா இந்த ஊர்ல இருக்கோம். எங்க தாத்தா, எங்க அப்பா அம்மா, என் வில்லேஜ் கரணம். கண்ணால் கடல் போல் திருமேலி ஹரியாய் நல்லாறுமுடை வண்டி உருளாறு தில்லான் மருத்துவ திருவள்ள பிளப்பு அண்ணா அடியேன் இடலை கிளையாயின்னு இந்த அண்ணாங்கிற வேடு திருவையாழ்வார் வந்து பெருமாளை பத்தி ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வராக அவதாரம் எல்லா அவதாரத்தையும் சொல்லியிருக்கார். கண்ணார் கடல் சூழ் இலங்கை கிளை வந்தன்னை சின்னாகம் பிளத்த தரதில் வைத்தால் விண்ணோத்தோடும் வேங்கட மாமலைமைய அண்ணா அடியேன் இடலை கிளையாயின்னு அங்கமங்கலாதாரம். இங்கே இந்த ரெண்டு வேர்டு அண்ணா வார்த்தை திருமையாழ்வார் யூஸ் பண்ணது திருமலையிலேருந்து இங்கே தான். அதனால திருமலையில பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே செய்யலாம். இந்த பெருமாளுக்கு இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே செய்ய முடியாது. விழா திருவேங்கடம் மேய விளக்கே நாடார் புகழ்வேலியர் மண்ணியலாங்கூர் சேடார் பொழுது திருவள்ள குளத்து நானாய் அடியாறு கரு முடியாது திருவேங்கடமாகவே பாடியிருக்காரு இந்த திருமையாழ்வார். அதனால இந்த ஊரில் வந்து சேவிச்ச வாழ்கள் எல்லா வித தோஷங்களும் வழங்கி சில சௌபாகியங்களும் ஏற்படும்.
3: என்னுடைய பெயர் சீனிவாசன். நான் பிளாக் எஜுகேஷன் ஆபீசரா வட்டார கல்வி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் அண்ணன் பெருமாள் கோயில். இந்த அண்ணன் பெருமாள் கோயிலை பத்தி சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பெருமாள் தான் இந்த அண்ணன் பெருமாள். அண்ணன் பெருமாளுடைய பெருமைகளை சொல்லணும் அப்படின்னா 10 பாசுரங்கள்ல திருமங்கையாழ்வார் இங்க வந்து அருளி செய்திருக்கிறார். பிரார்த்தனை சலம் அது. எல்லா இடரும் கெடுமாறு அருளாயே, என் வல்வினை தீர்த்தருளாயே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை சலம். இந்த ஊருக்கு 3 முக்கியமான விசேஷம். ஒன்னு, சுவேத மகாராஜனுக்கு அகால மிருத்தி தோஷம் நிவர்த்தி ஆனதுனால இந்த பெருமாளை சேவிக்கிறவர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேல வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெருமாள் அருளி கொண்டிருக்கிறார். அடுத்தது திருமங்கையாழ்வாருடைய மனைவி குமுதவள்ளி நாச்சியார் அவதார ஸ்தலம். குமுதவள்ளி நாச்சியார் இந்த திருக்குளத்துல திருவள்ளக்குளம் என்று சொல்லக்கூடிய அண்ணன் பெருமாள் கோயிலில் அவதாரம் பண்ணவங்க. அவங்க திருமங்கையாழ்வார் எப்படி குமுதவள்ளி நாச்சியாரை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு 1008 பேருக்கு சாப்பாடு போடணும், அப்பதான் அந்த குமுதவள்ளியை திருமணம் பண்ணிக்கலாம்னு அந்த குமுதவள்ளியை வளர்த்தவர் சொன்னாரோ அந்த மாதிரி சாப்பாடு போடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ புரட்டாசி மாசம் 10 உற்சவம் நடக்கிறது. 108 38th தேதியாசம் திருநாங்கூர் கருட சேவைக்கு இங்கிருந்து பெருமாள் நேரடியா திருநாங்கூருக்கு கருடன் மேல ஏறி அந்த 3 பங்கன் ரொம்ப அற்புதமா நடக்கும். சாதாரண வாயால வார்த்தையால சொல்ல முடியாது. அண்ணன் பெருமாள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல தாயார் அலமேல் மங்கை தாயார், பத்மாவதி தாயார் இப்படி திருப்பதியில இருக்கோ அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் குறையில்லாத வாழ்க்கை, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான் மாதிரி எந்த குறையும் இல்லாத வாழ்க்கைய கொடுக்கக்கூடிய ஒரே அபிரிமிதமான சக்தி உள்ள அண்ணன் பெருமாளை நம்பி அவருடைய திருவடியை இருக பிடிச்சிருந்தவங்க யாரா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில அவங்களை தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம் ஏராளம். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது அண்ணன் பெருமாள் தான்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமாளின் திருவிழா.
1: நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா.
0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
2: இன்று நாம் தரிசித்தது சீர்காழி திருநாங்கூர் அருள்மிகு அண்ணன் பெருமாள் கோவில். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நமர்வான் திடமரசி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
4: திருமாலின் திருவுலா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு, தரமான கலப்படமற்ற அரிசி நம்பர் ஒன் திடம் அரிசி. நேரம் 6:15:20. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்
5: பக்தி மாலை.
4: தெய்வீக மனம் கமழும் கானங்களோடு வலம் வர இருப்பது பக்தி மாலை.

திருமால் பெருமை இந்த திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக கானங்களோடு வலம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

தெய்வீக ராகங்களோடு. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை. ஸ்ரீ ராம பக்தானுமான் திரைப்படத்திலிருந்து

டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து மலரவிருக்கும் பாடல்

0: சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது மாநில செய்திகள். இதுவரை உலாவரணம் கேட்டது பக்தி மாலை, தொடர்வது மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச தொலைத்தொடர்பு வாரிய உறுப்பினர்களிடையே அவர் உரையாற்றினார். தொழில்நுட்பத்தின் பயன்கள் கடைக்கோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கூறினார். டிஜிட்டல் சேவைகள் குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வருவதையொட்டி ஹரியானாவில் இன்று நடைபெற்ற சேவா ஜோதி யாத்திரையில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு நாம் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் மேலும் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் இந்த சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கூட்டத்தில் சீர்திருத்தங்கள் தொடர்பான 5 அம்ச திட்டத்தை நிதியமைச்சர் முன்வைக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவலர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மகளிர் சக்திதான் நாட்டின் வலிமை என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாக தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு தென்னரசு கூறினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் கடன் சுமையையும் தமிழக அரசு அதிகரித்துள்ளதாக அவர் குறை கூறினார். தமிழகத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முந்தைய திமுக அரசைப் போலவேதான் தமிழக அரசும் செயல்படுவதாக அவர் கூறினார். மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப் பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாமல் இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை திருவொற்றியூரில் 6 வயது சிறுமிக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம்

0: திட்டத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை பெற்றுத்தர காவல்துறையும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: நீலகிரி மாவட்டம் உதகையில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதன் காரணமாக மலைப்பகுதி முழுவதும் நீல நிற கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குறிஞ்சி மலர் செடிகள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மட்டுமே உள்ளன. ஆண்டுதோறும் பூக்கும் குறிஞ்சி 2-3 ஆண்டுகளுக்கு பூக்கக்கூடிய குறிஞ்சி என 9 வகையான குறிஞ்சி செடிகள் உள்ள நிலையில், 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் உதகையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிண்ணக்குறை மலைப்பகுதிகளில் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. கிண்ணக்குறை மலைப்பகுதி முழுவதும் பூத்துள்ள குறிஞ்சி மலர்களால் மலைப்பகுதி நீல நிற கம்பளம் போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. குறிஞ்சி பூத்தால் கிராமத்திற்கு நல்லது நடக்கும், மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்ற ஐதீகம் கிராம மக்களிடையே இருப்பதால் குறிஞ்சி பூ மலர்ந்துள்ள கிண்ணக்குறை கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்கும் மலைப்பகுதி வனப்பகுதி என்பதால் பொதுமக்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 3 மாதங்களாக கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். பிடிப்பட்ட சிறுத்தையை வனத்துறையினர் பாதுகாப்பாக வனப்பகுதியில் விட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கண்ணாமூச்சி வனப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக சிறுத்தை ஒன்று நடமாடி வந்தது. வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் குடியிருப்புகளில் வளர்க்கப்பட்டு வந்த கோழிகள், ஆடுகள் மற்றும் நாய்கள் பசுவின் கன்றுகளை சிறுத்தை வேட்டையாடியது. இதனால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். சேலம், ஈரோடு மாவட்ட வனத்துறையினர் ஒன்றாக இணைந்து சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கையை மேற்கொண்டு வந்தனர். 4 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டன. 8 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்று இரவு கண்ணாமூச்சி வனப்பகுதியை ஒட்டிய மிளகாய் புதை பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் சிறுத்தை சிக்கியது. கூண்டில் உள்ள சிறுத்தையை பாதுகாப்பாக அடர்ந்த வனப்பகுதிக்கு வனத்துறையினர் எடுத்துச் சென்றனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மாவட்ட செய்திகள். கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் வீடுகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு இன்று ஆய்வு செய்தார். விருதுநகர் ரயில் நிலையம் குப்பையில்லா ரயில் நிலையமாக அறிவிக்கப்பட்டதையடுத்து தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் அந்த ரயில் நிலையத்தில் மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழுப்புரத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான வளைகாப்பு நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு பாபு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்போவதாக கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் கோட்டூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சமூக பராமரிப்பு சேவை மையத்தை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 13-11, 11-3 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் எட்வர்ட் ஐன்ஸ்கூ, பெர்னடபெச் ஜாக்ஸ் இணையை வென்றது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணைப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறி

0: உள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-14 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் மேக்னஸ் ஜொஹன்னசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிடாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40 பத்தனுடைய நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் என் விருப்பம்.

பீமா திரைப்படத்திற்காக ஆர் பிரசன்னா ஹரிஹரன் மகத்தி பாடிய பாடலை கேட்டோம். உழவர் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம்.

ஏழாம் அறிவு இந்த திரைப்படத்திற்காக பலவந்த பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களை. பாடலை பாடியிருந்தார்கள் கார்த்திக் மேகா. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பமான பாடல்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:02. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் திரை கானம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: பன்னீர் புஷ்பங்கள் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. வலம் வந்து கொண்டிருப்பது திரை கானம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.

0: தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே.

நினைவெல்லாம் நித்யா இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை உலா வந்தது திரைக்கானம் அளித்த பாடல்கள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 25 ஆண்டு கால பொது சேவை தலைமை பொறுப்பு வகித்து வருவதற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் ஹென்றி ககன், ஜப்பானின் கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே காரணம் என்று கூறியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பர்ட் டி வீவர் விடுத்துள்ள செய்தியில், 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வரும் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது ஜனநாயக நடைமுறையில் மிகப்பெரிய சாதனை என்று நைஜீரிய அதிபர் திரு போலா அகமது தினுபு கூறியுள்ளார். டொமினிகா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மக்களின் நன்மதிப்பை பெற்றதன் காரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக அரசு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பை வகித்து வருவதாக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்முடைய பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் 2000 முதல் 2014 வரை குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராகவும், அதன் பின்னர் 2014 இப்பொழுது வரை அவர் வந்து இந்தியாவினுடைய பிரதமராகவும் விளங்கி வருகிறார். உண்மையில் இந்த 25 ஆண்டு கால ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணம் என்பது பல்வேறு முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்கிறது. என்னவென்றால், மக்களுடைய பேராதரவு, அவர் மக்களை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறாரோ அவ்வளவு தூரம் மக்கள் அவருடைய பங்களிப்பை, அவருடைய உழைப்பை, அவர் சாதனையை அங்கீகரிக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த தொடர்ச்சியான ஒரு அரசியல் பங்களிப்பாக நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளனாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகனாகவும் பிரதமர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: இந்நிலையில் இந்நாளையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஃபிஜி சென்றுள்ள அவர் இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். பாரிஸ் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை களைவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை எதிர்க்கட்சி பொறுப்பை காங்கிரஸ் முறையாக நிறைவேற்றவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். தேவையற்ற பிரச்சினைகளை எழுப்பி மக்கள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்படுவதாகவும் திரு குமாரசாமி தெரிவித்தார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஹென்றி ககன், ஜப்பானைச் சேர்ந்த கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருந்துகள் மற்றும் விவசாய பொருட்களுக்கான உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலக்கூறுகளை துல்லியமாக உருவாக்க உதவிடும் வகையிலான இவர்களது கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தீவிரவாதத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் இரு நாடுகளும் கூட்டாக தெரிவித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த

0: ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி. 2015 ஆண்டு நவம்பர் மாதம் சுற்றுச்சூழல் தொடர்பான உச்சி மாநாட்டில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து சர்வதேச சூரிய கூட்டணியை அறிவித்தன. பாரிஸில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சூரிய மின்சக்தியை குறைந்த செலவில் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது இந்த சூரிய சக்தி கூட்டணியில் 129 நாடுகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளன. தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதிலும் சூரிய மின்சக்திக்கான உபகரணங்களை உற்பத்தி செய்வதிலும் இந்நாடுகள் ஒத்துழைப்பை நல்கி வருகின்றன. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிப்பதோடு எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் இந்த கூட்டணி முக்கிய பங்கு வகித்து வருவதாக கூறுகிறார் அதன் தலைமை இயக்குநர் திரு ஆஷிஷ் கண்ணா. சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கான இந்த நடவடிக்கையில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றால் அது மிகை அல்ல. இரண்டாயிரத்து 36 ஆண்டு ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமையை பெறுவது தொடர்பான திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு இந்தியா உள்பட 7 நாடுகளை சர்வதேச ஒலிம்பிக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் இதனை தாக்கல் செய்யுமாறு இந்தியா, ஜெர்மனி, கத்தார், துருக்கி, ஹங்கேரி, கொரியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் போட்டிகளை நடத்துவதற்கான இறுதி முடிவு 2029 ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முழு அமர்வில் இறுதி செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒலிம்பிக் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்தும் வகையில் சர்வதேச ஒலிம்பிக் குழுவிடம் திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதே தமது இலக்கு என்று ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 3 பதக்கங்களை வென்ற வித்யா ராம்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த இவருக்கு சென்னை அருகே நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: பிடி உஷா மேம் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் இந்த லாஸ்ட் நாங்கள் 4x4 மூமெண்ட்ஸ் ரிலே வின் பண்ணிட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்ரோச் வேற மாதிரி இருந்தது. அது நேஷனல் ஆந்தம் இயர் பண்ணும்போது அது ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேடியமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். நம்ம ஏசியன் லெவல்ல நம்ம ஹாப்பியா இருக்கோம் இந்தியன் டீம் கம்பேர் பண்ணும்போது, பட் வேர்ல்டுல டாப் அத்லெட்ஸ் நம்ம இன்னும் வளராம இருக்கோம். ஈவன் ஒலிம்பிக்ஸ்ல இன்னும் ட்ராக்ல வந்து மெடல்ஸ் கிடைக்க கிடையாது ஆஃப்டர் நீரஜ் சோப்ரா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வேர்ல்டு டாப்ல போகணும்னா 50 seconds வேர்ல்டு ரெக்கார்ட் இருக்கு. நம்ம 52 seconds கிட்ட போனாதான் நம்ம வேர்ல்ட்ல ஃபைனல்ஸ் போக முடியும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டார்கெட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், நாங்கள் அந்த 53 seconds போகலாம்னு ஒரு எண்ணம்.
0: மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் தலால்மோன் காங்டே, கைதார், கம்கோ டாங்கல், ரிஷிகேஷ் சரண் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை பிரமோத் பகத் மற்றும் பவினா பட்டேல் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் ஜப்பானில் வரும் 18 தொடங்கி 24 வரை நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 25 பொது சேவை தலைமை பொறுப்பு வகித்து வருவதற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் ஹென்றி ககன், ஜப்பானின் கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒரு

0: ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 10 நேர்களை இப்பொழுது கேட்கலாம் திரைக்கானம் அளிக்கும் பாடல் ஒன்று.
2: இளைய நிலா பொழிகிறதே

0: நேர்களாம், நாம் கேட்ட சுதந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பயணங்கள் முடிவதில்லை. பாடலை பாடியிருந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம். இதுவரை உலா வந்தது திரை கானம். நேரம் 7:30. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பொதுவாக நல் உணவுங்கிறது தான் ஆரோக்கியத்துக்கு அடிப்படை. நலமான இருதயத்துக்கு ஆரோக்கியமான சீரான சரிவிகித உணவு மிகவும் முக்கியம். சரிவிகிதம் என்பது மனிதனின் உடல் நலத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் சரியான அளவில் கிடைக்கச் செய்வது. நல்லுணவு என்பது உடல் நலன் பேணுவது மட்டுமின்றி இதய நோய்கள் வருவதையும் தடுக்கும். ஆரோக்கியமான உணவு சரிவிகித உணவுங்கிறது உடலுக்கு தேவையான மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள் போன்றவற்றை சரியான அளவில் அன்றாட உணவில் சேர்த்து கொள்வதுதான். ஒரு நாளைக்கு ஒருத்தர் தன் உணவுல 300 கிராம் காய்கறிகளை சேர்த்து கொள்ளணும். சேர்த்து கொள்கிறோமா? இருக்காது. பழைய காலம் மாதிரி கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு நவீன காலமாயிடுச்சோ அந்த அளவுக்கு நிறைய நோய் நொடிகளும் வந்துருச்சு. நாமெல்லாம் அந்த நோய் நொடிகளுக்கு ஆளாயிட்டு இருக்கோம். உணவை ஒரே நேரத்துல உட்கொள்வதை தவிர்த்து சிறு இடைவெளியில் எடுத்துக்கொள்வது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. கிருஷ்ணன் ஐயா, நீங்க உழைப்பாளி, அதனால உங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்ற வாய்ப்பு இருக்காது. வந்தாலும் கட்டுக்குள்ள இருக்கும். சர்க்கரை நோய் வாய்ப்பட்டவர்கள் கண்டிப்பா தான் உண்ணும் உணவை 3 வேளைக்கு பதிலா 5 வேளை உட்கொள்வது நலம். அதே மாதிரி தான் நிலத்துல பயிர்களுக்கு சத்துக்களை கனிம உரமா இடுறாங்க. அந்த உரங்களை ஒரே நேரத்துல கொட்டக்கூடாது. பிரிச்சு 2-3 முறையா போட சொல்றாங்க வேளாண் நிபுணர்கள். உரத்தை குறைச்சி போடுங்க, பிரிச்சு போடுங்கிறாங்க. தெய்வ புலவர் வள்ளுவர் சொல்றார், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின், உண்ட உணவு செரித்த பின்பு அளவறிந்து உண்டால் உடலுக்கு மருந்து என்ற ஒன்று வேண்டியதில்லை என்கிறார். சரியான கருத்து தான் இது. உண்ட உணவு செரிக்கணும், அதுக்கப்புறம்தான் அடுத்த வேலை. அதை விட்டுட்டு மேலே மேலே உணவை ஏற்றிக்கிட்டே போனால் என்னாகும் சிந்திக்கணும். உப்புக்கள் அதிகமுள்ள உணவுப் பொருட்களான ஊறுகாய், அப்பளம், சிப்ஸ், பதப்படுத்தப்பட்ட மாமிச உணவு வகைகள், பொரி, பாப்கார்ன், கொட்டை வகைகள், பேக்கரி உணவுகள், சமையல் சோடா, டின்னில் அடைக்கப்பட்ட உணவு வகைகள் போன்றவற்றை சாதாரணமாக இருப்பவர்களும் தவிர்ப்பது நல்லது. இருதய நோயாளிகள், அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். நமது உணவு பழக்கத்தை மாற்றினாலே ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாதபடி பார்த்துக்க முடியும். நாம் எல்லாத்துலேயும் அயல் நாட்டினரை உதாரணமாக கொண்டு செயல்படுறோம். பேண்ட்டு சட்டை போடுறோம். பேண்ட்டுங்கிறது வெளிநாடுகளில் குளிர் அதிகமாக இருக்கும், குளிரை போக்க பேண்ட்டு கோட்டு சட்டை போட்டுக்கிட்டாங்க அவங்க. நம்மூரில் ஏது அவ்வளவு குளிர்? நம்மூர் வெப்பத்துக்கு வெயிலுக்கு கோட்டு சுட்டு போட்டால் இல்லாத வியாதிகள் எங்கன்னு தேடி வரும். அதே போலத்தான் கிருஷ்ணன்யா, பீஸா, பர்கர் போன்ற வெளிநாட்டு உணவு வகைகளும் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் இருக்க வேண்டியது புரதம், புரோட்டீன். உடம்புக்கு கார்போஹைட்ரேட் அல்லது லிப்பிட்களில் கிடைக்காத நைட்ரஜன் புரதத்திலிருந்து கிடைக்குது. செல்கள் உற்பத்தியாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை உறுதியாகவும் வைத்து கொள்ளும் புரதம். கல்லீரல் சிறுநீரகத்தின் ஆற்றலை புரதம் அதிகரிக்கும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, எலும்புகளை உறுதியாக்க, காயங்களை விரைவில் குணமாக்க வைட்டமின், தாதுக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளணும். துரித உணவு, மதுபானம், சர்க்கரை, கொழுப்பு போன்றவற்றை அறவே தவிர்க்கணும். உணவே மருந்து, மருந்தே உணவு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: நேரம் 7:35. பத்தனொடி நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணம்.

பாட்டும் பயணமும். எண்ணங்களில் மன்னமாய் இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பாடல்கள் பயணிக்கப் போகிறது. அதென்ன பாட்டும் பயணமும் இதில் எண்ணங்களில் மன்னங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கேளுங்க முதல் பாடல்.

காத்திரு. இந்த திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இன்னேர்களே, பல வண்ணங்களாய் எண்ணங்கள் இங்கு பாடலாய் மலர்ந்து வர பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி உலாவர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்

தூரத்து இடிமுழக்கம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி. எண்ணங்களில் வண்ணங்களாய் இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அடுத்து வரும் பாடல்

நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்களாய். இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்தொரு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.

0: எண்ணங்களில் வண்ணங்களாய். இதுவரை பலம்பரை நாம் கேட்டது
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்.

0: நேரம் 7:55. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள். இது வந்து ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு, அதுதான் இன்றைக்கு தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டது. முதல்ல ஒரு வேட்டையை தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோடு எப்படி சண்டை போட்டான், எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடகக்குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான், ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்குறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னால் என்னென்ன தெரியாது. நாடகம்னால் அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும், அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானா. இந்த திசிபிஎஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா, நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வெளி மேடைகள் தான், பெரும்பாலும் மலைச்சரிவுகள், அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டது. இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோடய காலம் வந்து கிமு 340, அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குது தான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது, அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம், இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பல விதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி, அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க, அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த பின்ஸ்பர்ரி, அப்புறம் அந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிறவர் முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்போல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிட்டது, திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆகிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான், இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும்பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம்.
0: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:40.

இது நீ கோரினால் நிகழ்ச்சி. இன்றைக்கு நீ கோரினால் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் நம்ம நேர்கள்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை ஒரு திரைப்படமாக இருந்தால் அதற்கு என்ன பெயர் வைப்பீர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. ரொம்ப ஆர்வமூட்டக்கூடிய ஒரு தலைப்பு, அதுவும் நம்முடைய வாழ்க்கை கதையை ஒரு திரைப்படத்தோட கம்பேர் பண்ணி அதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்றைக்கி நான் நேர்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442952508 53 மற்றும் ஒரு எண் 0442838987 இந்த இரண்டு எண்களுக்கும் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம்.

0: நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியுடைய தொடக்கமாக பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல், பழனி பாரதி எழுதியது, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியுடைய இன்றைய தலைப்பு, உங்கள் வாழ்க்கையே ஒரு திரைப்படமாக இருந்தால் அதற்கு என்ன பெயர் வைப்பீர்கள் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்னைக்கு நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். இந்த தலைப்பு குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சொல்லலாம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 0444295258533 என்ற ஒரு எண்ணிற்கும், மற்றொரு எண் 0444283878711 இந்த இரண்டு எண்களுக்கும் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்
1: அப்படின்னு கேட்போம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம், ஒரே நிமிஷம் ரேடியோ ஆஃப் பண்ணிடுறேன். ஹலோ,
0: பேசுங்க சார்.
2: வணக்கம் மேடம், நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம்.
0: ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு திரைப்படமா எடுத்தா அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க?
2: நான் வைக்கிற பேர் வந்து நாங்க தான் அது.
0: நாங்க தான் அது, ஏன் அந்த பேரு நாங்க தான் அது, ஏன் அந்த பேரு?
2: அது ஒரு கதையில வரும், நான் எழுதுற கதையில, அதனாலதான் நாங்கெல்லாம் அது. இந்த லாஸ்ட்லதான் தெரியும் அது என்ன பண்ணாங்க, யார் பண்ணாங்க.
0: நாங்க தான் அதுன்னு ஒரு த்ரில்லா வைக்கிறீங்களோ, த்ரில்லா இருக்கும் உங்க வாழ்க்கை.
2: ஆமா ஆமா,
0: மகிழ்ச்சி சார். நன்றி ராமகிருஷ்ணன் சார், நன்றி நன்றி. வணக்கம்.
3: The person you are speaking with.
0: வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருக்கோளை தாலுக்கா மணக்குள்ளது கலை.
0: கலை சார், சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு திரைப்படமா எடுத்தா அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க?
4: உனது வாழ்க்கை உன் கையில்.
0: உனது வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு வைப்பீங்களா? மகிழ்ச்சி சார், அருமையான தலைப்பு. ஏன் அப்படி வைக்கிறீங்க?
4: நான் வந்து வீட்டை விட்டு வெளில வர்றப்ப ஒரு பைசா இல்லாம வெளில வந்தலாம். இன்னைக்கு வந்து
0: சொல்லுங்க,
4: நான் ஒரு செடிக்கு வந்து பேரம்பேத்தியோட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேனாக்கா, என்னுடைய வாழ்க்கை வந்து என்னுடைய கையெழுத்தினாலதான் நான் வந்து வர முடிஞ்சு.
0: உங்களோட முயற்சியால உங்களுடைய வாழ்க்கை அழகாச்சு. மகிழ்ச்சி சார், நன்றி, அருமையான தலைப்பு. நன்றி நன்றி
4: நன்றிமா, நன்றிமா.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சின்னம்மா, சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன, அதாவது திரைப்படமா இருந்தா அதுக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க, என்ன பேர் வைப்பீங்க?
5: வாழ்க்கை ஒரு சக்கரம்னு வைக்கிறேன் மேடம்.
0: வாழ்க்கை ஒரு சக்கரம்னு வைப்பீங்களா? ஏன் அப்படி வைப்பீங்க?
5: வாழ்க்கை தானே மேடம், எல்லாம் கடந்து வரோம் இல்லதான் மேடம். அதனால அந்த பேர் வைப்போம் மேடம்.
0: அதனால அந்த பேர் வைப்பீங்களா? சரிங்கம்மா, மகிழ்ச்சி, நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க.

0: சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் மாவட்டம் தாராசுரம் சமரசம்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை ஒரு திரைப்படமா இருந்தா சொல்லுங்க.
1: என்னோட வாழ்க்கை திரைப்படம் பேர் என்ன பண்ண திரும்பி பார் அப்படின்னு வைப்போம்மா.
0: திரும்பி பார்னு வைப்பீங்களா? யாரு நீங்க? உங்களுக்கு சொல்ற மாதிரியா மத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி வைப்பீங்களா?
1: அது மாதிரி ஒரு வாழ்க்கையை ஒருத்தரும் வாழ்க்கையும் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் உண்டுமா? அது அதனால இந்த பேரை சூஸ் பண்ணேன்.
0: சரி, ரொம்ப அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க திரை, உங்களுடைய வாழ்க்கை திரைப்படத்துக்கு நல்லா இருக்கு திரும்பி பார் அப்படிங்கிறது. மகிழ்ச்சி, நன்றி.
1: நன்றி,
0: நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சென்னை மாங்காடு விஜே நாராயணம்மா.
0: நாராயணன் சார், சொல்லுங்க, நீங்க என்ன பேர் வைப்பீங்க?
2: பேர் படத்துக்கு வைக்கணும்னு சொன்னா அலைக்கடல் வைக்கணும்.
0: அலைக்கடல்னு வைப்பீங்களா?
2: ஆமா.
0: ஏன் அலைக்கடல்னு வைப்பீங்க?
2: அது மாதிரி இருக்கணும் மனுஷன், ஓயாம அலைக்கு போயிருக்கு, அலைக்கு ஓய்வே கிடையாது. அந்த மாதிரி வாழ்ந்தாதான் ஜெயிக்க முடியும்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப அழகா சொன்னீங்க. உழைப்பு ஓயாம இருக்கணும் இல்லையா? மகிழ்ச்சி,
2: எல்லா விஷயமும் எல்லாமே ஓயாம இருக்கணும்.
0: முயற்சி, உழைப்பு, எல்லாமே சிறப்பு, சிறந்த தலைப்பு. நன்றி சார், நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மாலை, வணக்கம் தோழி.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: மாதவரத்துல இருந்து வீரராகவன்.
0: வீரராகவன் சார், சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை திரைப்படமா இருந்தா என்ன பேர்?
3: வாழ்க்கை ஒரு ரங்கராட்டினம்.
0: வாழ்க்கை ஒரு ரங்கராட்டினம், ஏன் அப்படி சொல்றீங்க?
3: மேலும் கீழும், ஏன்னா நான் வந்து இறக்கம் ஏற்றம் எல்லாத்தையும் பார்த்தவன் நானு. அதாவது அதனாலதான் ரங்கராட்டினம் வந்து மேலும் கீழும் வரும். மேல இருந்துட்டாலே நம்ம மேல நோக்கி இருக்குல்ல, கீழே வந்திருக்கணும், கீழே இருந்து மேல ஏறுறோம், அதுதான் ஒரு ரங்கராட்டினம். அதனால வாழ்க்கை ஒரு ரங்கராட்டினம்.
0: வாழ்க்கை ஒரு ரங்கராட்டினம், சூப்பர் சூப்பர். மகிழ்ச்சி, நன்றி.
3: நன்றி மேடம்,
0: நன்றி. வணக்கம். வணக்கம், பேசுங்க, யார் பேசுறீங்க?
4: வேளாக்குடி ரமணா சகாதேவன் மேடம்.
0: சகாதேவன் சார், சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க என்ன தலைப்பு வைப்பீங்க?
4: போனால் போகட்டும் போடா.
0: போனால் போகட்டும் போடா, ஏன் அப்படி ரொம்ப நொந்து போய் தலைப்பு வைக்கிறீங்க?
4: நன்றி
0: சார். மன உளைச்சல்லாம் வேண்டாம் சார், எதுவா இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம வந்து நம்பிக்கையை வந்து கைவிடக்கூடாது. விடாமுயற்சி அப்படிங்கறத எப்போதும் வச்சுக்கணும் சரிங்களா? ஆனா தலைப்பு நல்லா
4: இருக்கு மேடம்.
0: கண்டிப்பா வந்து நீங்க நடக்கிறது வந்து நல்லாவே சரியாவே நடக்கும். ஆனா கொஞ்சம் காத்திருப்பு அப்படிங்கறது வேணும் சரிங்களா? மகிழ்ச்சி சார், நன்றி, நன்றி. நம்முடைய வாழ்க்கை ஒரு திரைப்படமாக இருந்தால் அதற்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு கேட்ட நேர்கள்லாம் ரொம்பவே அழகா, அதுலேயும் கூட விடாமுயற்சி, உழைப்பு இருக்கணும், வெற்றி வந்து நம்ம வந்து விடாத முயற்சிகள் இருக்கும்போதும் நம்பிக்கை இருக்கும்போதும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகா வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசுவோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு திரைப்படமாக இருந்தால் அதற்கு என்ன மாதிரியான பெயர்கள் வைப்பீங்க அப்படின்னு நேயர்கள்லாம் இன்னும் ஆர்வமான சில செய்திகள்லாம் நம்மளோட பேச போகிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 8:15. நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சேனாதிபதி திரைப்படத்திலிருந்து. SP பாலசுப்ரமணியம், SP சித்ரா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வைரமுத்து எழுதியது.

சேனாதிபதி திரைப்படத்திலேருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியுடைய தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. இன்றைக்கி நேர்கள்லாம் வந்து முகநூலில் நிறைய பேர் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க, தலைப்புகள் மாற்றம் இன்பா இலக்கியா, மாற்றம் ஒன்றே மாறாதது, உழைத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ரெட் ஹில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா போட்டிருக்காரு. எழுக்கினரது தேவா வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரபாகரன் நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. டென்ஷனுக்கு நோ என்ட்ரி அப்படின்ட்டு ஒரு இந்த படத்தோட டேக்லைன் வந்து என்ன சிரிச்சவன் மனசில், டென்ஷனுக்கு என்றும் நோ என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காரு மாஸ் பிரபாகரன். இனிய குழந்தை கொரநாட்டு கருப்பூர்லேருந்து பிரபாகரன் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, தெளிந்த மனிதர்கள் விரைவில் அப்படின்னு பேர் வைப்பாராம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சொல்ல தெரியாத கதைன்னு வந்து ராஜகணேஷ் வைப்பாராம். தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பைபாஸில் இருக்கக்கூடிய ஒரு. அப்புறம் மயிலை பட்டாபி வந்து திரும்பிப்பார் பட்டா

0: அப்படி அப்படின்னு போகிறான். இப்படி நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து முகநூலில் பதிவுகளை போட்டிருக்காங்க. நேர்கள் போட்டிருக்க பதிவுகளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம தொலைபேசி வழி நேர்கள் என்ன பதிவுகள் சொல்கிறாங்க, கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்போம். இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 8:21. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் வட்டம் ஆட்டோ திவான் சிங் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க என்ன பேர் வைப்பீங்க?
1: நான் வந்து சினிமா கம்பெனி வேலை பார்த்தேன், ஒரு 10 படம் வேலை பார்த்தேன். அதனால என்னை பொறுத்த அளவுக்கு உறவை நம்பாதே தெருவில் நிற்காதுன்னு வைப்பேன்.
0: ஓ, உறவை நம்பாதே தெருவில் நிற்காது அப்படிங்களா?
1: நான் 10 படம் வேலை பார்த்துருக்கேன்
0: சென்னையில்.
1: நாகராஜன்.
0: நாகராஜன் சார் சொல்லுங்க, என்ன பெயர் வைப்பீங்க?
2: சொந்த காலில் நிற்கணும் மேடம்.
0: சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு வைப்பீங்க.
2: அடுத்தவங்கள்ட்ட இடம் வாங்கக்கூடாது.
0: சிறப்பு, நல்ல நல்ல அனுபவம். நன்றி, நன்றி சார், நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராமன் பேசுறேன் மேடம்.
0: சார் சொல்லுங்க சார், ஜெயராமன் சார் சொல்லுங்க.
3: எனக்கு வந்து வாழ்க்கைய திரைப்படமா வைக்கணும்னா பொம்மைன்னு வைக்கலாம்.
0: பொம்மைன்னு வைப்பீங்களா? ஏன்?
3: வாழ்க்கைய ஒரு நாம வாழ்ற அத்தையும் பொம்மை வாழ்க்கை தான். பொம்மை வாழ்க்கை தான் நம்ம வாழ்றோங்க.
0: பொம்மை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
3: ஆமா, எல்லாரும் இறந்தீங்கன்னா வாழ்க்கைன்ற ஒரு பொம்மை இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு தான் சொல்ல முடியல. அது ஒரு பொம்மை வாழ்க்கை. நிரந்தரம் கிடையாது.
0: யாரும் நிரந்தரம் கிடையாது.
3: ஆமா, நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை ஏற்கனவே பாடுறது பாடுது. மேடம்
0: சரிங்க சார், மகிழ்ச்சி. நன்றி, நன்றி,
3: நன்றி மேடம்.
0: வணக்கம்
4: மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஹேம்லதா, கள்ளக்குறிச்சில இருந்து. நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேம்மா, சொல்லுங்க ஹேம்லதாம்மா.
4: சூப்பர் டாபிக்.
0: சிறப்பு.
4: எனக்கு இருந்தேன், இப்போ வந்து வானொலி ரயில் பயணங்கள் மாதிரி வானொலி பயணங்கள். எனது வாழ்க்கை வந்து வானொலியோட ஆரம்பிச்சு வானொலியோடய முடிய போறது. அதனால வானொலி பயணங்கள்
0: அழகா இருக்கு. தலைப்பு அருமை.
4: தேங்க் யூ மேம். நன்றி மேம். நீங்க என்ன ஊருன்னு தெரிஞ்சிட்டேன். எனக்கும் அங்க ரிலேஷன் இருக்காங்க.
0: மகிழ்ச்சி.
4: தேங்க் யூ மேம். நன்றி. தேங்க்
0: யூ. ரொம்ப அழகா நேர்கள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. வணக்கம். வணக்கம், கேக்குதுங்களா? சொல்லுங்க.
4: மூங்கில்
0: ஏணியா இருந்திருக்காங்களா?
4: இல்ல, நான் தான் மூங்கில் ஏனியா இருக்கிறேன். அதாவது அது அந்த இதை மறைக்க வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஏறி போயிட்டு அதை தூக்கி குடவுலயோ இல்ல மொட்டை மாடலயோ எங்கேயாவது ஓர சரமத்துக்கு போட்டுருவாங்க, நம்மளை வச்சு ஏறி போயிட்டு. அதனால மூங்கில் ஏணி தான் நல்லா எனக்கு கரெக்டா இருக்கும். அது மாதிரி இன்னொருத்தரு உறவை நம்பாதே தெருவில் நிக்காதேங்கிற தலைப்பு நல்லா
0: இருந்துச்சு. சரி சரி சரி சார், மகிழ்ச்சி சார். நன்றி, நன்றி,
4: நன்றி, நன்றி.
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
5: சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரியசாமி பேசுறேன் மேடம்.
0: பெரியசாமி சார் சொல்லுங்க.
5: உழைப்பாளின்னு சொல்றேன் மேடம். படம்
0: உழைப்பாளின்னு சொல்றீங்களா?
5: ஆமா, உழைச்சா முன்னேறலாம் மேடம்.
0: சரி, ஏற்கனவே ரஜினி படம் வந்துருச்சு இல்லையா, ரஜினி சார் படம்.
5: ஆமா மேடம்.
0: சரி, மகிழ்ச்சி. ஆனா உண்மைதான், உழைக்கணும் இல்லையா, உழைச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அழகா நேர்கள்லாம் வந்து தலைப்புகளை கொடுத்துட்ருக்காங்க. முகநூலில் இன்னும் ரொம்ப மாசான தலைப்புலாம் கொடுத்துட்ருக்காங்க. எதிர்காலம் பசுமை அப்படின்னு ராஜீவ் நல்லன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. கொடமாண்டப்பட்டியிலேருந்து கேவி ஜெயசீலன், சோதனையும் சாதனையும்னு பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழை சுந்தர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலையிலேருந்து ராஜேஸ்வரி கலைச்சந்திரன், வாழை சுந்தர் என்று

பெயர் வைப்பாங்களாம். சூப்பர். அதே போல் பார்த்திங்கன்னா பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பிரேம்நாத் கோயம்புத்தூர்லேருந்து அவர் வந்து இளமை காலங்கள்னு பெயர் வைப்பாராம். இந்த மாதிரி நேர்கள்லாம் நிறைய பெயர்கள்லாம் வச்சிட்ருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதியது, தேவாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல்.

0: நேரம் 8:32:30. நீக்கொரு நாள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. உங்களுடைய வாழ்க்கை ஒரு திரைப்படமாக இருந்தால் அதுக்கு என்ன பெயர் வைப்பீங்க அப்படின்னு நேர்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன். நிறைய நேர்கள் வந்து ரொம்பவே பாசிட்டிவான தலைப்பெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சில நேர்கள் சூழல் அவங்களுடைய அனுபவத்தின் காரணமாக சில நெகட்டிவான தலைப்பெல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதுவும் ஒரு அனுபவமாக, அதையும் ஒரு பாடமாக அந்த தலைப்பு, அந்த திரைப்படத்தினுடைய தலைப்பு நமக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். விடாமுயற்சி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அழகாக அவங்களுடைய வாழ்க்கை திரைப்படத்துக்கு ஒரு நல்ல பேராக வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்ப்போம் நம்ம வந்து அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், மனதில் இருந்து சீனிவாசன்.
0: சீனிவாசன் சார், சொல்லுங்க.
1: நான் வந்து தலைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசம் வைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: என்னை நான் காதலிக்கிறேன்.
0: உங்களை வந்து நீங்கள், ஆமாம், நம்ம கண்டிப்பாக நம்மை நாமே அன்பு செஞ்சால் தான் மற்றவங்களை வந்து நம்ம நேசிக்க முடியும் இல்லையா? ரொம்ப அழகான தலைப்பு, வித்தியாசமாக தான் இருக்குது. மகிழ்ச்சி சார்.
1: தேங்க்யூ சார். நான் நிறையா அனுபவப்பட்டுட்டேன். அதனால வந்து எனக்கு எதுனா ஒன்று தொந்தரவுனா அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அதனால அதை நான் செய்ய மாட்டேன். உடலுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் டக்குன்னு எனக்கு இப்போ எனக்கு ப்ராப்ளம் வந்த மாதிரி என்ன நான் முன் நின்று காப்பேன்.
0: சிறப்பு சிறப்பான தலைப்பு. நன்றி சார், நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத், ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சார், சொல்லுங்க, நீங்க என்ன தலைப்பு டிஃபரெண்டா வைப்பீங்க?
2: பயணம் தொடரட்டுமே.
0: பயணம் தொடரட்டுமே. என்ன பயணம் தொடரணும் உங்களுடைய வாழ்க்கையில? சில என்ன மாதிரியான பயணம் தொடரட்டும்?
2: எந்த எந்த வேலை செய்தாலும், எந்த வேலையும் முயற்சி செய்தால் கண்டிப்பா, முயற்சி செய்தால் வெற்றி பெறும்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப உங்களுடைய முயற்சி பயணம் தொடரட்டும்.
2: ஆமா, முயற்சி பயணம் தொடரட்டும்.
0: மகிழ்ச்சி சார், நன்றி.
2: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
3: தாவங்கலிருந்து செல்வி பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
3: தாவங்கலிருந்து செல்வி.
0: செல்வியம்மா, சொல்லுங்க, சொல்லுங்க.
3: பாசத்துக்கு தோல்வின்னு அப்ப மேடம்,
0: பாச

0: தோல்வின்னு வைப்பீங்களா? ஏன் அப்படி வச்சிருக்கீங்க?
1: எல்லாமே பாஸ்டை காட்டி காட்டி எல்லாருமே ஏமாத்துறாங்க,
0: அதனால அப்படி வச்சுட்டீங்களா? ஒரு விரக்தியில அந்த மாதிரியான தலைப்பு வைக்கிறீங்களா? விரக்தியில ஆகாதீங்க, சரிங்களா? இன்னைக்கு வைக்கக்கூடிய அந்த பாசம் அப்படிங்கிறது என்னைக்கா இருந்தாலும் திரும்பி வரும், கொஞ்சம் தாமதமா கிடைக்கும், ஆனா திரும்பி வந்துடும், சரிங்களா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சிமா, நன்றி, வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், யா பேசுறீங்க?
2: நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மால்ல இருந்து ஆட்டோ துரை பேசுறேன்.
0: துரை சார் சொல்லுங்க.
2: என் வாழ்க்கை ஒரு திரைப்படமானால் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
0: இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
2: நன்றி.
0: ரொம்ப அழகாக நேர்கள்லாம் வந்து தலைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னப்பன் கருப்புசாமி அப்படின்னு சிதம்பரம் சுபஸ்ரீ வைப்பாங்களாம். நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து அவர் என்ன தலைப்பு வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு படம் தலைப்பு வைத்தால் உழைத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு வைப்பாங்களாம். அதே போல் வினோத், வெற்றி வினோத் அப்படின்னு பேர் வைப்பாராம். தஞ்சாவூர்லேருந்து வினோத், நான் நடந்த பாதை அப்படின்னு வெங்கடராமன் ஆழ்வார் திருநகர்லேருந்து அவர் வந்து அப்படி பெயர் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோ துரை அவர் வந்து இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, அதை பேசினாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கார்த்தி சாய் யாதேஷ், இவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. குத்துவிளக்கு தொழில் செய்து கொண்டே பாடல் நிகழ்ச்சிகளில் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமான தலைப்புகளை முகநூல்லையும் பதிவுகளாக போட்டுட்ருக்காங்க. தொலைபேசி வழியாகவும் நேர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அழகாக பங்கேற்று சிறப்பு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்.

0: ராசையா திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் பவதாரணி பாடிய பாடலை கேட்டும் கவிஞர் வாலி எழுதிய பாடல். இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேரம் 8:44 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோருநாள். வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி பங்கேற்று சிறப்பிக்கலாம். 0449-29-52-0853 மற்றும் ஒரு எண் 0442-83-8-98-7-1 இந்த இரண்டு எண்களுக்கும் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதிமா.
0: கருணாநிதி சார் சொல்லுங்க.
1: நலமா இருக்கலாமா? ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்குமா? பேசுறது மாட்டேன்.
0: மகிழ்ச்சி சார் சொல்லுங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொல்லுங்க.
1: அதாவதுமா, நாட்டுக்காண்டி சில காரியங்கள் நான் செஞ்சிட்டு இருக்கேன், தினசரி பண்ணிட்டு இருக்கேன். நாட்டு மக்களுக்கு கரையோ தாமிரபரணி கரையோரம், அதே மாதிரி நேத்து கூட ஒரு சம்பவம் நடந்தது. திருநெல்வேலி பேருந்து நிலையத்துல ஒரு பெண் கழிவ சிறுநீரகம் கழிக்க போகுது. அந்த சிறுநீரகம் கழிக்கிறதுக்கு அந்த கவுண்டர்ல இருக்க வந்து சில்லறை கொடுக்க மாட்டேன்னு அந்த பெண்ணை வந்து ரொம்ப இது பண்ணிருந்தா. நான் அந்த டைப் தான் அங்க போயிருந்தேன், தட்டி கேட்டு அந்த பெண்ணை நான் காசு கொடுத்து சிறுநீரகம் கழிக்க வச்சோமா. அதே மாதிரி நாட்டுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு ஒரு படம் எடுப்போமா. வாய்ப்புக்கு நன்றி.

0: வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜு சுரேஷ். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க, என்ன தலைப்பு வைப்பீங்க உங்களுடைய படத்துக்கு?
1: என் கவிதை.
0: என் கவிதைன்னு வைப்பீங்களா?
1: ஆமா மேடம்.
0: ஓ, நிறைய கவிதைகள்லாம் எழுதுவீங்களோ?
1: ஆமா மேடம், எல்லாம் படிப்பேன் மேடம், நிறைய படிச்சு பார்ப்பேன், படிப்பேன். அதுல வந்து என் கவிதை ஒரு திரைப்படம் வச்சு அது நல்லா இருக்கும் மேடம்.
0: சூப்பர் சூப்பர். அப்ப கவிதையாவே இருக்கும் உங்களுடைய உரையாடல்லாம், அந்த படத்துல கவிதையாவே இருக்கும்.
1: அதுல ஒரு ரெண்டு வரி மட்டும் சொல்லலாமா மேடம்?
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: நேசம் என்பது நினைக்கும் வரை, பாசம் என்பது பழகும் வரை, காதல் என்பது கல்யாணம் வரை, நட்பு என்பது நாடி துருப்பு நிற்கும் வரை மேடம்.
0: ஓ, சிறப்பு சிறப்பு. உங்க படம் வந்து நல்லா ஓடிடும்
1: மேடம். மேடம், எங்களுக்கு வந்து காரைக்கால் பண்பலாம் எங்களுக்கு அருகில் உள்ளது. இந்த விபத்து பாதி ரொம்ப இங்க இங்க உள்ளவங்களுக்கு இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நல்லா இருக்கு மேடம்.
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரிங்க சார், தொடர்ந்து கேளுங்க சரிங்களா? மகிழ்ச்சி, நன்றி நன்றி. வணக்கம்.
2: கும்பகோணம் சென்னை மீனாட்சி பேசுறேன் மேடம்.
0: மீனாட்சி அம்மா, சொல்லுங்க சொல்லுங்க.
2: மேடம்,
0: சுமை தாங்கின்னு வைப்பீங்களா? அப்ப நீங்க வந்து அந்த வீட்டுக்கே தூணா இருக்கீங்க அப்படிதானே?
2: வந்து 17 வயசுல புடிச்ச தூண உடல, இன்னைக்கு 47 வயசு ஆகுது.
0: ஓ ஓ,
2: சுமை தாங்கின்னு
0: பேரு, சுமை தாங்கின்னு வைப்பீங்களா? சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம்மா, திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன்மா. வணக்கம், வாழ்த்துக்கள்மா.
0: வாழ்த்துக்க. வணக்கம் சார், சொல்லுங்க சொல்லுங்க.
3: நல்லா இருக்கும் தலைப்பு. எதை நீ கொண்டு வந்தாய் இழப்பதற்கு, எதை நீ உருவாக்கினா கொண்டு போவதற்கு.
0: பெரிய தலைப்பாவே வச்சிருவீங்க, எதை கொண்டு வந்தாய்.
3: கிருஷ்ணரோட உபதேசம்.
0: ஓ, அதை அப்படியே வச்சிருவீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி சார், நன்றி. வணக்கம்.
4: அன்பு சகோதரிக்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அடையாளமட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஆசீர்வாதம், மகிழ்ச்சி. சொல்லுங்க, நீங்க என்ன தலைப்பு வைப்பீங்க?
4: நட்சத்திரம் நிழல் வைக்கிற மேடம்.
0: நட்சத்திரம் நிழல் வைப்பீங்களா?
4: ஆமா.
0: ஏன் அப்படி?
4: ஜொலித்துக்கொண்டே இருக்கும் மேடம்,
0: ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை.
4: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: சரி சரி சரி, மகிழ்ச்சி, சூப்பரான தலைப்பு வச்சிருக்கீங்க.
4: நன்றி கொடுத்து, நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி
4: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
5: இரவு வணக்கம்மா.
0: இரவு வணக்கம், யார் பேசுறீங்க?
5: பேப்பர்மானல்லூர் சரவணா கமலேஷ்மா.
0: ஆ, சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வைப்பீங்க?
5: எனக்கு வந்து வாழ்க்கை யதார்த்தம்னு வைப்போம்மா.
0: யதார்த்தம்னு வச்சிருவீங்களா?
5: ஆமா, தகுதியில விழுந்தவரையும் சக்தி பெற வைக்கிறது வாழ்க்கைமா. யதார்த்தமா இருக்கணும்,
0: யதார்த்தமா இருக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி. மகிழ்ச்சி, ரொம்ப நிறைய நேயர்கள் வந்து அழகழகாக தலைப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இறப்பை நோக்கிய என் பயணம் அப்படின்னு அன்பரசி ரேவதி அவங்க வந்து முகநூலில் பதிவு போட்டிருக்காங்க. நிறைய பேர் முகநூலில் நிறைய நிறைய தலைப்புகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது படிக்கிறதுக்கே, அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. சிவன் தாங்கள் தியாகராஜன், வீரமும் வெற்றியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து முகநூலில் பதிவுகளை போட்டுட்டே இருக்காங்க. ஒன்றுமே புரியலை உலகத்திலே அப்படின்னு வைப்பாராம் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன். ரொம்ப நல்லா இருக்குது தலைப்பெல்லாம், ரொம்பவே வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. அதுவும் அவங்கள வாழ்க்கையை வந்து கனெக்ட் பண்ணி அந்த தலைப்பெல்லாம் கொடுக்கும்போது கேட்குறதுக்கு அவங்களுடைய அனுபவங்களுடைய வெளிப்பாடாகவே அந்த தலைப்பெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப அழகான தலைப்பு, அழகான நேயர்களாக பேசிகிட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் விஷ்ணு திரைப்படத்திலேருந்து வருது. அருண்மொழி மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் தேவாவினுடைய இசையில் கேட்போம்மா.

0: நேரம் 8:55, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக வரக்கூடிய நேர்கள் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நீங்க என்ன தலைப்பு வைப்பீங்க திரைப்படத்துக்கு?
2: எனக்கு வந்து கடமையை செய். எனது வீட்டுக்காரருக்கு வந்து கரும வீரர்.
0: கரும வீரர் அப்படின்னு வைப்பீங்களா? ரெண்டுமே அருமையான தலைப்புமா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சிமா. நன்றி, நன்றி,
2: நன்றிப்பா.

0: வணக்கம் வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: பாலும் பழம் என்று தலைச்சுமா?
0: ஏற்கனவே வந்துருச்சே, நீங்க பார்ட் டூ சிவாஜி சிவாஜி படம் வந்துருச்சு சிவாஜி சாரோடது. பாலும் பழமும் தானே சொல்றீங்க?
1: ஆமாம்மா, வச்சுட்டாங்களா?
0: ஆமா, பழைய படம் தானே?
1: ஒரு தலைப்பு தான் நீங்க வைக்கணும்.
0: மகிழ்ச்சி சார், நன்றி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. சரிங்களா?
1: நன்றி.
0: ஒரு வழியாக நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசினாங்க. பேசுவதற்கு முயற்சி பண்ண நேர்கள் வந்து வருத்தப்படாதீங்க, அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் வந்து நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தொடரும் சாமுராய் திரைப்பட பாடலோடு நிறைவு பெறுகிறது நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி.

0: நேரம் 9:01. நேர்கள் இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

நகர தலைவர்களில் முதல் தலைவரான பெரியவர் இளவரசரை எப்படியாவது ஒரு நாள் போதுக்காவது அங்கேயே தங்க வைத்து உபசரிக்க வேண்டும் என்று மக்கள் விருப்பத்திற்கு இணங்க அதற்கு ஒத்திசைவாக அவரும் குரல் கொடுக்கிறார். ஆனால் அருள்மொழிவர்மரோ, ஐயா, உங்களுடைய விருப்பத்துக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. சக்கரவர்த்தியை பற்றி தாங்கள் கூறியது அவரை தரிசிக்க வேண்டுமென்ற என் கவலையை அதிகரித்துவிட்டது. நான் உடனே புறப்பட வேண்டும். நீங்களும் சக்கரவர்த்தியை தரிசிக்க விரும்பினால் தாராளமாக என்னுடன் வாருங்கள். பட்டத்து உரிமையை பற்றி சக்கரவர்த்தி என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாம் அனைவரும் நடந்து கொள்வோம் என்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் இளவரசர் யானை மீது ஏறிக்கொண்டு பிரயாணப்பட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் அடங்கிய ஒரு மாபெரும் ஊர்வலம் தஞ்சையை நோக்கி புறப்பட்டது. போக போக இளவரசருடன் தொடர்ந்த ஊர்வலம் பெரிதாகிக் கொண்டே இருந்தது. புயல் அடித்த அன்று காலையிலேதான் பெரிய பழுவேட்டரையர் கடும்பூரிலிருந்து தஞ்சைக்கு புறப்பட்டார் என்பது நேயர்களுக்கு நினைவிருக்கும். கொள்ளிட நதி வரையில் அவர் வழக்கமான பாதையிலே சென்று பின்னர் கொள்ளிடக்கரை சாலை வழியாக மேற்கு நோக்கி திரும்பினார். சோழ நாட்டு கிராமங்களின் வழியாக அவர் நீண்ட பிரயாணம் செய்ய விரும்பவில்லை. மேற்கே சென்று திருவையாற்றுக்கு நேராக கொள்ளிடத்தை கடக்க விரும்பி சென்றார். வழக்கம்போல் நூற்றுக்கணக்கான பரிவாரங்களுடன் இந்த சமயம் பெரிய பழுவேட்டரையர் புறப்படவில்லை. தாம் போவதும் வருவதும் கூடிய விரைவில் எவருடைய கவனத்தையும் கவராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகையால் 10 பேரைத்தான் தம்முடன் அழைத்து போனார். திருவையாற்றுக்கு நேரே கொள்ளிடத்துக்கு வடகரையில் பழுவேட்டரையர் வந்தபோது அந்த பெரிய நதியில் வெள்ளம் இருகரையும் தொட்டுக்கொண்டு பிரவாகமாக போய்க் கொண்டிருந்தது. அங்கிருந்த சிறிய படகில் குதிரைகளை கொண்டு போவது இயலாத காரியம். பெருங்காற்றுக்கு அறிகுறிகள் காணப்பட்டு கொண்டிருந்தன. ஆகையால் திரும்பி போவதற்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று குதிரைகளை வடகரையில் விட்டுவிட்டு பழுவேட்டரையர் தம்முடன் வந்த 10 வீரர்களுடன் படகில் ஏறினார். படகு நடுநதியில் சென்று கொண்டிருந்த போது புயல் வலுத்து விட்டது. படகோட்டிகள் இருவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படகை செலுத்தினார்கள். நதி வெள்ளத்தின் வேகம் படகை கிழக்கு நோக்கி இழுத்தது. புயல் அதை மேற்கு நோக்கி தள்ள பார்த்தது. படகோட்டிகள் படகை தெற்கு நோக்கி செலுத்த முயன்றார்கள். இந்த 3 வித சக்திகளுக்கு இடையில் அகப்பட்டு கொண்ட படகு திரும்பி திரும்பி சக்ராகாரமாக சுழன்றது. பழுவேட்டரையரின் உள்ளத்திலும் அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்து சுழன்று கொண்டிருந்தது. நந்தினியின் எதிரில் இருக்கும்போது அவருடைய அறிவு மயங்கிப் போவது சாதாரண வழக்கம். அவள் கூறுவதெல்லாம் சரியாகவே அவருக்கு தோன்றும். வாழ்நாளெல்லாம் தமக்கு பிடிக்காமலிருந்த ஒரு காரியத்தை நந்தினி சொல்லும்போது அது செய்வதற்கு உரியதாகவே அவருக்கு தோன்றிவிடும். ஏதேனும் மனதில் சிறிது சந்தேகம் இருந்தாலும் அவருடைய வாய் சரி சரி அப்படியே செய்வோம் என்று கூறிவிடும். சொல்லிய பிறகு வாக்கு தவறி எதுவும் செய்வதற்கு அவர் விரும்புவதில்லை. இப்போதும் அவரை தஞ்சைக்கு போய் மதுராந்தகரை அழைத்து வரும்படி நந்தினி சொன்னபோது சரி என்று ஒத்துக்கொண்டு விட்டார். பிரயாணம் கிளம்பிய பிறகு அது சம்பந்தமாக பற்பல ஐயங்கள் எழுந்து அவர் உள்ளத்தை வதைத்தன. நந்தினியின் நடத்தையில் அணுவளவும் களங்கம் ஏற்படக்கூடும் என்று அவர் எண்ணவில்லை. ஆயினும் நந்தினியை ஒத்த பிராயமுடைய 3 வாலிபர்களுக்கு மத்தியில் அவளை தனியே விட்டுவிட்டு வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் அடிக்கடி அவர் மனதில் தோன்றி வேதனை தந்தது.

கந்தமாறன், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன் ஆகிய மூவர் மீதும் அவர் குரோதம் கொள்வதற்கு காரணங்கள் இருந்தன. பொக்கிஷ நிலவரையில் நள்ளிரவில் தாமும் நந்தினியும் போய்க் கொண்டிருந்தபோது கந்தமாறன் எதிர்பட்டு நந்தினியை தங்கள் மகள் என்று குறிப்பிட்டது அவர் நெஞ்சத்தில் பழுக்க காய்ச்சிய இரும்பினால் சூடு போட்டது போல பதிந்திருந்தது. அப்போது உண்டான குரோதத்தில் அவனை கொன்றுவிடும்படியாகவே காவலனுக்கு இரகசிய கட்டளையிட்டு விட்டார். பின்னால் அதை பற்றி வருந்தினார். எப்படியோ கந்த

யும் அவரால் மறக்க முடியவில்லை. பிறகு வந்தியத்தேவனும் கடம்பூரில் இருக்கிறான். முதன் முதலில் அந்த அதிக பிரசங்கி வாலிபனை பார்த்ததுமே அவருக்கு அவனை பிடிக்கவில்லை. பிறகு அவன் தஞ்சாவூரில் சக்கரவர்த்தியிடம் தனியாக ஏதோ எச்சரிக்கை செய்ய விரும்பியதையும் தஞ்சை கோட்டையிலிருந்து ஒருவரும் அறியாமல் தப்பி ஓடியதையும் அறிந்தபோது அவருடைய வெறுப்பு அதிகமாயிற்று. அந்த சமயம் சின்ன பழுவேட்டரையர் அவன் தப்பிச் சென்றதற்கு நந்தினி உதவி செய்திருக்கலாம் என்று குறிப்பாகச் சொன்னதையும் அவர் மறக்கவில்லை. அது ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது. ஏனெனில் அவன் குந்தவை பிராட்டிக்கும் இளவரசர் அருள்மொழிக்கும் மந்தரங்க தூதன் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் அவனுக்கும் நந்தினிக்கும் தொடர்பு ஏதும் இருக்க முடியாது. ஆனாலும் அவனையும் நந்தினியையும் சேர்த்து எண்ணி பார்த்த போதெல்லாம் பெரிய பழுவேட்டரையரின் இரும்பு நெஞ்சத்தில் அனல் வீசிற்று. பிறகு ஆதித்த கரிகாலர் இருக்கவே இருக்கிறார். அவர் முன்னொரு சமயம் ஒரு கோயில் பட்டரின் மகளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினார் என்பதும் அவர்தான் நந்தினி என்பதும் அவர் காதுக்கு எட்டியிருந்தது. அவர்கள் இப்போது சந்தித்திருக்கின்றார்கள். எதற்காக? ஒன்று நிச்சயம், ஆதித்த கரிகாலன் பெரிய முரடனாயிருக்கலாம், பெரியோர்களிடம் மரியாதை இல்லாதவனாயிருக்கலாம். ஆனால் அவன் சோழகுலத்தில் உதித்தவன். அந்த குலத்திலே யாரும் பிறனில் விழையும் துரோகத்தை செய்ததில்லை. கரிகாலனும் பெண்கள் விஷயமான நடத்தையில் மாசு மறுவற்றவன். ஆனால் நந்தினி, அவளை தாம் இவ்வளவு தூரம் நம்பி அவள் விருப்பப்படியெல்லாம் நடந்து வந்திருப்பது சரிதானா? அவளுடைய நடத்தையில் மாசு ஒன்றும் இல்லை என்பது நிச்சயமா? அவளுடைய பூர்வோத்திரமே இன்னும் அவருக்கு சரிவரத் தெரியாது. அவருடைய சகோதரன் காலாந்தக கண்டன் அவளை பற்றி சொல்லாமற் சொல்லி பலமுறை எச்சரித்திருக்கிறான். தம்பி கூறியதே சரியாகப் போய்விடுமோ? நந்தினி தம்மை வஞ்சித்து விடுவாளா? ஆஹா, கதைகளில் சொல்லுகிறார்களே, அதுபோன்ற வஞ்சக நெஞ்சமுள்ள ஸ்திரீகள் உண்மையிலேயே உலகத்தில் உண்டா? அவர்களில் ஒருத்தி நந்தினியா? இப்படி எண்ணிய போது பெரிய பழுவேட்டரையரின் உள்ளத்தில் குரோத கனல் கொழுந்து விட்டது என்றால் அதே சமயத்தில் நந்தினியின் மீது அவர் கொண்டிருந்த மோகத்தீயும் ஜுவாலை வீசியது. இவற்றினால் உண்டான வேதனையை மறப்பதற்காக பழுவேட்டரையர் தம் தலையை ஆட்டிக்கொண்டு தொண்டையையும் கனைத்து கொண்டார். 10 பேருக்கு மத்தியில் இருக்கிறோம் என்ற நினைவுதான் அவர் தமது பெரிய தடக்கைகளினால் நெற்றியில் அடித்து கொள்ளாமல் தடை செய்தது. அவரை அறியாமல் பெரிய நெடுமூச்சுக்கள் வந்து கொண்டிருந்தன. படகின் விளிம்புகளை இறுக்கி பிடித்து கொண்டு பற்களை கடித்து கொண்டு, எல்லா உண்மைகளையும் இன்னும் 2 தினங்களில் தெரிந்து கொண்டு விடுகிறேன். இதுவரை செய்த தவறு போல் இனிமேல் ஒரு நாளும் செய்வதில்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டார். பழுவேட்டரையரின் மனத்தில் குடிகொண்டிருந்த வேதனையை படகிலே இருந்த மற்றவர்கள் உணரக்கூடவில்லை. புயற்காற்றில் படகு அகப்பட்டு கொண்டதன் காரணமாக அவர் அவ்வளவு சங்கடப்படுவதாக நினைத்தார்கள். பெரிய பழுவேட்டரையர் மனோதைரியத்தில் நிகரற்றவர் என பெயர் வாங்கியிருந்தவர். அவரே இவ்வளவு கலங்கிப் போனதை பார்த்து மற்றவர்களின் மனத்திலும் பீதி குடிகொண்டது. எந்த நேரம் படகு கவிழுமோ என்று எண்ணி அனைவரும் தப்பிப் பிழைப்பதற்கு வேண்டிய உபாயங்களைப் பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக வெகுநேரம் படகு தவித்து தத்தளித்த பிறகு கரையேற வேண்டிய துறைக்கு அரைக்காத தூரம் கிழக்கே சென்று கரையை அணுகியது. இனி கவலையில்லை என்று எல்லோரும் பெருமூச்சு விட்டார்கள். அந்த சமயத்தில் நதிக்கரையில் புயற்காற்றினால் பேயாட்டம் மாடிக்கொண்டிருந்த மரங்களில் ஒன்று தடார் என்று முறிந்து விழுந்தது. முறிந்த மரத்தை காற்று தூக்கிக் கொண்டு வந்து படகின் அருகில் தண்ணீரில் போட்டது. படகை திருப்பி அப்பால் செலுத்துவதற்கு ஓடக்காரர்கள் பெருமுயற்சி செய்தார்கள், பலிக்கவில்லை. மரம் அதிவேகமாக வந்து படகிலே மோதியது. படகு தடால் என்று கவிழ்ந்தது. மறுகணம் படகில் இருந்தவர்கள் அனைவரும் தண்ணீரில் விழுந்து மிதந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் படகு கவிழ்ந்ததால் தப்பிப்பிழைப்பது பற்றியே எண்ணிக் கொண்டிருந்தார்கள். ஆதலால் அவ்வாறு உண்மையில் நிகழ்ந்து விட்டது, அந்த அபாயத்திலிருந்து சமாளிப்பதற்கு ஓரளவு ஆயத்தமாயிருந்தார்கள். கரையை நெருங்கி படகு வந்து விட்டிருந்தபடியால் சிலர் நீந்திச் சென்று கரையை அடைந்தார்கள். சிலர் மரங்களின் மீது தொத்திக் கொண்டு நின்றார்கள். சிலர் கையில் அகப்பட்டதை பிடித்து கொண்டு தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பழுவேட்டரையர் வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தபடியால் படகுக்கு நேர்ந்த விபத்தை எதிர்பார்க்கவே இல்லை. படகு கவிழ்ந்ததும் தண்ணீரில் மூழ்கிவிட்டார். அவரை பிரவாகத்தின் வேகம் வெகு தூரம் அடித்து கொண்டு போய்விட்டது. சில முறை தண்ணீர் குடித்து மூக்கிலும் காதிலும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு
அவர் பிரபா

0: கடலோரத்துக்கு மேலே வந்தபோது படகையும் காணவில்லை, படகில் இருந்தவர்கள் யாரையும் காணவில்லை.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: யார் கண்ணிலையும் படாம வியாபாரி வேஷத்திலேயே தஞ்சாவூர் போய் சேர்ந்துடு நினைச்சார் அருள்மொழிவர்மர். ராக்கம்மா கூச்சல் போட்டதால காரியம் கெட்டு போயிடுச்சு, நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. சக்கரவர்த்தியை தரிசிக்க விரும்பினா எல்லாருமே வாங்கன்னு சொல்லி ஒரு வழியா நாகைப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டுட்டார். நகர நகர ஊர்வலம் பெருசாகிக்கிட்டே போகுது. கடம்பூர்லேருந்து புறப்பட்ட தனாதிகாரி நீண்ட பிரயாணத்தை தவிர்க்க கொள்ளிடத்தை உடனே கடக்காம கரையோட மேற்கு நோக்கி போனதையும், திருவியாற்றுக்கு நேராக நதியை கடந்து தெற்கு நோக்கி போய் தஞ்சையை அடைய விரும்பினதையும் கவனிச்சோம். அவருடைய மனக்குழப்பத்தை படகின் நிலையோடு ஒப்பிட்டிருக்கிற நயம் கல்கியாருக்கே உரியது. நந்தினியின் நடவடிக்கைகள், ஆதித்த கரிகாலனின் துடுக்குத்தனத்துடன் கூடிய நிபந்தனை, மலையமானும் கொடும்பாளூர் வேளானும் என்ன செய்ய போறாங்களோ என்கிற கவலை. படக நீரோட்டம் கிழக்கு நோக்கி இழுக்குது, புயல் மேற்கு நோக்கி தள்ளுது. ஆனா போக வேண்டிய திசை தெற்கு. அனல் கனல், தீயோடு தொடர்புடைய இந்த ரெண்டு சொற்களுக்கும் இடையே உள்ள நுட்பமான வேறுபாட்டை பார்ப்போம். தீயின் விளைவால வெப்பம் வெளிப்படுது, அந்த சூடு அல்லது காந்தல்னு சொல்லப்படுகிற எரிச்சல் உணர்வு அனல். தீயின் விளைவு தணலாக சிவந்து காணப்படுது அல்லவா? எடுத்துக்காட்டு எரியும் கரி. கோபத்தினால கண் சிவப்பத கோபக்கனல்னு சொல்றோம். அதாவது வெப்பத்தின் தீவிரத்தை காட்டுவது கனல். தட கைகள், பெரிய கைகள். இதுல தட என்கிற உரிச்சொல் பெரிய என்ற பொருள் தந்து பெருமையாகிய பண்பை உணர்த்துது. இதே போல வை என்கிற உரிச்சொல் கூர்மைங்கிற பொருளை தந்து அந்த பண்பை உணர்த்துது. வை நுனி வேல், கூரிய முனை கொண்ட வேல். நந்தினியின் முதல் ஊடல் நாடகத்தை கொடிமண்டப வாசல்ல பார்த்தோம். வஜ்ராயுதம் மாதிரி இருந்த பழுவேட்டரின் கைய ஒரு தள்ளு தள்ளினா. வீராதி வீரர் யாரும் செய்ய முடியாத செயலை செய்தாயின்னு சொல்லி பூரிச்சு போனார் அந்த மாவீரர். அவர் கலங்கி புலம்பினத கோடிக்கரையில பார்த்தோம். சுழற்காற்று வீசின சமயம் பொன்னியின் செல்வர் கடலிலே குதிச்சிட்டு செய்தி கேட்டு, இதே கைகளினால்தான் அவனை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படியான கட்டளையில் முத்திரை வைத்தேன் கதறினார். இப்போ படகுல இருந்த போது எழுந்த வேதனையை வெளிப்படுத்த அதே தடக்கைகளால நெற்றியில அடிச்சுக்க முடியாத சூழ்நிலை. இந்த வெள்ளப்பெருக்கில் நீஞ்சி கரையேறவாவது அந்த தடக்கைகள் உதவுமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:15.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன்னிலாவே.
1: என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இந்த இனிமையான இரவு பொழுதை மேலும் இனிமையானதாக மாற்ற இனிமையான பாடல்கள் உங்களுக்காக, அதுவும் குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான பாடல்களை கேட்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சோகமான பாடல்களை தான் வந்து கேட்க போகிறோம். என்னடா சோகமான பாடலா அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்காதீங்க. நம்முடைய அந்த இடைக்காலங்களில் வெளிவந்த பாடல்கள் எல்லாமே சோகமாக இருந்தாலும் கேட்குறதுக்கு ரொம்பவே அருமையாகவும் இனிமையாகவும் இருக்கும். இந்த சோக பாடல்களுக்கு பாடல்களுக்குன்னே நிறைய நேயர்கள் வந்து இருக்கிறாங்க, நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய மனதில் இந்த சோகமான பாடல்கள், அதாவது ரொம்ப ஸ்லோ மியூசிக்கில் வரக்கூடிய இந்த பாடல்கள் கூட ரொம்பவே பிடித்தமான பாடல்களாக இப்போ வரைக்கும் அவங்களுடைய இதயத்தில் நிறைந்திருக்கிறது. அந்த மாதிரியான பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில்

0: கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. இந்த சோக பாடல்களிலும் நம்ம வந்து இனிமையை காணலாம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசைக்கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். எஸ் ஜானகி பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். சோக பாடல்களும் கேட்க கேட்க சுகம்தான் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாகவே ரொம்ப அழகான பாடல் கேட்டோம், மகிழ்ந்தோம். நேர்களே, சோகத்திற்கும் ஒரு சுகம் இருக்கிறது. சிரிக்க வைக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே நம்மை வந்து மகிழ்ச்சி அடைய மட்டுமே செய்யும். சில சோக பாடல்கள் மட்டும்தான் நம்மை நமக்கே சில நேரங்களில் அறிமுகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். கண்ணீரை வரவழைக்கக்கூடிய பாடல்கள் கூட சில நேரங்களில் நம்முடைய மனதுக்குள் தேங்கி இருக்கக்கூடிய வலிகளை வெளியேற்றக்கூடிய மருந்தாக அமையலாம். அந்த மாதிரியான பாடல்கள் தான் உங்களுக்காக என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அதே போல் ஒரு அழகான பாடல் கேட்போம், இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடத்தோடு.

உதயகீதம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். வாலி எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே, ரொம்பவே அழகான இனிமையான சோகமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலேருந்து வருது. என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், ஆர் வி உதயகுமார் எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். வாலி எழுதிய பாடல் அது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. யாருங்க சொன்னால் சோகப்பாட்டெலாம் கேட்டால் நம்மளும் சோகமாயிடுவோம் அப்படின்னு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. சோக பாடல்களையும் ரொம்ப அதிகமான ஒலி வச்சு, சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா அது கேட்குறதுக்கே ரொம்பவே இனிமையாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இப்போ கேட்டு முடித்தோம். அந்த மாதிரியான சோக பாடல்கள், அதுவும் சோக பாடல்களை கேட்குறதும் ஒரு சுகம்தான். அந்த மாதிரி நிறைய நேயர்களுக்கு சோக பாடல்கள் பிடிக்கும். அவங்களுக்காக இந்த நிகழ்ச்சி முழுக்க வந்து சோகமான மென்மையான இசையோடு இருக்கக்கூடிய பாடல்கள் இந்த நிகழ்ச்சியின் காற்றலையில் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, இது என் இனிய பொன் நிலாவிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல். வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க வருகிறது அந்த பாடல். இந்த பாடல் பிடிக்காத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்தில் வெளிவந்த, இடைக்காலத்தில் வெளிவந்த ஒரு சோகமான பாடல், எல்லோருக்கும் பிடித்த பாடல், பசுமை மாறாத பாடல், இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருடைய மனதில் இடம் பிடித்திருக்கக்கூடிய பாடல் இது. கேட்போம், இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். அதை தொடர்ந்து இடம்பெற்ற பாடல் என்ன அப்படின்னா, இங்கேயும் ஒரு கங்கை திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் பாடிய பாடல், பி சி சுசிலாவோடு இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். என்கினிய பொன்னிலாவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் ரொம்பவே சோகமான பாடல்கள், சோகமான பாடல்களாக இருந்தாலும் சுகமான ஒரு இனிமையை கொடுக்கக்கூடிய பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடல் நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலேருந்து வருது. கே ஜே எஸ்தாஸ் பாடியது, கவிஞர் புலமைப்பித்தன் எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் கேட்போம்.

நேரம் 9:53. ரொம்பவே மனதிற்கு நெருக்கமான பாடல்கள், சோக பாடல்களாக இருந்தாலும் சுகமான பாடல்கள் காற்றலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். சோக பாடல்கள் அப்படின்னு ஒதுக்க முடியாது, எல்லாமே நம்ம வந்து கண்ணை மூடி கேட்டோம். அதுவும் சோக பாடல்களை நான் சொன்ன மாதிரி ரொம்ப சத்தமாக வச்சு கேட்டால் அது ஒரு விதமான ஒரு மயக்கத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். தூங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது, தூங்கவே வேணாம் அப்படின்னு தூங்க முடியாமல் வருத்தத்தில் புரள்றவங்களுக்கு இந்த பாட்டை கேட்டால் தூக்கம் வரும். அந்த மாதிரியான பாடல்களை தான் நம்ம என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அது ரொம்பவே சோகமான பாடல்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப மகிழ்ச்சியான பாடல்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பாடல்களாக இருந்தாலும் சரி, துள்ளலான பாடல்களாக இருந்தாலும் சரி, பழைய பாடலாக இருந்தாலும் சரி, புதிய பாடலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் சொல்கிற நம்பருக்கு 9444001023. 9444001023 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அது என்ன திரைப்படம், உங்களோட பேர், நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரங்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த எத்தனை மணிக்குன்னா 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் உடனடியாக கேட்டு மகிழலாம். நேர்களே, தொடரக்கூடிய பாடல் என்னினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். தொடரக்கூடிய பாடல் கன்னி பருவத்திலே திரைப்படத்திலேருந்து வருது. எஸ் ஜானகி பாடிய பாடல், சங்கர் கணேஷ் இசையில். தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி.

0: நிறைவு பெறுகிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசை கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே.

நேரம் 10 மணி. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். புதிய நேயர்களுக்காக மீண்டும் அதை என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் உடனுக்கு உடன் இடம்பெறும். அது எந்த காலத்து பாடலாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பாடல்களாக இருந்தாலும் சரி, சோகமான பாடல்கள், சுகமான பாடல்கள், இனிமையான பாடல்கள், துள்ளலான பாடல்கள், குழந்தை பாடல்கள் அப்படின்னு எந்த மாதிரியான பாடல்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ரொம்ப பழைய காலத்து பாடல்களாக இருந்தாலும் சரி,

இடைக்கால பாடல்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்லேருந்து வெளிவந்த பாடல்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் அது எந்த பாடலாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் உடனுக்குடன் இடம்பெறும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 9444000133 இந்த எண்ணுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன திரைப்படம், அது எங்கேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, உங்களோட பேர், இந்த விவரங்களை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக இடம்பெறும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா, கூலி திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. திருச்சி இரட்டை வாய்க்கால்லருந்து விஜய் நகர்லேருந்து சாமிநாதன் சித்ரா இவங்கெல்லாம் கூலி திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட அந்த நேயர்களுக்காக அந்த பாடல் உடனடியாக இடம்பெறுகிறது. கேளுங்கள், மகிழுங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

கூலி திரைப்படத்திலேருந்து ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பான விறுவிறுப்பான பாடல் கேட்டோம். கூலி திரைப்படத்திலேருந்து சுபாஷினி, அனிருத், ரவிச்சந்தர், அசல் கோளார் இவங்கெல்லாம் இணைந்து பாடியிருக்காங்க. விஷ்ணு யாதவன், அசல் கோளார் இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சிருக்காரு. ரொம்பவே அருமையான பாடல். தொடக்கமே வந்து அப்படியே உற்சாகமான பாடலாக கேட்டிருந்தாங்க அந்த நேர்கள்லாம். அவங்களுக்காக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நேர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன?

ஏன்னா விக்ரம் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாட்டை யார் பாடியிருக்காங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன், எஸ்பி சைலஜா மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க. கவிஞர் வைரமுத்து எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது விக்ரம் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல். இந்த பாடலை யார் கேட்டிருக்கா அப்படின்னா திருப்பத்தூர்லேருந்து ஆனந்தன், திருவிகாரரோடு கேட்ரிங் அங்கேருந்து ஆனந்தன் அப்படிங்கிறவர் திருப்பத்தூர்லேருந்து கேட்டிருக்காரு. அந்த நேருக்காக அந்த பாடல் உடனடியாக வருகிறது, கேட்போம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: விக்ரம் திரைப்படத்திலேருந்து ரொம்பவே ஒரு கொண்டாட்டமான பாடல் துள்ளல் இசை பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேர்களே, நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடல்களும் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 9444000133 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்களோட பேர், நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல், பிரதீப் குமார் பாடியது, ராஜமுருகன் எழுதியது, ஷீன் ரோல்டன் இசையில் கேட்கலாம். இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கா அப்படின்னா சென்னை இஞ்சம்பாக்கத்திலேருந்து தேவி ரவி அவங்க தான் இந்த பாடலை கேட்டிருக்காங்க. அந்த நேயருக்காக அந்த பாடல் உடனடியாக இடம்பெறுகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.
1: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 11 மணிக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சி இடம்பெறும். அந்த நிகழ்ச்சியில் ரொம்பவே இனிமையான பாடல்களின் தொகுப்பு இடம்பெறுகிறது. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9444001023 9444001023 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, என்ன திரைப்படம், உங்களோட பேர், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, இந்த விவரங்களை எங்களுக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனிதன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, சந்திரபோஸ் இசையில். இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா பாபநாசம் வட்டம் உமையால்புரத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் வந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அந்த நேருக்காக இந்த பாடல் கேட்போம். இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தவ புதல்வன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது, கண்ணதாசன் எழுதிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்போம். இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா வானகரத்திலிருந்து, சென்னை வானகரம், அங்கேருந்து சிவராஜன் அவர் தான் இந்த பாடலை கேட்டிருக்காரு. அந்த நேயர்க்காக இந்த பாடல். 1972 வெளிவந்த திரைப்படம், சிவாஜி கே ஆர் விஜயா இணைந்து நடித்தது அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காரு. விரும்பி கேட்ட அந்த நேயருக்காக அந்த பழைய பாடல் வருகிறது, கேட்போம், இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: நேரம் 10:58:50. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நேர்களே, நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல் இடம்பெற விரும்பினால் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்களோட பேர், எந்த பகுதியிலேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 9444000133 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய நேர்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புதிய நேர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அந்த அடிப்படையில் தான் வந்து புதிய நேர்கள் மெசேஜ் பண்ணுற பாடல்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் வழங்க பட்டு வருகிறது. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் மற்றும் ரீட்டா இணைந்து பாடிய பாடல். நாமுத்துக்குமார் எழுதியது, டி இமான் இசையில் வருகிறது அந்த பாடல். இந்த பாட்டை யார் விரும்பி கேட்டிருக்கா அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்திலிருந்து மணிகண்டன் மற்றும் ஜெயசூர்யா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து அந்த பாடலை வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த நேயர்களுக்காக கேட்ட அந்த பாடல் உடனடியாக வருகிறது. நேரம் 10:30.

0: Yes, who is it?
1: Don.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல். காளிதாசன் எழுதியது தேவாவின் இசையில் கேட்போம். இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கா அப்படின்னா ஆற்காடு சாத்தூர்லேருந்து ரமேஷ் ஈஸ்வரி இவங்க வந்து அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த நேயர்களுக்காக இந்த பாடல் கேட்போம்.

நேரம் 10:40 நேரம் போகிறதே தெரியல. நிறைய நேர்கள் வந்து நிறைய மெசேஜஸ் போட்டிருக்காங்க. நிறைய விதவிதமான பாடல்கள், ஒரே மாதிரியாக இல்லாமல் நிறைய விதவிதமான பாடல்கள், வேறு விதமான தன்மையில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் கேட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. புதிய நேயர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுடைய பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. நேயர்களே, பழைய நேயர்களாக இருந்தாலும் ரொம்ப நாள் அவங்களுடைய மெசேஜஸ் வரல அப்படின்னாலும் அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் அவர்களுடைய பாடல்களும் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, சத்திரம் கருப்பூர், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சத்திரம் கருப்பூர்லேருந்து சிவசங்கர், பிரியதர்ஷினி இவங்கள்லாம் விரும்பி கேட்ட ஒரு பாடல், வானத்தை போலே திரைப்படத்திலிருந்து. மனோ சித்ரா இணைந்து பாடிய பாடல், பா விஜய் எழுதியது, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். உங்களுக்காக கேட்போம்.

அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக கேஜேஎஸ் தாஸ் மற்றும் பி மாதுரி இணைந்து பாடிய பாடலை கேட்டும், கண்ணதாசன் எழுதிய பாடல் ஜி தேவராஜன் இசையில் ஒலித்தது. அந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருந்தான்னா, பொன்மணியிலேருந்து பொன்மணி மறைமலை நகர்லேருந்து பொன்மணி அப்படிங்கிறவங்க அந்த பாடலை விரும்பி கேட்டாங்க. அந்த நேருக்காக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்னென்னா, நட்புக்காக திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வருது. அந்த பாட்டை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, உலக ரட்சகன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஆதம்பாக்கத்துலேருந்து, சென்னை ஆதம்பாக்கத்துலேருந்து உலக ரட்சகன். அந்த நேயருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல், நட்புக்காக திரைப்படத்திலேருந்து அவரோட ஃப்ரெண்டுக்காக அந்த பாடலை கேட்டிருக்காரு. கேட்டு மகிழ்வோம் நேயர்களை, இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நட்புக்காக திரைப்படத்திலிருந்து தேவா பாடிய பாடலை கேட்டோம். இசையமைத்து அவரே பாடிய பாடல் அது, கவிஞர் காளிதாசன் எழுதிய பாடல். இனிமையாக கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. நம்ம எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்திலேருந்துனா, ராமன் அப்துல்லா என்கிற திரைப்படத்திலேருந்து வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் அறிவுமதி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. அந்த பாடலை விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேயர் யாருன்னா, கலைச்சந்திரன் ராஜேஸ்வரி இவங்க தான் அந்த நேயர். இவங்க கேட்ட அந்த பாடல் ராமன் அப்துல்லா திரைப்படத்திலேருந்து வருது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி.

நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலிய விவித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: இசையோடு உங்களோடு பயணிப்பது உங்கள் ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியின் நேரம் 11:01:30. தேடல் என்பது ஒரு சுகம்தான் என்று சொல்வார்கள். அதிலும் தலைவியை தேடி இந்த தலைவன் பாடும்போது பி. ஜெயச்சந்திரன் குரலில் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஒலித்த குரல் மீண்டும் இணைகின்றது எஸ்வி சைலஜா கூட. இளையராஜா இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் நதியை தேடி வந்த கடல் படத்திலிருந்து. இதோ உங்கள் மனதும் இப்படித்தான் இருக்கின்றதோ?

அன்பு நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் இசை ரசித்துக் கொண்டிருக்கும் போது விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டிருக்கும் பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல். வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த மல்லிகைப்பூவின் வாசம் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் வீசட்டும் என்று சொல்லி இதோ

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் ஈற்றி இசையமைத்த பாடல் இது. பூ என்றால் சின்ன பூ என்ன, பெரிய பூ என்ன, எல்லாம் வாசம் வீசும். அப்படி வாசம் வீசும்போது இவர் என்னவோ பேச துடிக்கிறார். எப்படியாக?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல். பஞ்சோர் நாச்சலம் ஈற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த பூந்தென்றல் உங்களுக்காக வீசுகிறது இப்படியாக.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், புலமைப்பித்தன் ஏடி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் 1000 வாசல் இதயம் படத்திலிருந்து உங்களுக்காக உங்கள் மனதை தேடி இந்த

நேரம் 11:30. நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன் அன்பு நேயர்களை, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க, இசையை ரசித்துக் கொண்டே பாடல்களை கேட்டுக்கொண்டே முகநூல் வழியாக நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்கள் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கும் போது நிறைய நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கவிதைகளாய் சொற்களாய் பார்க்கும்போது எப்படி இருக்கின்றது தெரியுமா? இதோ இந்த பாடல் உங்களுக்காக பதில் சொல்லட்டும். பி ஜெயச்சந்திரன், பி சுசிலா பாடியுள்ள பாடல், பாடல் வாலி, இசை இளையராஜா. நானே ராஜா நானே மந்திரி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும்போது இதோ உங்கள் படைப்புகளை இப்படியும் சொல்ல தோணுதோ எனக்கு.

முதல் இரவு இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். பி. ஜெயச்சந்திரன், பி. சுசிலா பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்கள், நிகழ்ச்சியில் அடுத்து இளையராஜாவின் இசையமைப்பில் பி ஜெயச்சந்திரன் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் பிள்ளை நிலா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல், டி ராஜேந்தர் இயற்றி இசையமைத்தது. ஒரு தலை ராகம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

நேரம் 11:49. நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் வாயிலாக. இசையை ரசித்துக் கொண்டே மூணு வழியாக ஒவ்வொரு நீங்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து அம்பத்தூர்லிருந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பு நேயரும் தங்களுடைய கருத்துக்களையும் அன்பாய் பதிவிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் அவினாசி பிரபு, தேவி ஸ்ரீ சாய் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் மனசமயம் நிகழ்ச்சியின் பாடல்களை என்று சொல்லிவிட்டார். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்குத்தான் வந்துவிட்டோம் என்று சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாதவரம் வீரராகவன் என்ற அன்பு நேயர், வான்வெளியில் கலைமதி உலா, வானொலியில் பாடல்கள் நிலா, வசந்த கீதம் ராசாத்தி உன்னை செவி வழியே கேட்டு மறந்தேன் தன்னை, தவிக்குது மனசு பண்பலை பாடல்கள் நினைத்து, அழகிய கீதங்கள் அணிவரிசை, ஆழ்ந்து போனது நெஞ்சில் இன்னிசை, இரவினில் மிதந்து வந்த மெல்லிசை, இசைந்து ரசித்தேன் தென்றலிசை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து சாந்தி ரமேஷ் மீண்டும் பதிவிட்டிருக்கிறார். புருஷவாக்கம் சவுந்தரராஜ் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து எரவாஞ்சேரி சாகுல் அமீது என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரமா அவர்களும், திருமணி அஸ்வினி ராகராஜ் அன்பு நேயர்களும், அதே போல் சேகா என்ற அன்பு நேயரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தேனியிலிருந்து ஹரிராம் என்ற அன்பு நேயரும் பதிவிட்டிருக்கின்றார். அதே போல் காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் அன்பு நேயரும், மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர் பி ஜெயச்சந்திரன், அவர்களது குரலின் பாடல்களை கேட்பதே தனி சுகம், அதுவும் இந்த இரவு நேரத்தில் கேட்பது மேலும் சுகம், சிறந்த தொகுப்புக்கு பாராட்டுகள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு அன்பு நேயர்களும், உறக்கமில்லாமல் தயங்கினேன் கருத்தினை கூற விரும்பினேன் உள்ள மகிழ பண்பலைக்கே பதிவிடு என சொல்லி மாதவதன் வீரராக மீண்டும் தன்னுடைய பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதே போல் எம்ஜி செல்வகுமார் அவர்களும் கே எம் காடிலிருந்து இனி இரு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். மாம்பலம் ராமகிருஷ்ணன் என்ற அன்பு நேயரும், ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அன்பு நேயரும் வாழ்த்துக்கள், நிகழ்ச்சிக்கு பாடல்கள் அருமையான பதிவிட்டிருக்கின்றார். தங்கம் சரவணன் அரசடி குப்பம் எல்லாத்து நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கும் என பதிவிட்டிருக்கின்றார். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் முடிவல்ல ஆரம்பம் படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கின்றது. வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் சமீபத்தில் கேட்கலாமா?

அறியாமல் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இசையை ரசித்து கொண்டே முகநூல் வாயிலாக பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, இதோ நிகழ்ச்சி தரும் அடுத்த நிறைவான பாடல் காற்றினிலே வரும் கீதம் படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கின்றது. பஞ்சாறு நச்சலமீச்சி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ உங்களுக்காக.

நேரம் 12:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே. இதனுடன் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளே. தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. எப்படி? காற்றின் மொழியாக 1 மணி வரையிலும், நீங்காத ரீங்காரமாகவும் 2 மணி வரையிலும், தூங்காத விழிகளாகவும் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும், இன்னிசு இரவாகவும் 3 மணிலிருந்து 4 மணிக்கும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. கேட்கலாமா?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

சரி நீதாதான்

எங்களோடு போட்டி போடவா, நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊ என்ன பேர், எந்த காலேஜ்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: இதன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சொந்தம் சொந்தம் தந்த சொந்தம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை இரவு. நேரம் 4:10.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை. நேரம் 4:01:10. நேயர்கள், இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். லவகுசா படத்திலிருந்தும் ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திலிருந்தும் பாடல்கள்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரையசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10:30. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். திரியடையூர் ஏடி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திரியடையார் ஏடி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், சதுஸ்ர ஏகதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திரியடையார் ஏ டி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில். பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திரியடையார்
1: நேரம் 5:30. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. இன்றைய அருள்மணி மாலையில் முதலாவதாக தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஆஞ்சநேய சுப்ரபாதம், பாடியவர் பி வி ஸ்ரீனிவாஸ்.

க்ஷேமமுற வாழ்ந்திடவே நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

நினக்கென பாடுகின்ற சுப்ரபாதம். நாதமெனும் அமுதமாம் ஸ்ரீரா.

நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்ந்து அனுமான் சாலிசா பாடியவர் பி. உன்னிகிருஷ்ணன்.